ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் மதுரை. இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 13 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 20 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை. மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை

0: தன்னுடைய உடம்பை பெருக்க வைப்பதற்காக பிற உயிர்களின் உடம்பை தின்பவனால் எப்படி அன்புமயமான அருள் செயல்களை செய்ய முடியும்? குறள் எண் 251 அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்.
0: தன்னுடைய உடம்பை பெருக்க வைப்பதற்காக பிற உயிர்களின் உடம்பை தின்பவனால் எப்படி அன்புமயமான அருள் செயல்களை செய்ய முடியும்? குறள் எண் 251 அதிகாரம் புலால் மறுத்தல்.
2: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் க. மதுரமணி அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். விமலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 சூழல் அறிவோம் சென்னை அஞ்சல். காலை 7 மணிக்கு புத்தம்புது காலை சென்னை அஞ்சல் உரிமை குரல், அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமை குறித்து வழங்குகிறார் ஏ. ஷபானா அவர்கள். 7:10 தமிழமுதம் சென்னை அஞ்சல், வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை கானம். காலை 7:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ். கண்ணன் அவர்கள். 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை சென்னை அஞ்சலாக. வழங்குகிறார் முனைவர் ஜே. அருள்தாசன் அவர்கள். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 புத்தம்புது காலை திரை கானம். காலை 8:45 வானொலிக்கு 90 தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம். 9:00 இசைப்பட்டகம் சென்னை அஞ்சல், வைகை எஸ். ஞானஸ்கந்தன் பாட்டு. கோயம்புத்தூர் தட்சிணாமூர்த்தி வைரின், ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி. ஹரிசங்கர் கஞ்சிரா, என். கோவிந்தராஜன் கடம். 10:00 செய்தி.

0: சுருக்கம் சென்னையஞ்சல். 10:02 முத்துச்சிதறல் சென்னையஞ்சல். 11:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 11:02 நமது கானம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சங்கீத சாரல் சென்னையஞ்சல். இதில் புவனா ஐயர் பாட்டு, எஸ் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம் ஆகியன ஒலிக்கும். 12:40 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னையஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மின் வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி நல்லையப்பன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 திரை இசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 திரை கானம் சென்னையஞ்சல். 2:40 இசை பயிற்சி சென்னையஞ்சலாக கேட்கலாம். கற்றுக் கொடுப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், கற்றுக்கொள்வோர் எஸ் வர்ஷினி மற்றும் விஸ்ருஷி கிருஷி ஆகியோர். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:00 நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 4:00 ஆட்கொண்டார் நாடகம் சென்னையஞ்சல். 5:00 குட்டிஸ் நேரம் சென்னையஞ்சல். இதில் அரும்பாக்கம் MMDA அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 5:30 கிராமிய தென்றல் சென்னையஞ்சலாக. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை சென்னையஞ்சலாக. 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக. 6:40 மனதில் நின்றவை சென்னையஞ்சல். 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள் சென்னையஞ்சல். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னையஞ்சல். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி சென்னையஞ்சல். 7:30 உழவர் உலகம் கேட்கலாம் சென்னையஞ்சல். இதில் ஓரின திலேபியா மீன் வளர்ப்பு முறைகள் பற்றி பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே செல்வராஜ் அவர்களின் உரை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 திரை கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 9:30 திரை கானம். 10:00 ரவிவாஷ்ரி அகில பாரத சங்கீத சபா டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவு. நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்கிறது 6:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக.
1: நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்காலத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாத் ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்தபோதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
6: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
7: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
6: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
5: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
6: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
7: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
6: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
6: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவுனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
7: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
6: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
5: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
8: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
9: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
10: இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
11: The news read by Shagun Chopra. The Election Commission has ordered re-polling in all 285 polling stations, including auxiliary polling stations in Palta Assembly constituency of West Bengal. The commission mentioned that there has been severe electoral offences and subversion of democratic process during the polling in a large number of polling stations in Palta Assembly constituency on Wednesday. Fresh poll will be held in all polling stations on 21st of this month from 7 a.m. to 6 p.m. Counting of votes will take place on 24th of May. In West Bengal, nearly 90% voter turnout was recorded in the re-polling held yesterday across 15 booths in South 24 Parganas district. Re-polling remained largely peaceful across the two assembly segments. The re-polling was ordered by the Election Commission on the basis of reports received from the concerned returning officers and the observers. Counting of votes for the assembly elections held in West Bengal, Keralam, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry will be held tomorrow. The Supreme Court of India has declined to interfere with the Election Commission's decision to appoint only central government employees as counting supervisors in West Bengal elections. A bench comprising Justice P.S. Narasimha and Justice Joy Mallya Bakshi directed that the Commission's guidelines must be strictly followed. The ruling comes as a setback for the Trinamool Congress, which had challenged the move. The National Eligibility Cum Entrance Test or NEET UG for admission to undergraduate medical education will be held today. The examination will begin at 2 p.m. and will conclude by 5 p.m. According to the NEET's information bulletin, last entry to the examination centre will be allowed till 1:30 p.m. The NEET UG is being conducted by National Testing Agency since 2019 for admission to the undergraduate medical education with the approval of the Ministry of Health and Family Welfare and Ministry of Education. The Ministry of Information and Broadcasting has appointed noted lyricist, writer and communication expert Prasoon Joshi as the chairman of Prasar Bharati, India's public service broadcaster. On his appointment, Information and

0: Broadcasting Minister Ashwini Vaishnav said Mr. Joshi is a rare creative spirit celebrated across the world in advertising, literature, art and cinema. Earlier, Mr. Joshi served as chairperson of Central Board of Film Certification in Mumbai. Defence Minister Rajnath Singh has described Operation Sindoor as a reflection of the Modi government's unwavering resolve to eliminate terrorism through decisive action. He also said the unmatched valour of the armed forces during the operation has marked it as a golden chapter in India's military history. Mr. Singh made the remarks while addressing an event named Shaurya, organised in New Delhi yesterday in the run-up to the first anniversary of Operation Sindoor. India launched Operation Sindoor on May 7 last year in response to the April 22 Pahalgam terror attack. The operation targeted terror infrastructure in territories controlled by Pakistan. External Affairs Minister Dr. S. Jaishankar is embarking on an official visit to Jamaica, Suriname and Trinidad and Tobago, which will continue till 10th of this month. These countries share a special connection with India owing to the presence of Girmitia communities. External Affairs Ministry said in a statement that during the visit, Dr. Jaishankar will meet with the leadership of the three countries. The discussions with his counterparts will cover the entire gamut of bilateral relations as well as regional and global issues of mutual interest. This visit is envisaged to continue the momentum of India's political engagements with Jamaica, Suriname and Trinidad and Tobago and boost the long-standing and friendly relations with these countries, reflecting mutual commitment to South cooperation and development. In IPL cricket, Chennai Super Kings defeated Mumbai Indians by 8 wickets at M.A. Chidambaram Stadium in Chennai last night. Mumbai Indians had set a target of 160 runs for Chennai Super Kings. Chasing the target, Chennai Super Kings scored 160 for the loss of 2 wickets in 18.1 overs. Earlier, Mumbai Indians made 159 runs for 7 in stipulated 20 overs. The India Meteorological Department has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Kerala, Mahi, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal today. And that is the end of this news bulletin.
1: Neram 6:10
2: ആകാശവാണി എന്നെത്താനും നല്ലവை കേൾക്ക വഴങ്ങുകിறார் മുനേവർ ക മധുരമണി അവർകൾ
3: മനിത വാഴ്ക്കയിൽ കൽവി മട്ടുമല്ല നല്ല പഴക്കങ്ങളും ഒഴുക്കവും മിക മുഖ്യമானவை ഇதையே ആചാരകോവി തെളിവாக കട്ടുകൊടുക്കிறது നന്ദിയരിതൽ പൊരൈഉടைமை இன்சொல் கூறல் என்னாலும் தீமை செய்யாமை இந்நான்கும் மனிதருக்கு அழகாம். இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நான்கு நல்ல பண்புகளை கூறுகிறது. நன்றி அறிதல் நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு மனிதனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். பொறுமை பொறுமை மனிதனை உயர்த்தும். கோபம் வாழ்க்கையை கெடுக்கும். அதனால் பொறுமையும் அமைதியும் மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் மற்றும் மரியாதை மனிதனுக்கு அழகு. ஒரு முறை ஒரு பெரிய தமிழ் புலவர் ஒரு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு பல புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த புலவரை பார்த்து பொறாமை கொண்டார். அவர் முன் அனைவரும் இருக்கும் பொழுது அவரை அவமதிக்க முயன்றார். உங்கள் கவிதைகள் மிக எளிமையாக இருக்கின்றன, அதில் பெரிய சிறப்பென்ன என்று கேலி செய்தார். அந்த புலவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக பதில் கூறினார், கவிதை உயரமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆழமான பதில்! அந்த அமைதியும் பணிவும் அனைவரையும் கவர்ந்தது. அவமதித்த புலவரே பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பணிவுதான் உண்மையான ஒழுக்கத்தின் அடையாளம். இனிமையாக பேசுதல். நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதர்களை ஒன்றிணைக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் வாழ்வதே நல்ல மனிதனின் அடையாளமாகும். இதனால் ஆச்சாரக்கோவை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நன்றி, பொறுமை, இனிய சொல், தீமை செய்யாமை. இவை மனித வாழ்க்கையின் அடிப்படை நெறிகள். இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். நல்லொழுக்கம் என்பது வாழ்வின் நன்னடத்தை. நேர்மை, வாய்மை, பொறுமை மற்றும் பிறரிடம் கனிவாக நடத்தல் போன்ற உயரிய பண்புகளை

0: கடைபிடிப்பதாகும். இது இன்பமான நல்வாழ்க்கைக்கு வித்தாக அமைகிறது என்கிறது திருக்குறள். மேலும் வள்ளுவர் கூறுகிறார், இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆகவே இனிய சொல் பேசுவது என்பது எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று. இனிமை, மேன்மை, பெருமை, இனிமையான சொற்களையே நாம் பேச வேண்டும். இது நன்மை பயக்கும். பெருவாயின் முள்ளியார் ஆச்சாரத்தின் வித்துக்களாக நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு அற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய எட்டு பண்புகளையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்கிறார். மேலும் இவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் ஒழுக்கத்தை தான் ஒரு முக்கிய பண்பாக அறிவுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரைவிட மேலானதாக கருதி போற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த ஒழுக்கம்தான் ஆச்சாரக்கோவை கூறும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறுவது மற்றும் தீமை செய்யாது இருத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் கற்ற கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அறம் சார்ந்த கல்வியை பயில வேண்டும். கற்றதை பிடித்து ஒழுக வேண்டும். படித்த வழியே நூல் கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து பெற்றோர் பெயர் கெடாது ஆசான் சொல் உண்மை என்று வாழ்க்கையை மேற்கொண்டால் பேறு பெற்று பெருவாழ்வு வாழலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.

நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1669 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பு. வழிபாடு இசையால் இறைவனை வழிபடும் நேரம் இது.

0: மீண்டும் வழிபாடு நிகழ்ச்சி நாளை காலை 6:15.
1: நேரம் காலை 6:35.

0: இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளி மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த நாட்டுக்கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு, கோழி அம்மை நோய். கோழி அம்மை நோய் என்பது உலகளாவிய நிலையில் நாட்டுக்கோழிகளை தாக்கும் வைரஸ் தொற்றில்லாத தோல் பகுதிகள், கண், மூக்கு, தொண்டை பகுதியில் அம்மை கொப்புளங்கள் காணப்படும். மேலும் இறைப்பை, குடல் மற்றும் சுவாச குழாய்களை இந்நோய் பாதிப்பதால் உணவு குழாய் மற்றும் மூச்சுக் குழாயில் புண்கள் ஏற்படுகின்றன. அம்மை புண்களில் இருக்கும் வைரஸ் கிருமியானது சாதாரண சூழலில் உலர்ந்த புண்களில் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய தன்மை உடையது. பாதிக்கப்பட்ட கோழிகளில் குறைந்த அல்லது மிதமான இறப்பு விகிதங்கள் ஏற்படுகின்றன. குணமடைந்த நாட்டுக் கோழிகள் இயல்பான உற்பத்திக்கு திரும்புகின்றன. ஆனால் இறைப்பை, குடல் மற்றும் சுவாச குழாய்களில் ஏற்படும் தொற்றுகளில் இறப்பு விகிதங்கள் அதிகமாக இருக்கும். கண் இமைகளில் உள்ள தோல் புண்கள் 1 அல்லது 2 கண்களையும் முழுமையாக மூடுவதற்கு வழிவகுக்கும். வாயில் தோன்றும் புண்களினால் நாட்டுக்கோழிகளால் தீவனம் உட்கொள்வதில் சிரமம் ஏற்படுகிறது. மூச்சுக்குழாய் புண்கள் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுகின்றன. தீவிர கோழியம்மை தொற்றினால் உள் உறுப்புகளிலும் புண்கள் ஏற்படலாம். பெரும்பாலும் 28 வாரங்கள் வரை நீடிக்கும் இந்நோய் தொற்று முட்டை உற்பத்தியை குறைக்கின்றது. வெயில் காலங்களில் கோழியம்மை நோய் கோழிகளில் அதிகம் காணப்படும் வெள்ளைக் கழிச்சலுடன் சேர்ந்து நாட்டுக்கோழிகளை தாக்கும்போது கோழிகளில் இறப்பு சற்று அதிகமாக காணப்படும். கோழி அம்மையானது தடுப்பூசி 4 முதல் 5 வாரத்தில் கால் சதை பகுதியில் ஊசி மருந்தாக கொடுக்க வேண்டும். துளசி 10 இலை, வேப்பிலை 10 இலை, பூண்டு 4 பல் மற்றும் மஞ்சள் 10 கிராம் என்ற அளவில் சேர்த்து ஒன்றாக அரைத்து சிறு உருண்டையாக செய்து வாய் வழியாக 5 முதல் 7 நாட்கள் கொடுப்பதன் மூலம் நோய் பாதிப்பை குறைக்கலாம். மேலும் மேற்கண்ட கலவையை 50 கிராம் வெண்ணையுடன் கலந்து கொப்புளங்களில் கண்களில் படாதவாறு தடவி வர வேண்டும். தடுப்பூசி முறைகள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து அறிந்து கொள்ளலாம். நாட்டுக்கோழிகளுக்கான மாதிரி தடுப்பூசி அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் கம்போரா நோய் பாதிப்பு நாட்டுக்கோழிகளில் அதிகம் காணப்படுவது இல்லை. இருந்தாலும் நோய் பாதிப்பு உள்ள பண்ணைகள் மற்றும் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளில் IPT எனப்படும் கம்போரா நோய்

0: தடுப்பூசியினை போட்டுக்கொள்ளலாம். தடுப்பூசியை சேமித்து வைக்கும் போதும் மற்றும் பயன்படுத்தும் போதும் குளிர்ச்சியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் வெயில் குறைவான காலத்தில், அதாவது அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் தடுப்பூசி அளிப்பது சிறந்தது. RTVF அல்லது B1 தடுப்பூசி 5 முதல் 7 நாளாகவும், தடுப்பூசி செலுத்துவது கண் மூக்கு வாய் மூலமாக செலுத்த வேண்டும். IDP+ Live என்ற தடுப்பூசி 13 நாளும், இது கண் மூக்கு வாய் வழியாக செலுத்த வேண்டும். லசோட்டா 28 நாள் கண் மூக்கு வாய் வழியாக செலுத்த வேண்டும். கோழி அம்மைக்கான தடுப்பூசி 4 முதல் 5 வயதில் கொடுக்க வேண்டும். ஊசி வழியாக கால் சதை பகுதியில் போட வேண்டும். RTVK 56 நாள் தடுப்பூசி போட வேண்டும். இறக்கையில் ஊசி மூலம் போடுவது சிறந்தது. தடுப்பு முறைகள். தடுப்பூசி பண்ணை பராமரிப்பு, உயிர் பாதுகாப்பு ஆகிய மூன்றும் நோய் கட்டுப்படுத்துவதில் மிகவும் முக்கியமானவை. இவற்றில் ஏதேனும் ஒன்றில் குறைபாடு இருக்குமேயானால் நோயை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமமாகும். நாட்டுக்கோழிகளுக்கான தடுப்பூசிகளை முறையாக தகுந்த வயதில் குளிர்சாதன நிலையில் பராமரித்து கொடுக்க வேண்டும். முறையான தீவனத்துடன் நல்ல பராமரிப்பில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு தடுப்பூசி அளிக்கும் போது நோய் எதிர்ப்பு திறன் நன்றாக இருக்கும். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது.
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இப்போ இலையெல்லாம் அப்படி கருப்பா போயிருந்ததுன்னா எப்படி
3: சூரிய ஒளி
2: தயாரிக்க முடியாது? அப்போ நமக்கு மகசூல் இழப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இலையை வந்து இலைப்புலி நோயினால் இதுதான் பாதிப்பு. இப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னா, மேங்கோ சோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து 1 லிட்டருக்கு 2 கிராம் தெளித்தா போதும். அந்த அளவில் தெளித்து இந்த நோயை கட்டுப்படுத்திடலாம். அடுத்து வாடல் நோய் அப்படின்ட்டுருக்கு. பேர்லேயே சொல்கிற மாதிரி இந்த நோய் தாக்கிச்சின்னா பாதித்த செடிகள் வந்து அப்படியே வாடி போயிடும். முதல்ல ஏன்னா இந்த வாடல் நோய் தாக்கத்தினால செடியில் உள்ள அடி பாகத்தில் உள்ள இலைகள்லாம் மஞ்சளாகும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே பரவிட்டே போகும். அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பெவிஸ்டின்ங்கிற மருந்து, அதாவது கார்பன்டசிம் அப்படின்னு சொல்லுவோம், அது 1 லிட்டருக்கு 1 கிராம் அந்த அளவில் கரைச்சி பாதிக்கப்பட்ட செடியோட தூரில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா, இந்த அடிபாகத்தில் ஊற்றுனீங்கன்னா இந்த வாடல் நோயிலேருந்து செடியை காப்பாற்றிக்கலாம்.
3: இது எப்போ தெளிக்கணும், காலவேளையிலையா மதியத்திலையா?
2: நம்ம எப்போவுமே விவசாயிகள் வந்து மருந்து தெளிக்கிறது இந்த குளிர்ந்த நேரத்தில் தெளித்தா நல்லது. கால நேரத்தில் அல்லது கொஞ்சம் வெயில் இறங்கின அப்புறம் 3 மணிக்கு,
3: அதாவது சூரிய ஒளிக்கு முன்னாடி,
2: அல்லது சூரிய ஒளி கொஞ்சம் குறைஞ்சது, மறைஞ்சதுன்னா 6 மணி ஆயிரும். அப்படி இல்லை 1 மணி, 3 to 6 அந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா மருந்தோட எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் நோய் சொன்னேன். அந்த பாக்டீரியல் நோய் தாக்கத்தினால நம்ம செடிகள் இலைகளில் ஒரு மாதிரி புள்ளி இருக்கும், காய்களில் அப்படி அந்த சொறி மாதிரி அப்படி இருக்கும். அந்த பாக்டீரியல் இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம இதே காப்பர் ஆக்சிக்ளோரைடே தெளிக்கலாம். காப்பருக்கு வந்து பாக்டீரியாவை கொள்ளக்கூடிய இதுவும் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடே 2.5 கிராம் மருந்தை 1 லிட்டர் தண்ணியில் கலக்கி தெளிக்கிறது மூலம் அந்த பாக்டீரியல் நோயையும் கட்டுப்படுத்திக்கலாம். தக்காளியில் இந்த நோய்களை எல்லாம் விட வைரஸ் நோய் தான் மிக மிக முக்கியமாக உள்ள பிரச்சனை. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் தக்காளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே புள்ளி புள்ளியாக இருக்கும். அந்த ஒரு தக்காளினாலே நல்ல சிவப்பு கலரில் இருக்கும்,
3: ஒரு அழகாக
2: அழகாக இருக்கும்ல, இப்போ சிவப்பு கலரில். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ மஞ்சள் கலரில் வளையம் வளையமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா மேலப்பில் வளையம். இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் நோயோட தாக்கத்தினால. அது இலைகள்லையும் பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும், அதுக்கப்புறம் தண்டு பகுதியிலையுமே நீங்கள் பார்க்கலாம். அதிலேருந்து அப்படி காய்க்கும் பரவும் பரவி இது இந்த வைரஸ் நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இதுவரைக்கும் வைரிசைடு கண்டுபிடிக்கல. அப்போ நம்ம எப்படி தான் வைரஸ் நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அப்போ எப்படி கட்டுப்படுத்தலாம்? வைரஸ் நோயை பரப்புறது வந்து பூச்சிகள் தான். அந்த சார் உறிஞ்சு பூச்சிகள்னு இருக்குது, அந்த சார் உறிஞ்சு பூச்சிகள் தான் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வைரஸை பரப்பும். அப்போ அந்த பரப்புற பூச்சை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். வந்து நோய் மேலாண்மையில் ஒரு முக்கிய பங்கு என்னென்னா பயிர் கண்காணிப்பு. கண்காணிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களை எப்படி கண்காணிக்கிறோமோ அதே மாதிரி செடிகளையும் கண்காணிச்சுட்டே இருக்கணும்.
3: பார்க்காத பயிர் பாழ்,
2: அதே மாதிரி தான் வைரஸ் நோய். நல்ல ஆரோக்கியமாக உள்ள செடிக்கும் நோய் தாக்கிய செடிக்கும் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இலை சுருங்கிட்டு இருக்கும். இலைன்னா பச்சையாக இருக்கணும், பச்சை இல்லாமல் வேறு கலரில் இருந்தால் அப்போ நோய் தாக்கியிருக்கு. அப்போ அந்த வைரஸ் நோய் தாக்கிய செடி அந்த சுருட்டிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த வைரஸ் நோய் தாக்கி

0: பழக்கிய செடிகளை நட்டு 45 நாள் வரைக்கும் அந்த பாதித்த செடியை வந்து நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். அதனால் உங்களுக்கு வந்து பெரிய மகசூல் இழப்புலாம் ஏற்பட்டுறாது. அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த நோய் பரப்புகிற பூச்சை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லிகளான தயோமீதாக்சம் அப்படிங்கிறது ஒரு 4 கிராம் மருந்தை 10 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம். அல்லது இமிடாக்ளோபிரிட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது, அது 3 மில்லி, 10 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி போதும். தயோமீதாக்சம்னா 4 கிராம், இமிடாக்ளோபிரிட்னா 3 மில்லி, 10 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கிறது மூலமாக நம்ம அந்த வைரஸை பரப்புகிற பூச்சை கட்டுப்படுத்துறது மூலம் வைரஸ் நோய் பரவலையும் கட்டுப்படுத்திட்டு மேலே மேலே அதிகரிக்க விடாமல் செடிகளை நம்ம பாதுகாத்துக்கலாம். இதுதான் தக்காளி பொறுத்த வரைக்கும்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள

0: சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளன. இசிஐ நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல்

0: 40 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள் 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55:35. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: தென்கிழக்காசிய நாடுகளில் பரவலாக காணப்படும் இராச மலைப்பாம்பு உலகின் மிக நீளமான சுருண்டு கொள்ளும் பாம்பு இனமாக விலங்கியல் பதிவுகளில் உள்ளது. மிகப்பெரிய உடல் நீளம், தசைநார் வளம் மற்றும் அடர்த்தியான தோல் அமைப்பு ஆகியவை இந்த இனத்தை பிற பாம்புகளிலிருந்து வேறுபடுத்துகின்றன. இந்த இனத்தின் நிறமமைப்பு ரெட்டிகுலேட்டட் பேட்டர்ன் என்று அழைக்கப்படும் வலையமைப்பு வடிவத்தை கொண்டது. இத்தகைய நிற வடிவமைப்பு இயற்கை சூழலில் மறைவு திறனை அதிகரிக்கிறது. உணவு பழக்கத்தில் இராச மலைப்பாம்பு பல்வகை உயிரினங்களை வேட்டையாடுகிறது. காட்டுப்பன்றிகள், நாய்கள், குரங்குகள், பறவைகள் உள்ளிட்ட பல உயிரினங்கள் இதன் உணவு தேவையை நிறைவேற்றுகின்றன. சுருண்டு பிடிக்கும் முறை மூலம் இரையின் இரத்த ஓட்டத்தை குறைத்து அது இயங்காத நிலைக்கு வரும் வரை இராச மலைப்பாம்பு அதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. இனப்பெருக்கத்தில் பெண் மலைப்பாம்புகள் முட்டைகளை சுற்றி தங்கள் உடலை வட்டமாக சுற்றி வெப்பம் வழங்கும் திறன் கொண்டவை. இந்த செயல்முறையால் முட்டைகளின் உள்ளே உள்ள வெப்பநிலை நிலையானதாக இருக்கும். இது இராச மலைப்பாம்பின் இனப்பெருக்கு வெற்றியை அதிகரிக்கும் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. சூழல் மாற்றங்களால் நதிக்கரைகள் மற்றும் ஈரநில பகுதிகள் குறைவது இராச மலைப்பாம்பு நகர்ப்புற எல்லைகளுக்கு வருவதை அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மனிதர்கள் உருவாக்கிய வெளிச்சம் மற்றும் சத்தம் இவையின் இரவு வேட்டையாடும் முறைகளில் தடங்கல் உண்டாக்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கிழக்காசிய நாடுகளில் இராச மலைப்பாம்பு பாதுகாப்புக்கான ஆய்வு திட்டங்கள், அதன் வாழ்விட பகுதிகளை அடையாளம் காணுதல் மற்றும் நதிக்கரை இயற்கை சீரமைப்பு போன்ற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் இந்த இனத்தின் பெரும் உடல் அமைப்பும் நீண்ட ஆயுளும் காரணமாக

0: சூழலியல் நிலைத்தன்மையில் மலைப்பாம்புகளின் பங்கு மிக தனித்துவமானது என்று உறுதிப்படுத்துகின்றனர். தகவல்கள் எழுதியவர் SB கோகுலகிருஷ்ணன் அவர்கள்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான படி வெப்பநிலை அதிக அளவு 39°C, குறைந்த அளவு 29.4°C, பதிவான ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 35.8°C, குறைந்த அளவு 29.6°C, பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெயிலும் ஈரப்பதமும் கூடிய வானிலையே நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் 39°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 முதல் 30°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பு. புத்தம் புது காலை உண்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. உண்மையாக நடந்து கொள்ளும் மனிதருக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை என்ற இனிய சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை புலரும் வேளையில் உங்களுடன் சித்ரா பாலாஜி. நிகழ்ச்சியின் முதலில்
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஏ. ஷபானா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஒரு நபர் புதிய மோட்டார் சைக்கிள் வாங்குகிறார். முதல் மாதத்திலேயே இன்ஜின் மற்றும் பிரேக் சிஸ்டத்தில் கடுமையான உற்பத்தி குறைபாடு இருப்பது கண்டறியப்படுகிறது. பல முறை சரி செய்யப்பட்டும் பாதுகாப்பாக ஓட்ட முடியாத நிலை தொடர்கிறது. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் இந்த வாகனம் அடிப்படையாகவே குறையுள்ளது என்று தீர்மானித்தால் அதே மாதிரியான புதிய வாகனத்தை மாற்றி வழங்க உத்தரவிடலாம். இதன் மூலம் நுகர்வோர் பாதிக்கப்பட்ட நிலைக்கு மீண்டும் செல்லாமல் முழுமையான பயன்பாட்டை பெறுவதை உறுதி செய்கிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் பல தருணங்களில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு உதவும். உதாரணத்திற்கு, ஒரு நபர் ஒரு உணவகத்தில் உணவு உண்ணுகிறார். அந்த உணவு பழுதடைந்ததாக இருந்தது. அவர் கடுமையான உணவு கெடுதல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் மருத்துவ செலவுகள், வேலைக்கு செல்ல முடியாததால் ஏற்பட்ட வருமான இழப்பு, உடல் வேதனைக்காக இழப்பீடு வழங்க உத்தரவிடலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மன உளைச்சல் மற்றும் அவமானத்திற்கு இழப்பீடு வழங்கும். உதாரணத்திற்கு, ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக ஹோட்டல் ஹால் முன்பதிவு செய்து முழு தொகையையும் செலுத்தப்பட்டுள்ளது. திருமண நாள் அன்று ஹால் மற்றொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் திருமண நிகழ்ச்சி கடுமையாக பாதிக்கப்படுகிறது. குடும்பத்தினருக்கும் சமூக அவமானமும் மனவேதனையும் ஏற்படுகிறது. இந்த சூழலில் நீதிமன்றம் செலுத்திய தொகையை திரும்பி வழங்குவது மட்டுமில்லாமல் மாற்று ஏற்பாடுகளுக்கான கூடுதல் செலவுகளை வழங்க மற்றும் மன உளைச்சல் மற்றும் அவமானத்திற்கு தனி இழப்பீடு வழங்க உத்தரவிடலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது வெறும் சட்டப்பிரிவுகளின்

தொகுப்பாக இல்லாமல் சமூக நீதி மற்றும் பொருளாதார சமத்துவத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான நல சட்டமாகும். இன்றைய நவீன உலகில் வணிகம் மற்றும் சேவைகள் பல வடிவங்களில் வளர்ச்சியடைந்துள்ளன. ஆன்லைன் விற்பனை, டிஜிட்டல் பரிவர்த்தனை, வணிக சேவைகள், மருத்துவ சேவைகள், காப்பீடு, கல்வி போன்ற பல துறைகளில் பொதுமக்கள் தினசரி தொடர்பு கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழலில் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் சட்டம் மிகவும் அவசியமானதாகிறது. இந்த சட்டம் மூலம் நுகர்வோருக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்வு செய்யும் உரிமை, கேட்கப்படும் உரிமை, நிவாரணம் பெறும் உரிமை மற்றும் நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை ஆகியவை சமூகத்தில் சமநிலையை ஏற்படுத்துகின்றன. விற்பனையாளர்கள் மற்றும் சேவை வழங்குநர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தை இந்த சட்டம் உருவாக்குகிறது. மேலும் நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் மூலமாக விரைவான, குறைந்த செலவிலான மற்றும் எளிய நடைமுறையில் நீதியை பெறும் வாய்ப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதனால் சாதாரண குடிமகன் சட்டத்தின் முன் சம உரிமையுடன் நிற்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது. அரசு துறைகளும் தனியார் நிறுவனங்களும் தொழில் முனைவோர்களும் தங்கள் சேவைகளில் தரம் மற்றும் பொறுப்புணர்வை கடைபிடிக்க வேண்டிய நிலையை இந்த சட்டம் உருவாக்கியுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வணிக வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் மாறாக நியாயமான மற்றும் வெளிப்படையான வணிக சூழலை உருவாக்க உதவுகிறது. நம்பிக்கையுடன் பரிவர்த்தனை நடைபெறுவதற்கான அடித்தளத்தை இது அமைக்கிறது. நுகர்வோர் திருப்தியே வணிகத்தின் நிலைத்தன்மைக்கு அடிப்படை என்பதை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு, சட்ட அறிவு மற்றும் பொறுப்பான வணிக நடைமுறைகள் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்தால்தான் இந்த சட்டத்தின் முழு பயன் சமூகத்திற்கு கிடைக்கும். இறுதியாக ஒவ்வொரு நுகர்வோரும் தமது உரிமைகளை அறிந்து தேவையான போது சட்ட ரீதியான நிவாரணத்தை நாடும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் மட்டுமே சமத்துவமான மற்றும் நியாயமான சந்தை அமைப்பு உருவாகும் என்பது உறுதியான உண்மையாகும். ஒரு நுகர்வோருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் ஆதாரங்களை சேகரிப்பது மிகவும் முக்கியம். பொருள் திறக்கும் போது படம் அல்லது காணொளி பதிவு செய்தல், இணையதள விவரங்கள், திரைப்பிடிப்பு அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுதல், ரசீது மற்றும் தொடர்பு பதிவுகளை பாதுகாத்தல் போன்றவை உதவும். ஒவ்வொரு இணைய வணிக நிறுவனமும் குறைதீர் அலுவலரை நியமிக்க வேண்டும். புகார் அளித்து 48 மணி நேரத்திற்குள் பதில் அளித்து 1 மாதத்திற்குள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஒரு நிறுவனம் மூலம் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தேசிய நுகர்வோர் உதவி எண் 1915 மூலம் அல்லது இணையதளம் மூலம் புகார் அளிக்கலாம். இறுதியில் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை அணுகி சட்ட ரீதியான நிவாரணம் பெறலாம். ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தில் நுகர்வோர் தாமாகவே வழக்கு தொடர முடியும். வழக்கறிஞர் கட்டாயமில்லை. இணைய வழியாகவே மனு தாக்கல் செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் பணம் திருப்பி வழங்குதல், பொருள் மாற்றி வழங்குதல், இழப்பீடு வழங்குதல், மன உளைச்சலுக்கான நஷ்டஈடு வழங்குதல் போன்ற பல நிவாரணங்களை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு அல்லது அதிக வருகையாளர் காரணம் காட்டி பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளன. ஒரு நுகர்வோர் நீதிமன்றம் நமக்கு இத்தகைய செயல்களை மேற்கொள்ள உத்தரவிட அதிகாரம் பெற்றுள்ளது. முதலில் குறைபாட்டுள்ள பொருளை சரி செய்ய உத்தரவு, ஆர்டர் டு ரிமூவ் டிஃபெக்ட். ஒரு பொருள் தரமற்றதாக இருந்தாலோ, தொழில்நுட்ப கோளாறு இருந்தாலோ அல்லது உற்பத்தி குறைபாடு இருந்தாலோ நுகர்வோர் நீதிமன்றம் அந்த குறைபாட்டை சரி செய்ய உத்தரவிடலாம். இதன் மூலம் தயாரிப்பாளர் அல்லது விற்பனையாளர் அந்த பொருளை உரிய முறையில் பழுது பார்த்து சரியான நிலையில் நுகர்வோருக்கு வழங்க வேண்டும். இது பொதுவாக இயந்திரங்கள், மின் சாதனங்கள், வாகனங்கள் போன்றவற்றில் வழங்கப்படும் நிவாரணமாகும். இரண்டாவது, புதிய பொருள் மாற்றி வழங்க உத்தரவு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். குறைபாடு சரி செய்ய முடியாத அளவுக்கு இருந்தாலோ அல்லது மீண்டும் மீண்டும் பழுது ஏற்பட்டாலோ நீதிமன்றம் அதே மாதிரியான புதிய பொருளை மாற்றி வழங்க உத்தரவிடலாம். இந்த உத்தரவு நுகர்வோருக்கு முழுமையான பயன்பாட்டு நன்மையை உறுதி செய்யும் நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது. மூன்றாவது, செலுத்திய பணத்தை திருப்பி வழங்க உத்தரவு, ரீஃபண்ட் ஆஃப் பிரைஸ். நுகர்வோர் செலுத்திய பணத்தை முழுமையாக அல்லது பகுதியளவில் திருப்பி வழங்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். பொருள் முற்றிலும் பயன்படாத நிலையில் இருந்தாலோ அல்லது சேவை வழங்கப்படாத நிலையில் இருந்தாலோ இந்த நிவாரணம் வழங்கப்படும். சில சமயங்களில் வட்டி சேர்த்து பணத்தை திருப்பி வழங்கவும் உத்தரவிடப்படலாம். நான்காவது, இழப்பீடு வழங்க உத்தரவு, காம்பன்சேஷன். ஒரு பொருள் அல்லது சேவையின் குறைபாட்டினால் நுகர்வோருக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பு, உடல் பாதிப்பு அல்லது பிற நஷ்டங்களுக்கு நீதிமன்றம் இழப்பீடு வழங்க உத்தரவிடலாம். இதில்
நேரடி நஷ்டம் மட்டுமல்லாமல் எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவுகள், வருமான இழப்பு போன்றவையும் சேர்க்கப்படலாம். இழப்பீட்டின் அளவு ஏற்பட்ட சேதத்தின் தன்மை மற்றும் அளவை

0: பொறுத்து தீர்மானிக்கப்படும். ஐந்தாவது, அநியாய வாணிக நடைமுறையை நிறுத்த உத்தரவு, சீஸ் அண்ட் டெசிஸ்ட் ஆர்டர். ஒரு நிறுவனம் தவறான விளம்பரம் செய்தாலோ, பொய்யான உறுதிமொழி வழங்கினாலோ, அல்லது நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் வாணிக நடைமுறையை பின்பற்றினாலோ நீதிமன்றம் அந்த நடைமுறையை உடனடியாக நிறுத்த உத்தரவிடலாம். இது தனிநபர் நிவாரணத்தை மட்டுமல்லாமல் பொதுமக்களின் நலனையும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது. ஆறாவது, மன உளைச்சலுக்கான இழப்பீடு, காம்பன்சேஷன் ஃபார் மென்டல் அக்னி. ஒரு நுகர்வோர் சந்தித்த அவமானம், மன உளைச்சல், மன அழுத்தம் போன்ற மனநிலை பாதிப்புகளுக்கும் நீதிமன்றம் இழப்பீடு வழங்கலாம். சேவை வழங்குநரின் அலட்சியம் அல்லது தவறான நடத்தை காரணமாக நுகர்வோர் மனவேதனை அனுபவித்திருந்தால் அது சட்ட ரீதியாக பரிசீலிக்கப்படும். இது நுகர்வோரின் கண்ணியத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கும் முக்கிய அம்சமாகும். உதாரணத்திற்கு, ஒருவர் 50,000 கொடுத்து ஒரு புதிய லேப்டாப் வாங்குகிறார். வாங்கிய 3 மாதங்களுக்குள் திரை அதாவது டிஸ்பிளே தானாக அணைந்து விடுகிறது. மேலும் பேட்டரி நீண்ட நேரம் செயல்படவில்லை. உத்தரவாத காலம் இன்னும் முடியடையவில்லை. பலமுறை சேவை மையத்திற்கு கொடுத்தும் தற்காலிகமாக சரி செய்து மீண்டும் அதே பிரச்சனை உருவாகிறது. இந்த நிலையில் நுகர்வோர் நீதிமன்றம் தயாரிப்பாளர் அல்லது விற்பனையாளருக்கு லேப்டாப்பில் உள்ள தொழில்நுட்ப குறைபாட்டை முழுமையாக நீக்கி சரியான நிலையில் மீண்டும் வழங்க உத்தரவிடலாம். தேவையானால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து குறைபாடு உறுதி செய்யலாம். இங்கு நோக்கம் பொருளை பயன்படுத்தும் நுகர்வோரின் உரிமையை பாதுகாப்பது.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஏ. ஷபானா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி. நெல்லையப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன். இன்று பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. நேரம் 7:10. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
4: நாம் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுத்துவிடக்கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் நாம் திண்டாடக்கூடாது. அந்த வாக்குறுதியின் பயனை எதிர்பார்த்து மற்றவர்களும் ஏமாறக்கூடாது. சொல்லும்போது இதை சொல்லலாமா வேண்டாமா என்று சிந்தித்து பார்த்து சொன்னால் இப்படிப்பட்ட தடுமாற்றங்களை தவிர்த்து விடலாம். ஆற்றங்கரை ஓரமாக நரி ஒன்று நடந்து போய்க் கொண்டிருந்தது. அதற்கு பசி அதிகமாக இருந்தது. சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று அங்கும் இங்கும் பார்த்தது. எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. அங்கே ஓர் இடத்தில் உட்கார்ந்தது. பசியை போக்குவதற்கு வழி எதுவும் தெரியாத அந்த நரி அப்படியே சாய்ந்து படுத்து கொண்டு யோசித்தது. அது சாய்ந்திருந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலிருந்து காய்ந்த இலை ஒன்று பின்னால் விழுந்தது. சத்தம் கேட்ட நரி பின்னால் திரும்பி பார்த்தது. அங்கே ஒரு நண்டின் வலை இருப்பதை பார்த்தது. நிச்சயம் அந்த வலைக்குள் நண்டு இருக்கும் என்று கருதியது. நண்டை வெளியே இழுத்து கடித்து தின்பதற்காக அது தனது வாலை அந்த நண்டு வலைக்குள் விட்டது. வாலை பார்த்த நண்டு அந்த வாலை கவ்வியது. நண்டு மாட்டிக்கொண்டது என்று நினைத்த நரி வாலை வேகமாக வெளியே இழுத்தது. தனது வலையை விட்டு வெளியே இழுக்கப்படுகிறோம் என்று தெரிந்த நண்டு இறுக்கி பிடித்திருந்த வாலை விட்டுவிட்டது. வால் வெளியே வந்ததும் நண்டு வரவில்லை என்று கண்ட நரி மீண்டும் வாலை உள்ளே விட்டது. வலைக்குள் வந்தது நரியின் வால்தான் என்பதை அந்த நண்டு அறிந்து கொண்டது. இப்போது அது அந்த வாலை பிடிக்கவில்லை. கிடைத்த ஒரு நண்டையும் பிடித்து தின்னாமல் விட்டுவிடக்கூடாது என்று நினைத்த நரி அந்த நண்டின் வலைக்குள் வாயை நுழைத்து, நண்டாரே நண்டாரே, நான் தான் நரி பேசுகிறேன். உம்மை பிடித்து நான் கொல்ல மாட்டேன். பயப்படாதீர். இன்றைக்கு உண்ணா நோன்பு இருக்கிறேன். ஆற்றங்கரை வந்த நான் பேச்சு துணைக்காகத்தான் உம்மை அழைப்பதற்காக வாளை நுழைத்தேன். வெளியே வாருங்கள். உமது கண்களும் மேல் ஓடும் பளிங்கு போல் மின்னுவதை பார்த்து மகிழ்வதற்காகத்தான் உம்மை அழைத்தேன். பயப்படாமல் வெளியே வாருங்கள் என்றது அந்த நரி. நரியின் இனிமையான பேச்சை கேட்ட நண்டு மயங்கியது. இந்த வலைக்குள் நான் மட்டும் தனியே இருந்து தவிப்பதை விட நரியிடம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தது.

0: கண்களால் மேல் ஓட்டினை நிமிர்ந்து பார்த்து கர்வப்பட்டு கொண்டது. மெதுவாக வளையை விட்டு ஊர்ந்து வந்தது. நண்டு வெளியே வருவதை பார்த்த நரி பசியுடன் ஆவலாக காத்திருந்தது. நண்டு வெளியே வந்ததுதான் தாமதம். உடனே அந்த நண்டை கவிப்பிடித்து கடித்து தின்றுவிட்டது. நரியின் பேச்சை கேட்டு நம்பிய நண்டு, ஏமாந்த இந்த கதை கற்பனை கதை என்றாலும் இது சொல்லும் கருத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஆகும். வாயில் தேனையும் வால் என்னும் அடிப்பகுதியில் கொடுக்கையும் வைத்திருப்பது தேனி. அந்த தேனீயைப் போல் சிலர் வாயில் தேன் ஒழுகும்படியாக பேசுவார்கள். அவர்கள் பேச்சில் இருக்கும் இனிமையை பார்த்து நாம் மயங்கும் வேளையில் நம்மை பாதாளத்தில் தள்ளுவது போல் நமது பொருளை பறிக்கும் செயலில் ஈடுபட்டு விடுவார்கள். தேன் ஒழுக பேசி கொடுமை செய்யும் இப்படிப்பட்ட வஞ்சகர்கள் விரிக்கும் வலையில் நாம் விழுந்து விடக்கூடாது என்பதை நீதிநூல் என்னும் அறிவுரை பாடல்கள் அடங்கிய நூலில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாடியுள்ளார். வாயில் தேனும் தன் வாலில் கொடுக்கும் சேர் ஈயின் வாயினில் இங்கிதச் சொல்லொடும் தீய செய்கை உளானை தினம் சிறு சேயும் எள்ளும் தன் சிந்தையும் எள்ளுமே. இப்படி தந்திரமாக பேசும் வஞ்சகர்களின் செயலை சின்ன குழந்தை கூட அறிந்து சிரிக்கும். அப்படிப்பட்ட தீயோரின் மனம் கூட அவர்களின் செயலை பார்த்து சிரிக்கும் என்று பாடியுள்ளார். நேர்மை தவறி ஏமாற்றி பிழைப்பதற்காக இப்படி இனிமையாக பேசுவோரை அறிந்து அவர்களிடம் நாம் கவனமாக இருப்போம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 200,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது.

0: தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21 நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 தொடங்கி மாலை 5 வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5,432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்டை காவல்துறை தலைவர் திரு சுந்தர் ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு

0: இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டிக் கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சியில். இனி
2: நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
3: தூர பார்வைன்றது பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு போர்டு தெரியாம இருக்கிறது. ரெண்டாவது வந்து வெளியில விளையாட போறாங்க இல்லைங்களா, இந்த டென்னிஸ் பாஸ்கெட் பாலு அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ் எல்லாம் விளையாடுறாங்க, அப்ப வந்து தூர வர பாலே தெரியாம இருக்கும் சில பசங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியும் வரலாம் ஷார்ட் சைட் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நியர் விஷன், அதாவது ஹைப்பர் மெட்ரோபியான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு மெயின்லி இந்த மாதிரி ஏதாவது இவங்க வீணை கத்துக்கிறாங்க வயலின் கத்துக்கிறாங்கன்னா அப்ப அந்த நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றது கூட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்களுக்கு கண்ணாடி போட்டு தான் சரிப்படுத்த முடியும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கண்ணாடி தான். நம்ம ஷார்ட் சைட் அதாவது மயோப்பியான்னு சொல்கிறதுல என்ன ஆகுதுனாக்கா, நம்ம கண் வந்து சாதாரணமாக இருக்கிற அளவு ஓட, அதாவது 2.3 சென்டிமீட்டர்ஸ்ன்னு நான் சொன்ன முதலையே, அதோட லாங்கராக ஆகிடும், நீளம் அதிகமாயிடும். அதிகமாயிட்டதுனால நம்ம பார்க்குற பிம்பம் வந்து அந்த ரெட்டினான் விழித்திரைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் மேலே போய் விழாது. அதனால் குழந்தைங்களுக்கு தூர பார்வை கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நம்ம கொடுக்குற கண்ணாடி வந்து கான்கேவ் லென்ஸுன்னு பேர். இந்த கான்கேவ் லென்ஸு இப்போ நம்ம கண்களுக்கு முன்னாடி அதை கண்ணாடி போடுறோம் இல்லைங்களா, அதில் கான்கேவ் லென்ஸை நம்ம பொருத்தணும்னா அந்த தூர பார்வை அவங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பிம்பம் வந்து கரெக்டாக போய் அந்த ரெட்டினால் போய் விழும். அதே மாதிரி கிட்ட பார்வை இருக்கிற கடினமாக இருக்கிற பசங்களுக்கு அந்த ஐ பாலோட லெங்க் வந்து ஷார்ட்டராக இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த ரெட்டினாவை தாண்டி பிம்பம் போய் பின்னாடி போய் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கிட்ட பார்வையில் பார்க்கும்போது எல்லாம் அப்படியே செதற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு கொடுப்போம். ஸோ இது ரெண்டும் கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு வந்து பார்வை டிஃபிகல்ட்டி சரியாகும். சின்ன குழந்தைங்களா இருக்கும்பொழுது நம்ம வந்து கண்ணாடி ஒன்று தான் போட முடியும். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி லென்ஸை போட்டு நம்ம கண்ணாடி போடுறோம். கண்ணாடி குழந்தைகள் போட போட தான் அந்த கண்கள் நரம்புகள்லாம் வலுவு பெற்ற பிறகு தான் நம்ம மற்ற சிகிச்சை முறைகள் நம்மளால் சொல்ல முடியும். அதாவது ஒரு சின்ன ஒரு 7-8 வயசில் ஒரு குழந்தைக்கு நம்ம கண்ணாடி போடுறோம்னாக்கா அந்த நரம்புகள்லாம் நல்லா வலுவு பெற்று அந்த கண்கள் வந்து நல்லா இருக்குது எனக்கு.

0: லைட்டாக தெரியுது இப்போது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து சொல்கிற முறை என்னென்னா, கண்ணாடி போடும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டா இப்போ வந்து கண்ணாடியே கயிட்டி வைக்க மாட்டேன்றா அப்படின்னு அதையும் ஒரு குறையாக சொல்லுவாங்க. ஏன் அந்த குழந்தை கண்ணாடியை போட்டுக்கிட்டே இருக்குன்னா, ஏன்னா பார்வை வந்து பிரைட்டாக இருக்குது, தூரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. அதனால் அந்த ஆசையில் அந்த குழந்தை கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அது போடுறதுனால தான் அந்த குழந்தையோட கண் நரம்பும் வலிவடையிறது. ஸோ அந்த வலிவடைஞ்ச பிறகு ஒரு 13-14 வயசு நம்ம ஆகும்பொழுது அடுத்த ஆப்ஷன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது சில பேரண்ட்ஸ் வந்து கண்ணாடி போடுறதையே வந்து ஒரு எதுக்கு நம்ம கண்ணாடி போடணும் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து காண்டாக்ட் லென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த காண்டாக்ட் லென்ஸ் போடுறதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் அந்த காண்டாக்ட் லென்ஸு போடுறது, எடுக்கிறது, அதை பராமரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்குவம் அடைஞ்ச பிறகு தான் நம்மளால் அதை கொடுக்க முடியும். அது வந்து ஒரு 13-14 வயசுக்கு மேலே நம்ம காண்டாக்ட் லென்ஸ் போடுறதை பற்றி பேரண்ட்ஸ்கிட்ட பேசலாம். ஸோ அவங்களும் வந்து சரின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து எப்படி அதை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம். இது வந்து ஒரு 5-6 வருஷம் சென்று அதுக்கப்புறம் நம்ம லேசர் சிகிச்சை முறைக்கு போகலாம். ஒரு 5-6 வருஷம்ன்றது நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னாக்கா, நம்ம குழந்தைகள் வளரும் போது அந்த கண்கள் வந்து நல்லா ஃபுல்லாக வலுப்பெறுது அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்களுக்கு வந்து மெனார்கி வரும்பொழுது தான் அந்த கண்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதாவது பெண்களுக்கு வந்து 13-14 வயசு பூப்படையும் வரும்போது. அதே மாதிரி பாய்ஸுக்கு வந்து ஒரு 17-18 வயசு, அதாவது 11th standard 12th standard முடிக்கும்போது தான் அந்த கண்கள் வந்து முழுசாக அதோட ஸ்ட்ரென்த்தை ரீட்டைங் கெயின் பண்ணோம். அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்களுக்கும் காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு இருந்தோம்னா 21 வயசு வரைக்கும் நம்ம இதே காண்டாக்ட் லென்ஸோ இல்லை கண்ணாடியிலையோ தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னாக்கா நம்ம கண்கள் வளர்ச்சி ஒன்று, ரெண்டாவது நம்மளோட முக வளர்ச்சி. முக வளர்ச்சியும் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே 21 வயசு வரைக்கும் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு வந்து மெனார்கி அட்டைன் பண்ண அப்புறம் ஒரு 2-3 வருஷம் மேக்ஸிமம் வளர்ச்சி இருக்கலாம். அதே மாதிரி பாய்ஸுக்கு ஒரு 10th standard 11th standard 16-17 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். இது வந்து முழுமையாக அந்த வளர்ச்சி முடியறதுக்கு 21 வயசு ஆகும். 21 வயசு ஆன பிறகு தான் நம்ம வந்து லேசர் சிகிச்சை முறையை பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசுவோம்.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: நேரம் 7:30 தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
3: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக 4 வாரத்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் அவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது உடலும் கிடையாது, அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது உடல் வந்தது அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு, அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே, வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா, அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை, இதுக்காக அழுதாது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான், திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா, இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா. அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க, அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா, வாடகையெல்லாம் கிடையாது இலவசம் அப்படின்னாராம் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னாராம் அவர். பக்கத்தில் ஓட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள், சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேன்னே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சக்கரை

0: சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாரான் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை. இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். போனால் போகட்டும் என்று சொல்லும் மனம் இருந்தால் போகும் துயரமும் நிம்மதியாக மாறும்.

நேரம் 7:35. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது விளம்பரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தலைவாசல் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடும் பாடல்.

திரைகானம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலில் ஒலிக்கும் குரல் சித்ரா.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:56.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: ஒலி மாசு, இறைச்சல்னு சொல்லலாம், நாய்ஸ் பொல்யூஷன். மற்ற மாசுக்களை பற்றி கவனிக்கிற நாம இந்த ஒலி மாசை பற்றி கவலை கொள்றதே இல்லை. எல்லா ஒலிகளுமே இறைச்சல் அப்படின்னு கருதப்படுறதில்லை. உலக சுகாதார நிறுவனத்துடைய வரையறையின்படி 65 டெசிபலுக்கு மேலே உள்ள ஒலியை மாசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஆபத்தானதாக கருதப்படுற அளவுன்னா 75 டெசிபலுக்கு மேலே இருக்கிறது. 120 டெசிபலுக்கு மேலே உள்ளது தீமையை விளைவிக்கக்கூடிய ஒலி மாசு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இருசக்கர வாகனங்கள் சாலையில் ஏற்படுத்தக்கூடிய ஒலி மாசுடைய அளவு பார்த்திங்கன்னா 120 அப்படிங்கிற அளவில் இருக்குது. 4 சக்கர வாகனங்கள் பார்த்திங்கன்னா 80 டெசிபல் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இப்போ தொடர்ந்து 2 மணி நேரம் 65 டெசிபலுக்கு மேலே உள்ள ஒலியை கேட்க உட்படுறவங்க எல்லாருமே ஒலி மாசால் பாதிக்கப்படும் நபர்களாக கருதப்படுறாங்க. அப்படி பார்க்கையில் நகரில் உள்ள பெரும்பான்மை மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒலி மாசு ஏற்படுத்தும் மூலங்களாக ஒலிபெருக்கி, வாகன ஒலி எழுப்பி, ஆலைகள், பட்டாசுகள், விமானம் பறக்கும் ஒலி, இது எல்லாத்தையும் சொல்லலாம். இது எல்லா இடங்கள்லையும் பாதிப்பை உருவாக்குது. அதுலேயும் குறிப்பாக விமானம் 300 டெசிபலுக்கு மேலே ஒலி மாசை ஏற்படுத்துது. ஒலி மாசால் குழந்தைங்க, பெரியவங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள் இன்னும் எல்லா குறிப்பிட்ட பிரிவினரும் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டாலும் இதனால் சூழியலில் பாதிக்கப்படும் பிற உயிரினங்களை நம்ம கவனிக்க தவறிடுறோம். குறிப்பாக பறவைகளும் மனிதர்களை சார்ந்து வாழும் விலங்குகளையும் சொல்லலாம். நாய், பூனை, ஆடு மாடுகள், இது எல்லாமே அவைகளால் இவ்வளவு ஒலியை தாங்க முடியாது. பட்டாசு வெடிக்கும் போது நீங்கள் நாய்களை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எங்கேயாவது போய் குறுகி உள்ளே போய் அமர்ந்து உட்காந்துக்கும். சிட்டுக்குருவிகள் நகரங்களில் காணாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணி ஒலி மாசு, நாய்ஸ் பொல்யூஷன். நாம் இதனால் உடனடியான ஒரு பாதிப்பை உணராததால் இதை ரொம்ப முக்கியமாக நம்ம கருதுவதில்லை. நகரத்தில் பேருந்திலோ ரயிலிலோ 1 மணி நேரம் பயணம் செஞ்சாலே நம்ம களப்படைஞ்சிடுறோம். அதுக்கு காரணம் அதிக நேரம் 65 டெசிபலுக்கு மேலே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஒரு காரணம். அதனால் சீக்கிரம் மூளை களைப்படையுது. இதனால்

0: சில வருடங்கள் கழித்து நாம் பாதிக்கப்படுறோம். காற்று மாசு போல் அல்லாது ஒலி மாசு பெரும்பாலும் மக்களாகிய நம்மால் கட்டுப்படுத்தக்கூடியதே. குறிப்பாக ஒலிபெருக்கி, வாகன ஒலி எழுப்பி, பட்டாசு முதலியன. தமிழ்நாட்டில் சில கிராமங்களில் பறவைகளுக்காக தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் கூட பட்டாசு பயன்படுத்தாமல் மக்கள் உள்ளனர். அவங்க அவ்வளோ விழிப்புணர்வோடு செயல்படுறாங்க. சாலையில் தேவையற்ற வகையில் ஒலி எழுப்புறத நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நகர்ப்புறங்களில் உள்ள சாலையில் தொடர்ந்து 5 நொடிகள் வாகனத்துடைய அந்த ஒலி சத்தம் கேட்காமல் இருப்பது அப்படிங்கிறது அரிதனும் அரிதான ஒரு காரியம். நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு அரசாங்கம் இந்த ஒலி மாசை முறைமைப்படுத்துறதுக்கு சட்டம் வைத்திருந்தாலும், நாம் நம்முடைய கடமையாக இந்த ஒலி மாசினை குறைத்து நாமும் சூழலின் பிற உயிரினங்களும் மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்க வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம் மற்றும் டிரினிடா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பரந்தகை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் கான்பூர், நாராயண்பூர், கான்கர் ஆகிய மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
3: ஆகாஷ்வாணி ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
4: எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 1935 மே மாதம் 3 நாள் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஸ்ரீனிவாச ராகவன் கண்ணம்மாள். இவரது சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். இவரது இயற்பெயர் ரங்கராஜன். மனைவி பெயர் சுஜாதா. மனைவியின் புனை பெயரில் 100 மேற்பட்ட நாவல்கள், 250 மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் சில அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிரியா, விக்ரம், பாய்ஸ், இந்தியன், ரோஜா போன்ற பல படங்களுக்கும் இவர் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் நவீன பாணிக்கு வித்திட்டவர்களில் இவர் சிறந்தவர். திருச்சி பிஷப் ஹீபர் பள்ளி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் வகுப்பில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர். திருச்சி பெல் மற்றும் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர். மின்னணு வாக்குப்பதிவு

இயந்திரத்தை உருவாக்கிய குழுவில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியவர். சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் திரைக்கதை என பல தளங்களில் எளிய நடையில் புதுமைகளை புகுத்தி தடம் பதித்தவர். மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்தவர். யாகம், நகரம், அம்மா மண்டபம், கடவுளுக்கு கடிதம், கணினி, நிஜத்தை தேடி, புது டெல்லி, ஓலைப்பட்டாசு, அதிர்ச்சி, குதிரை, ஸ்ரீரங்கத்து கதைகள், ஆட்டக்காரன் போன்ற சிறுகதைகள் மிகவும் அற்புதமானவை. அத்தனையும் எளிய நடை, விறுவிறுப்பான உரையாடல் மற்றும் சிறப்பான முடிவுகளை கொண்டவை. பல சிறுகதைகள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கின்றன. இவரது யாகம் சிறுகதை மனிதனின் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களையும், கண்மூடித்தனமான நம்பிக்கை சார்ந்த கிராமத்து பெண்ணின் தவிப்பையும் யதார்த்தமாக விவரிக்கும் ஒரு அற்புதமான படைப்பாகும். ஓலைப்பட்டாசு என்ற சிறுகதை எப்படி ஒரு சிறுவனின் வாழ்வை மாற்றியது என்பதை அழகாக விவரிக்கிறது. இதில் மனிதர்களின் எளிய வாழ்க்கையும் ஆசைகளும் விதையின் முடிவுகளும் எப்படி திடீரென பட்டாசுகள் போல் வெடிச்சு சிதறுகின்றன என்பதை மிக நுட்பமாக விளக்குகின்றார் கதாசிரியர் சுஜாதா. இவரது கடவுளுக்கு கடிதம் ஒரு உணர்வு பூர்வமான சிறுகதை. இதில் மனநலம் பாதித்த கோவிந்து என்பவன் தினமும் போஸ்ட் கார்டு வாங்கி டியர் காட் என்று தொடங்கி கடவுளுக்கு கடிதம் எழுதுவதை அழகாக சித்தரிக்கின்றார் எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவின் ஆட்டக்காரன் சிறுகதை மனித உறவுகளின் சிக்கல்கள், வன்முறை மற்றும் சமூக பின்னணியை மையமாக கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு. இவரது நகரம் என்ற சிறுகதை கிராமத்திலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு தன் மகளின் காய்ச்சலுக்காக வரும் வள்ளியம்மாள் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் படுகின்ற துன்பங்களை அழகாக சித்தரிக்கின்றது. சுஜாதாவின் நாவல்கள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன. சுஜாதாவின் 100க்கும் மேற்பட்ட நாவல்களும் பொதுவாக அறிவியல் நிகழ்வுகள், துப்பறியும் தன்மைகள் மற்றும் அன்றாட சமூக நிகழ்வுகள், அதில் மனிதர் சந்திக்கும் ஏமாற்றங்கள், தோல்விகளை நவீன நடையில் சொல்லுகின்றன. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜூனோ போன்ற நாவல்கள் மூலம் எதிர்கால தொழில்நுட்பம், ரோபோக்களின் செயல்பாடுகள் மற்றும் கணினியின் பயன்பாடுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கதைகளில் கருவாக்கி வாசகர் நெஞ்சங்களில் வியப்பை உண்டாக்குகின்றார். சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ நாவல் தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. நாட்டுப்புற பாடல்கள், மர்மம், பழிவாங்குதல் மற்றும் காதல் அத்தனையும் கலந்து கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். இந்த நாவல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்து மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்களின் கொலையுதிர்காலம் என்ற நாவல் தொடர்கதையாக வெளிவந்த மிகவும் விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இதில் லீனா என்ற பெண் ஒரு கொலை செய்ததாக கூறப்படும் சூழலில் கணேஷ் மற்றும் வசந்த் அந்த புதிரை அவிழ்க்க முயலுகின்றனர். அறிவியல் மற்றும் மாயாஜாலங்களுக்கு இடையில் நடக்கும் மிகுந்த விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த அற்புதமான கதை. சுஜாதா அவர்களின் பிரியா என்ற நாவல் லண்டன் மற்றும் ஜெர்மனியை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இந்த நாவலும் பிரியா என்ற பெயரில் திரைப்படம் ஆனது. சுஜாதா அவர்களின் 24 ரூபாய் தீவு வெளிவந்து மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இது அரசியலும் மர்மமும் நிறைந்த விறுவிறுப்பான நாவல். ஒரு அப்பாவி பத்திரிகை நிருபரின் கையில் கிடைக்கும் ஒரு டைரி அவனை எப்படியெல்லாம் ஆபத்தான நிலைக்கு இழுத்து சென்றது என்பதை

விளக்கும் விறுவிறுப்பான கதை. சுஜாதா அவர்களின் காந்தளூர் வசந்தகுமாரன் கதை ராஜராஜ சோழனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நைலான் கயிறு என்பது அவரது முதல் நாவல். இது தமிழில் துப்பறியும் கதை பாணியில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படைப்பாகும். நைலான் கயிறு நாவல் சுஜாதாவை ஒரு முக்கிய எழுத்தாளராக மக்கள் மத்தியில் நிறுத்திய படைப்பு ஆகும். சுஜாதாவின் ஜன்னல் மலர் என்ற நாவல் சிறையிலிருந்து விடுதலையாகும் சோமு, அவனை அலட்சியம் செய்யும் மனைவி, அவரை கண்டு பயந்து நடுங்கும் அவரது குழந்தை மற்றும் அவரை பழைய குற்ற செயலுக்கு அழைக்கும் தோழர்கள், இவர்களின் மன போராட்டங்களை அழகாக சித்தரிக்கின்றன. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் காகித சங்கிலிகள் நாவல் சமூகம் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை பற்றி பேசும் ஒரு சிறந்த நாவல். இந்த நாவல் பொய்முகங்கள் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் கனவு தொழிற்சாலை நாவல் 1979 தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நாவல் நடிகர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களின் கனவுகள் போராட்டங்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டிய ஒரு அற்புதமான படைப்பாக மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்கள் 22 அருமையான நாடகங்களையும் எழுதியுள்ளார். அன்புள்ள அப்பா, டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத விளக்கு, ஊஞ்சல், பாரதி இருந்த வீடு, அடிமைகள் ஆகியவை இவரது சிறந்த நாடகங்களாகும். இவரது அன்புள்ள அப்பா நாடகம் தந்தை மகன் உறவில் இருக்கும் மென்மையான பாசத்தையும் சொல்லப்படாத அழகான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு நாடகம் பலமுறை மேடையில் நடிக்கப்பட்டு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. சுஜாதாவின் அடிமைகள் நாடகம் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே எத்தகைய மனநிலை மற்றும் மனித உறவுகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதை அழகாக விளக்குகின்றது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஏராளமான பொது கட்டுரைகளையும் மிக எளிய நடையில் எழுதியுள்ளார். இவரது கற்றதும் பெற்றதும், தலைமைச் செயலகம், ஏன் எதற்கு எப்படி போன்ற அற்புதமான கட்டுரைகள் வாசகர் நெஞ்சில் மல்லிகையாய் கொட்டின, அறிவு கண்களை தட்டின. சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் தொடர் கட்டுரை அறிவியல், இலக்கியம், சமூகம், சினிமா மற்றும் தொழில்நுட்பம் என்று பலதரப்பட்ட அறிவுபூர்வமான செய்திகளை மக்களுக்கு எளிமையாக எடுத்து படைத்தது, அறியாமையை துடைத்தது. கற்றதும் பெற்றதும் கட்டுரைகள் பல பாகங்களாக வெளிவந்து வாசகரை அழகு பார்த்தது ஆசிரியர் சுஜாதாவுக்கு புகழாரம் சேர்த்தது. சுஜாதாவின் தலைமைச் செயலகம் கட்டுரை நிர்வாகத்துறையை நன்கு அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கும் மிகச்சிறந்த அறிவியல் பாடமாக மக்களின் பாராட்டை பெற்றது. எழுத்தாளர் சுஜாதாவின் ஏன், எதற்கு, எப்படி என்பது அறிவியல், பொது அறிவு, சமூக நிகழ்வுகள், தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட வாழ்வில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு சுஜாதா அளித்த அறிவுபூர்வமான நகைச்சுவை உணர்வு கலந்த நல்ல பதில்களாகும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நவீன போக்கு, அறிவியல் புனைவுகள், எளிய உரைநடை, சுருக்கமான விறுவிறுப்பான எழுத்து முறை என்று தமிழ் இலக்கிய துறையில் ஜனரஞ்சகமான பல புதுமைகளை செய்து சிறந்தவர். எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தவர். நாவல், சிறுகதை, நாடகம், கட்டுரை, திரைக்கதை வசனங்கள் என்று பன்முக திறமை கொண்டு தமிழ் இலக்கிய உலகில் ஆல்ரவுண்டர் என்று புகழ்பெற்று சென்றவர். வாசகர் மனங்களை வென்றவர். இலக்கியத்தில் அழியாத இடம்பெற்று நின்றவர். இவரது எழுத்து அறிவியல் தொழில்நுட்பங்களையெல்லாம் எளிய நடையில் கொண்டு பாமர மக்களுக்கும் காட்டியது, இலக்கிய வானம் சுஜாதாவுக்கு பொன்மாலை சூட்டியது.
எழுத்தாளர்

0: சுஜாதா அவர்கள் 2008 இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் இலக்கிய துறையில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
1: ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: பிரதீப் குமார் பாடிய வேடம் படப்பாடலுடன் திரைகானம் நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி
2: வானொலிக்கு 90.
1: வானொலிக்கு 90. மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
3: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உக்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லைங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்துல. அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி வளப்படுத்தி செம்மைப்படுத்தி சிறப்பு படுத்தின இந்த வானொலியை பத்தி வானொலிக்கு 90ல என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
1: இன்றைய வானொலிக்கு 90ல் தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.

0: தன் சொந்தம் தந்த சொந்தம்.
1: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்க தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொதுவுடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்தில்

0: கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன. மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்திக் கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை. எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க. வானொலிக்கு என் வணக்கம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதியவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதைப் போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில் இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு.

0: சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிறபோது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளித்தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும். 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே. வாழ்க, நன்றி, வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடை பெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: இத்துடன் இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்கள் 1934 பிறந்தார். சங்கீதத்தில் சிறுவயது முதற்கொண்டே ஈடுபாடு கொண்ட இவர் முதலில் தண்டபாணி தேசிகரிடம் முறையாக இசை பயின்றார். பின்னர் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். பல கீர்த்தனைகளை மனனம் செய்த இவர் பல கச்சேரிகளை நாடு முழுவதும் நிகழ்த்தினார். பல மாணாக்கர்களுக்கு முறையான கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்தார். சென்னை அகில இந்திய வானொலியில் இசைப்பிரிவில் பணியாற்றி பல அரிய நிகழ்ச்சிகளை தயாரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தனது பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதில் பல வளரும் இசை கலைஞர்களுக்கு கச்சேரி செய்ய உதவியுள்ளார். இவர் பல பாடல்களை எழுதி இசையமைத்து பாடினார் என்பது இவரது சிறப்பு. இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிறது. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
2: என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம்.
1: தொடக்கமாக மகாகணபதே கனடா ராகத்தில் கவி குஞ்சரதாசர் ஏற்றியது. ரூபகதாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாசரதி, தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

पटनिया के म पटनिया।

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை வைகல் எஸ் ஞானஸ்கந்தன் அவர்களின் பாட்டு கேட்டோம். கோயம்புத்தூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் வயலின், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், ஜி ஹரிசங்கர் அவர்கள் கஞ்சீரா,
1: என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. தேசிய உள்ளரங்கு தடகளப் போட்டியின் ஆடவர் போல்வாட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் முத்து சிதறல் நிகழ்ச்சியில். முதலில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல், படம் போலீஸ்காரன் மகள்.

ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் நெஞ்சம் மறப்பதில்லை. பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி. நேரம் 10:13:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்து சிதறல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து டி.எம். சௌந்தரராஜன், பி.சுசீலா பாடிய பாடல் படம் குங்குமம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 10:22. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், படம் புதிய பறவை.

0: கேட்டு பாடலை பாடியவர்கள் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் கலை கோயில்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
0: நேரம் 10:33. 10 நொடி. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிபி ஸ்ரீனிவாஸ் எல்லாரீஸ்வரி குரல்களில் ஆண்டவன் கட்டளை படப்பாடல்.

கேட்ட பாடலை பாடியவர்கள் கே ஜே சுதாஸ், பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் காதலிக்க நேரமில்லை. இனி கேட்க இருப்பது பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இணைந்து பாடிய பாடல், படம் வீர அபிமன்யு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது.

0: கூறியுள்ளது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள் 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வார்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 11:02. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது திரைகானம். 12 வரை திரைகானம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ இணைந்திருங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் 6-60 வரை திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில்.

தொடரும் பாடல் ஜென்சி குரலில், இது பனிமலர். உடன் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நிரபராதி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். இனி ஒலிக்க வருகிறது பூவுக்கள் பூகம்பம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: திரைக்கணம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க வருகிறது அம்மா பிள்ளை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் புவன ஐயர் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். எஸ் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி நெல்லையப்பன் அவர்களுடனான நேர்முகத்தில் உடன் உரையாடுகிறார் கே வேல் முருகன். நிகழ்ச்சி படிப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 திரை இசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 திரைகானம். பிற்பகல் 2:40 இசை பயிற்சி. கற்றுக் கொடுக்கிறார் சீதா நாராயணன் அவர்கள். கற்றுக்கொள்கின்றார்கள் வர்ஷினி மற்றும் விஸ்ருதி கிரிஷ். பிற்பகல் 2:55 வானில் இருக்கே சென்னை அஞ்சல். 3 மணிக்கு வசந்தம் கிரியேஷன்ஸ் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒலி சித்திரம். வானொலி வடிவம் வி குமார் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மாலை 4 மணிக்கு ஆட்கொண்டார் நாடகம் கேட்கலாம். இதில் நடித்திருக்கிறார்கள் கம்பர் ஜெயராமன், ஹெரான் ராமசாமி, செந்தாமரை, மன்னை ஜெயராமன், டி எஸ் லலிதா, ஏ ராமசாமி, வி வீரம்மாள், எஸ் சந்தானம், டி என் மங்கலம் ஆகியோர். பாடல்கள் எஸ் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன், அமைப்பு வி சக்கரவர்த்தி. நிகழ்ச்சி படிப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மாலை ஒளிபரப்பில் 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். அரும்பாக்கம் MMDA அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5:30 கிராமிய தென்றல் சென்னை அஞ்சல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும் 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சனன். ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:25 திரை இசை. 6:30 மாநில செய்திகள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை 337 பகுதி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. இன்றிரவு 7:30 உழவர் உலகம். இதில் ஓரின திலோப்பியா மீன் வளர்ப்பு முறைகள் குறித்து பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே செல்வராஜ் அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 திரைகானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மற்றும் 9:30 ஆகிய நேரங்களில் திரைகானம் இடம்பெறும். 10:00 ரவி வார்ஷிய அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் நீரஜ் மிஸ்ரா அவர்கள் வாசித்துள்ள சிதாரிசை இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி படிப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி. 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு குறித்த அறிவிப்போடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெறும். இதுவரை இடம்பெற்றது நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: இதுவரை சங்கீதசாரலில் பாவனா ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர

0: உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும், காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா 1 மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின்

0: எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5000-க்கும் அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படைக்குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13-ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் லக்ஷ்மிபுரம் முதல் ஓடைக்குப்பம், அதாவது பாலவாக்கம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை

அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.8 முதல் 1.9 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.4 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் பகுதிகளில் கோரமண்டல் முதல் அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் கடலோர பகுதிகளில் பாபட்லா முதல் நிசாம்பட்டினம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் சி சரோஜா சி லலிதா பாடியுள்ள பாடல், இயற்றியவர் ஆசீர்வாதம், இசை டி ஆர் பாடல்.

நேரம் இப்பொழுது 1 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது திரைக்கானம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் விளம்பரம்.

திரைகணம் நிகழ்ச்சியில் காற்று நிலை வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில்

0: திருமணம் நடந்தது
1: எங்க சார்? உங்க மனைவியும்
0: மதர தான்
1: ஹவுஸ் ஒய்ஃப் சார்.
0: அவர் ஹவுஸ் ஒய்ஃப்

0: நீங்க அடுத்த கட்டமா வந்து உங்களுடைய வேலையினுடைய அடுத்த நகர்வுகள், அதாவது உங்களுக்கு கிடைத்த அந்த ப்ரமோஷன் இல்ல டிரான்ஸ்பர் பணியிட மாற்றம், அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க சார்.
1: அதாவது 29/12/67 மூணு வருஷம் அங்க இருந்தேன். 29/12/67 அங்க இருந்து ரிலீவ் ஆகி,
0: தேவகோட்டையிலிருந்து
1: ரிலீவ் ஆகி ராம்நாடு சென்ட்ரல் ஆபீஸ்ல கொஞ்ச நாள் பணி முடிஞ்சேன். அப்புறம் அங்க இருந்து 17/2/68 ராம்நாடுல இருந்து ரிலீவ் ஆகி சின்னமலூர் ஓசிஸ் மதுரை மாவட்டத்துக்கு வந்துட்டேன்.
0: இப்ப தற்போது தேனி மாவட்டம்
1: எங்க ஃபாதர் மதர் எல்லாம் ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் இருக்க சிவசேலம் ஊர்ல இருந்தாங்க. அதனால அங்க போய் செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு கடையிலன் ஊருக்கு போனோம். கடையிலன் போனோம்னா எங்க ஃபாதர் வந்து 79 இறந்து போயிடுறாரு. இறந்து போறதுனால அங்கிருந்து நான் மறுபடியும் மதுரை வந்து மறுபடியும் சின்னமனூர் போய் சின்னமனூர்ல இருந்து மறுபடியும் மதுரை வந்துட்டு.
0: சரிங்க சார், அதாவது மதுரை மதுரையில இருந்து சின்னமனூர் போனீங்க, தூத்துக்குடி போனீங்க, கடைசியா மதுரைக்கு வந்துட்டீங்க சார். இதுக்கு இடையில வந்து குடும்பத்தை எப்படி சார் உங்களை நிர்வாகம் பண்ண முடிஞ்சு? அதாவது உங்களுடைய மனைவி குழந்தைகளும் நீங்க சேர்த்து கூட்டி போயிட்டீங்களா?
1: கூட்டி போயிருக்கேன். தூத்துக்குடி போனேன், தூத்துக்குடியில கூட்டி போயிட்டேன். தூத்துக்குடியில இருந்து கடையில போனேன், கடையில தூத்துக்குடி போயிட்டேன். கடையில இருந்து சின்னமனூர் போனேன், சின்னமனூர் கூட்டி போயிட்டேன். ஏன்னா இங்க மதுரையில ஆளுக இருக்கனால ஒரு வாரம் ஒரு 10 அங்க விட்டுட்டு போயிருது.
0: அவங்க குழந்தை எல்லாமே வந்து ஒவ்வொரு ஊர்லயும் படிச்சாங்க.
1: அதுல இருந்து மறுபடியும் அக்கௌண்டா ப்ரமோட் ஆகி மானாமலை போனேன். மானாமலை 5/7/91 சார் மானாமலை போயிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ப்ரமோட் ஆகி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர் கெஸ்ட் ஹெட் போஸ்ட் அங்கேயே ப்ரமோட் ஆகி அங்கே இருந்து அப்படியே ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: 2000 ரிட்டையர் ஆகி. சரிங்க சார், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்டா நீங்க உங்க பணியை தொடங்கி ரிட்டையர் ஆகிறப்ப வந்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீஸ் கெசட் போஸ்ட்ல ரிட்டையர் ஆனீங்க. அப்ப உங்க அனுபவத்துல நிறைய ஊர்களுக்கு போயிருக்கீங்க, நிறைய டிரான்ஸ்பர் பாத்துருக்கீங்க.

0: கஜம் கஜம் கஜம் கஜம் நந்தகதி நந்தகதி நந்தகதி நந்தகதி நந்தகதி இந்தகதா தடிக்கணும்
1: ஜப்பா மா ஜப்பா மா ஜப்பா மா ஜப்பா மா

0: சரிங்க சார், ரிட்டையர்ட் ஆனீங்க. எந்த ஒரு அரசு ஊழியர்னாலும் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது, அதாவது பணி ஓய்வுங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய பணி ஓய்வு பெற்ற அந்த தருணம் உங்களுக்கு நினைவில் இருக்கா? அன்னைக்கு நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி
1: நிறைய, அது நம்ம பழகிறதை பொறுத்து. அந்த ஒரு கேங்காக சேர்ந்து பார்ட்டி வைப்பாங்க, எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்திருந்தாங்க, சூப்பர் இன்ஜினியர் கூட வந்திருந்தார். ஆமாம், மதுரை சிவகங்கை சூப்பர் இன்ஜினியர் கூட வந்து எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருந்தார். அக்கௌண்ட்லாம் இருந்து சேர்ந்து பெரிய பார்ட்டியாக வச்சோம். இந்த செலவு பூரா என்னுடைய செலவு, செலவு ஏற்றுக்கிட்டு பார்ட்டியாக வச்சோம். பார்ட்டியாக வச்சுட்டு அவங்களும் பார்ட்டி தந்தாங்க. பார்ட்டி தந்து சால்வை போத்துனாங்க. எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து என்னை வந்து, அதில் ஒரு பழக்கம் எங்கள் வீட்டில், பழக்கம் என்ன பழக்கம்னா, காரில் அமர்த்தி கொண்டு வந்து வீட்டு வரைக்கும் விடணும். அது ஒரு சர்வீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கூட வந்தார்.
0: சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வேலை பார்த்துருப்பீங்களா? இப்போ
1: 35 வருஷம் சார், 35 வருஷம் 9 மாதம் 16 நாள்.
0: இத்தனை ஆண்டு காலம் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல வேலை பார்த்துருக்கீங்க. இப்ப வந்து உங்க மின்சார வாரிய ஊழியர்களுக்கு வந்து வீட்டு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு துறையில வந்து நீங்க தலைவராக இருந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்க சக ஊழியருக்குன்னு சொன்னீங்க. இப்ப வேலை, இன்னொன்னு குடும்பம், குடும்பத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு ரயில் தண்டவாளத்தினுடைய மாதிரி ரெண்டுமே இணைந்து போனாதான் நல்லா இருக்கும். குடும்பத்தை எப்படி சார் மேனேஜ் பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? குடும்பத்தோட எப்படி செலவு பண்ணீங்க நீங்க?
1: அதாவது சார், நான் எங்க எனக்கு அப்புறம் அடுத்த சீனியர் வந்து எங்க அக்கௌண்ட்டுக்கு மேல பர்சனல் அசிஸ்டன்ட் டு எஸ்சி சூப்பர் இன்ஜினியர். அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான், சார் 5 மணிக்கு மேல நான் இருக்க மாட்டேன், காலையில எத்தனை மணிக்கு வர்றதுனாலும் வாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, 5 மணிக்கு மேல இல்லைன்னு சொன்னா நீ 4 மணிக்கே ஃபைல நிப்பாட்டிக்க அப்படின்ட்டு. அதே போலயே 4 மணிக்கு 4:30க்குலாம் ஃபைல நிப்பாட்டிடுவேன். போனத்தானே கூப்பிடுவாங்க ஆளுகளை. அதனால 5 மணிக்கு கரெக்டா 5 மணிக்கு எந்திரிச்சு புறப்படுவேன் சார். நான்
0: 5 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன்.
1: அதுக்கப்புறம் வீட்டிலயும் கொஞ்சம் ஃபைல் கொண்டு போவேன். என் மிஸ்ஸஸ் எஸ்எஸ்சி வரைக்கும் பாஸ் பண்ணது. அதனால அதை வச்சு சில டாக்குமெண்ட்ஸ்களை, அதாவது மார்டிகேஜ் பண்ணுவாங்க. மார்டிகேஜ் பண்ணும்போது அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை படிக்க சொல்லி நான் அதை வெரிஃபை பண்ணுவேன். அந்த லெவலுக்கு இருந்தது.
0: அதாவது உங்க வீட்டில் கூட வந்து ஆபீஸ் ஃபைல கொண்டு

0: சார். இன்னொன்று, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, அதாவது இந்த விஷயத்தை ஆஃபீஸ் முடிச்சுட்டு குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம்.
1: கல்யாணம் 10/6/1971 நடந்தது சார். ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து டாக்டர், பொண்ணு வந்து எம்எஸ்சி மேத்ஸ் பாஸ் பண்ணி. அது வந்து எங்க பிறந்ததுன்னா தூத்துக்குடியில் பிறந்தது. 1921-1 பிறந்தது. பிறந்து அது வந்து அதுக்கப்புறம் சின்னமனூர் போய் சின்னமனூர்லேருந்து படித்தது. ஃபேமிலி அப்படியே கொண்டு வந்து மாதிரி டிவி ஸ்கூலில். பையனும் பொண்ணும் டிவி ஸ்கூலில் படித்தது சார். டிவி ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படித்தார். மெடிக்கல் காலேஜுக்கு அப்புறம் எம்எஸ் ஆர்த்தவும் மதுரை மெடிக்கலில் படித்தார். படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. பொண்ணு என்ன பண்ணுச்சு, மதுரையில் பிஎஸ்சி மேத்ஸ் காமராஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் அதில் படித்தது மேத்ஸ். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிலேயே எம்எஸ்சி சொல்லிக் கொடுத்தாங்க. அங்கே படித்து முடித்து இப்போ 2000 அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க.
0: நல்லதுங்க சார். உங்களுடைய வேலை அதே டைமில் உங்கள் குழந்தைகள் ரெண்டு பேரும் நல்லா படித்து, ஒருத்தவங்க டாக்டராக இருக்காங்க, ஒரு பொண்ணு நல்லபடியாக படிக்க வச்சு நீங்கள் நல்ல ஒரு பேரம்பேத்தியோடு நீங்கள் இருக்கீங்க சார். அடுத்தது ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு 2000 ரிட்டையர்ட் ஆனதாக சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய உணவு முறைகள் ஏதாவது எக்ஸசைஸ் ஏதாவது பண்றீங்களா, உடற்பயிற்சி இல்ல நடைப்பயிற்சி ஏதாவது நீங்க பண்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நடைப்பயிற்சி தான் முன்னால வந்து அப்படியே ஒரு சுத்தி சுத்தி வந்து உழவர் சந்தை வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுவேன்.

0: இப்போ வந்து கொஞ்சம் நடக்க முடியாதனால வீட்டுக்குள்ளேயே டாடா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. வயசாகி போச்சு. அதாவது பசும்பொன்னர், அதாவது நடராஜ தேட்டர் இருக்கீங்களா, அதுக்கு பின்னால இருந்து புதூர் வரைக்கும் சைக்கிள்ல போவேன். புதூர் சைக்கிள்ல போயிட்டு மறுபடியும் திரும்பி வருவேன்.
1: இப்போ வேலைக்கு வந்து பழங்காலத்தம் டு புதூர் வரைக்கும் சைக்கிளே போயிட்டு வருவீங்களா?
0: சைக்கிள் போவேன்.
1: உங்களோட உணவு முறைகள் சார்?
0: உணவு முறைகள் வந்து சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் சார். இப்போ
1: என்னென்ன சாப்பாடு?
0: சாப்பாடு எப்போதும் போலதான், இட்லி தோசை. நேரத்துக்கு மத்தியானம் சாப்பாடு கரெக்டா 2 மணிக்கு 1:30 இருந்து 2 குள்ள சாப்பிட்டுருவேன். காலையில 9:30 இருந்து 10 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன். இப்போ முன்ன மாதிரி நிறைய சாப்பிட்றது இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால தான் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல ஜிம்முக்கு போவேன் சார்.
1: ஜிம்முக்கு போவீங்க?
0: ஆமா, ஆரம்ப காலத்துல ஜிம்முக்கு போய் நாங்க ஒரு 2-3 பேர் போவோம். போகும்போது நல்லா எக்ஸசைஸ் பண்றது, இது பண்றது, போயிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணதுனால கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சார்.
1: அதாவது நீங்க அப்ப எக்ஸசைஸ் பண்ணல தான் இப்ப வரைக்கும் நல்லா கொஞ்சம் நல்ல நடை நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கு.
1: சரிங்க சார். சார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நபர் அப்படின்னா யார சொல்லு?
0: ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, இளங்கோவன் ஒருத்தர் இருக்காரு, சிக்கந்தர்னு ஒருத்தர் இருக்காரு.
1: இவங்கெல்லாம் உங்க நட்பு வட்டாரங்கள்ல?
0: நட்பு வட்டாரம்.
1: இப்போ வரைக்கும் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க?

0: இப்போ வந்து உங்களோட டெய்லி லைஃப், இப்போ தினந்தோறும் லைஃப் எப்படி சார்?
1: டெய்லி லைஃப் எப்படின்னா காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு எந்திரிச்சிடும் சார். 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு வீட்டு வேலைகள் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு மிஸ்ஸஸ் 6:30 எந்திரிக்கும். அது அதுக்குண்டான வேலையை அடுப்பு அடுப்புலாம் தொடச்சி கிடச்சி வச்சு இது பண்ணி வச்சுருவேன். வச்சுட்டு அடுத்த நாள் வாஷிங் மிஷின் 4-6 பேர் இருக்கும் சார். 6 பேர் துணி, 6.5-12 துணி வந்துடும். 12 துணி அது போக துண்டு வேட்டி எல்லாமே ஒன்று சேர்ந்துடும். ஒன்று சேர்ந்ததுனால அதை போட்டு துவச்சி அதை போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் அந்த நம்ம அதை காய போட்டு மறுபடியும் எடுத்து மடித்து வச்சு எல்லாம் செய்கிறது செய்கிற ருட்டீன் கோர்ஸாக ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார்.
0: அதை உங்களுடைய வேலைகள் நீங்களே முழுமையாக பார்த்துக்கலாம்.
1: ஆமாம்
0: சரிங்க சார், நல்லது சார். அடுத்தது இன்னொன்று வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் ஒருத்தவங்க இருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அந்த பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு, ஏன்னா வேலை பார்க்குறப்ப வந்து காலையில் ஆஃபீஸ் போக நைட் வரைக்கும் வர அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஒரு இயந்திரமயமாக ஓடிட்டே இருந்திருக்கும், ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க அவங்க. அப்போ ரிட்டையர்டு ஆன பிறகு ஒரு சோர்வு வந்துடும், என்னடா இவ்வளோ நாள் ஓடிட்டே இருந்திருக்கோம் நம்ம இப்படி உட்கார்ற மாதிரி இருக்கும் சொல்லி. அது மாதிரி ரிட்டையர்டு ஆனவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னங்க சார், அவங்க லைஃப் எப்படி வச்சுக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க?
1: ரிட்டையர் ஆனவங்க நல்லா உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, தினம் வாக்கிங் போங்க.
0: ஆ சரிங்க சார்,
1: நான் ஒரு 5-6 பேர்த்துல இதை சொல்லியிருக்கேன், தினம் வாக்கிங் போகும்போது மறந்துடாதீங்க, எல்லா நேரமும் வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஸ்க் உண்டாகும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு ஒரு வாக்கிங்

0: கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு போங்க. ஒண்ணுமே இல்லையா, சைக்கிள்யாவது ஓட்டுங்க, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க.
1: சரிங்க சார், அதாவது உடம்ப பாத்துக்கணும்னு சொல்றீங்க, ரிட்டையர்ட் ஆனாலும் சரி பிஸ்கா ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்றீங்க. சரிங்க சார். சார் நீங்க ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சார் நீங்க சொல்ல விரும்புறீங்க? இவர் என் வாழ்க்கையில வந்து எனக்கு வந்து நிறைய நல்லது விஷயம் பண்ணியிருக்காரு, இவர் என் லைஃப்ல மறக்க முடியாது, நான் கஷ்டப்படுற நேரத்துல எனக்கு வந்து உதவி செஞ்சாரு அப்படின்னு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர் யாரா இருக்காங்களா?
0: நிறைய நண்பர்கள் இருக்காங்க.
1: யாரா ஒருத்தவர் சொல்லுங்க சார்.
0: என்னுடைய கஷ்ட காலத்துல எல்லாம் பண உதவி கொடுத்து பண்ணியிருக்காரு.
1: யாருங்க சார்?
0: யாரு? மிஸ்டர் கோவிந்தராஜன் ஒருத்தர் ஃப்ரெண்டு, மணமரில் இருந்தவங்களும் பண்ணிருக்காங்க. மணமரில் இருந்தவங்களும் என்கிட்ட இல்ல மாமியார்ட இருக்கு வாங்கி தர்றேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு ரெண்டையும் சேர்த்து போட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் திருப்பி கொடுக்கும் போது அந்த பணத்தை முதல்ல வட்டி பணத்தை முதல்ல காலி பண்ணிடுவோம், என் பணத்தை பைய கொடுங்க அப்படின்னு சொன்ன ஆள்லாம் இருக்கு.
1: கஷ்ட நேரத்தில் இப்படி உதவி செஞ்சவங்களும் உண்டு,
0: உதவி பண்ண ஆள்லாம் இருக்காங்க. மணமரில் நிரம்ப பேர் இருக்காங்க.
1: இப்போ அவங்களோட தொடர்பு உண்டு,
0: தொடர்பு இருக்கு.
1: நல்லா பேசிக்கிறீங்க.

0: வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர் யாரா இருக்காங்களா?
1: நிறைய நண்பர்கள் இருக்காங்க.
0: யாராவது ஒருத்தவர் சொல்லுங்க சார்.
1: என்னுடைய கஷ்ட காலத்துல எல்லாம் பண உதவி கொடுத்து பண்ணிருக்காரு.
0: யாருங்க சார்?
1: யாரு? மிஸ்டர் கோவிந்தராஜன் ஒருத்தர் ஃப்ரெண்டு. மணமரில் இருந்தவங்களும் பண்ணிருக்காங்க. மணமரில் இருந்தவங்களும் என்கிட்ட இல்ல மாமியார்ட்ட இருக்கு, வாங்கி தர்றேன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து போட்டு கட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் திருப்பி கொடுக்கும் போது அந்த பணத்தை முதல்ல வட்டி பணத்தை முதல்ல காலி பண்ணிடுவோம், என் பணத்தை பைய கொடுங்க அப்படின்னு சொன்ன ஆள்லாம் இருக்கு.
0: கஷ்ட நேரத்தில் இப்படி உதவி செஞ்சவங்களும் உண்டு,
1: உதவி பண்ண ஆள்லாம் இருக்காங்க. மணமரில் நிரம்ப பேர் இருக்காங்க.
0: இப்போ அவங்களோட தொடர்பு உண்டு?
1: தொடர்பு இருக்கு, தொடர்பு இருக்கு.
0: நல்லா பேசுறீங்க. சரிங்க சார்.
1: இப்போ வந்து ஒரு செல்லு வந்ததுனால அந்த தொடர்பு அக்காம இருக்கு சார்.
0: செல்போன் வந்த பிறகு எல்லாத்தையும் பேசிக்கிறீங்க. இப்ப என்ன சார், இப்ப பொழுதுபோக்கு ஏதாவது தியேட்டர் படம் ஏதாவது பார்த்த அனுபவம் உண்டா?
1: டெய்லி நியூஸ் பார்ப்பேன் சார், நியூஸ் கேட்பேன்.
0: சார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பின்னோக்கி பாக்குறீங்க, நீங்க கண்ட உண்மை, நீங்க அனுபவித்த அந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது இருக்கா சார்? பின்னோக்கி பாக்குறீங்க, நம்ம என்னடா கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டு காலம் நம்ம கடந்து வந்தாச்சு, நம்மள பள்ளி பருவம் படிப்பு தொடங்கி வேலைக்கு சேர்ந்தீங்க, அப்புறம் திருமணம், குழந்தைகள், ப்ரமோஷன், ரிட்டையர்மெண்ட், இப்ப பேர குழந்தைகள்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய பயணம் வந்துட்டீங்க. இந்த பயணத்துல வந்து நீங்க கண்ட உண்மைகள், உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: உண்மைகள்ங்கிறது ஒண்ணு இல்ல, அனுபவங்கிறது ஜாஸ்தி இருக்கு. பல இடங்களுக்கு போயிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு ஏஏ மசூதுன்னு சொல்லி கடையில் உள்ள ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா அந்த லெஜர்லாம் கருப்பு இங்கில தான் எழுதுவார், பிரிண்ட் பண்ணாப்புல இருக்கும், ஃபிகர் எழுத்துலாம் பிரிண்ட் பண்ணாப்புல இருக்கும். எந்த இன்ஸ்பெக்ஷன் பார்த்து வந்தாலும் அவர் லெஜரை தான் தூக்கி காமிப்பாங்க, அப்படி இருக்கும். அப்போ அந்த அவர் ஞாபகம் இருக்கு. அவர்லாம் ஆள் இல்லை, இறந்து போயிட்டார், அவர் ஞாபகம் இருக்கும். இன்னொரு சமூக சுந்தரம் ஒரு என்னோட சேர்ந்த வேலை பார்த்தவர் கடையில் இருந்தார், அவர் இப்போ சமீபத்தில் இறந்து போயிட்டார்.
0: சார், உங்களுடைய இத்தனை ஆண்டுகள் அனுபவங்கள்ல நீங்க பின்னோக்கி பாக்குறப்ப உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? இதை நம்ம செய்ய தவறிட்டோமோ, இதை பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற அனுபவங்கள் ஏதாவது இருக்காங்க சார்?
1: அதாவது எப்படின்னா, பழனியில வேலை வாக்கையில எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தோம். பார்க்கும் போது அந்த ப்ரொஃபஸர் சொன்னாரு, ஒரு வருஷம் இருங்க, உங்களுக்கு ஹையர் சொல்லி தந்துறேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு வருஷம் இருந்தோம், அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இல்ல சார் ஒரு வருஷம்லாம் இருக்க முடியாது, எங்களால எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனால போயிருவோம் அப்படின்னால அங்க படிச்சிருந்தால் அந்த ஹையர் பாஸ் பண்ணிருப்பேன், இப்ப ப்ரமோட் ஆகி போயிருப்பேன். அந்த ஆதங்கம் ஒண்ணு மனசுக்குள்ளேயே இருக்கு. ரெண்டாவது, ஃபேமிலி எல்லாம் நல்ல ஒரு சுத்து வட்டாரம் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால படுத்தொன்னு தூங்கிடுறது. ஆமா, படுத்தொன்னு தூங்கிடுவேன், எந்த மன கஷ்டமும் கிடையாது. துட்டு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னா ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்ல.
0: ஒரு காலத்துல கஷ்டப்பட்டீங்க, இப்ப நல்லா இருக்கு
1: வாழ்க்கை.
0: அதுதான் சார் வேணும். அதாவது மனக்கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வந்து கட்டாயமா வேணும் அது உங்களுக்கு இருக்கு. சார், இது வரைக்கும் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நல்லா அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி நிறைவா ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேயர்களுக்கு, எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்னங்க சார்?
1: எந்த தொழில் செய்தாலும் மன நிறைவோட செய்யணும் ஒன்று. ரெண்டாவது வந்து குடும்ப சூழ்நிலைய வெளியே கொண்டு போகக்கூடாது, ரெண்டு. மூணாவது வந்து நம்ம குடும்பம் எல்லாத்தையுமே அரவணைச்சு போகக்கூடிய தன்மை வரணும்.
0: அதாவது குடும்பமே ஒரு கோயில், குடும்பமே ஒரு பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் சொல்றீங்க. சார், உங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொன்னீங்க, பொண்ணு இது அமெரிக்கால இருக்கிறதாக சொன்னீங்க, அப்பளுக்கு வெளிநாடு, அமெரிக்கா மாதிரி வெளிநாடு போன அனுபவம் உண்டா? அதில் நீங்க சந்திச்ச விஷயங்கள் என்னன்னாங்க சார்?
1: வெளிநாடு போயிருக்கோம் சார்.
0: எங்கங்க சார் போயிருக்கீங்க?
1: அமெரிக்கா தான் போனோம், வேற பக்கம் போனது இல்லை. அமெரிக்காவில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போய், கலிபோர்னியா போய், நல்லா இருக்கு. ரெண்டாவது தடவை என் மிஸ்ஸஸ் மூணு தடவை போயிருக்காங்க, நான் ரெண்டு தடவை தான் போயிருக்கேன்.
0: நம்ம இந்தியாவில் சார் இப்போ எங்கெங்க டூர் மாதிரி போயிருக்க அனுபவம்?
1: பூனே பக்கத்தில் சீரடின்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப வற்புறுத்தல் பேரில் அந்த சீரடி போனோம். சீரடி பாபா இருக்கிற கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டூர் மாதிரி புறப்பட்டு போனோம் சார். நல்லா அந்த டூர் நல்லா இருந்தது.
0: நல்லதுங்க சார், சீரடி போயிட்டு சந்தோஷமா
1: இருந்தீங்க.
0: சரிங்க சார். சரிங்க சார், உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், நீங்கள் செஞ்ச பணி, உங்க குடும்பம், பயணம் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் வானொலி நிலையத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீண்ட ஆரோக்கியத்தோட, இன்னும் நல்லா நீ குடும்பத்தை பேணி காத்து, இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்தாருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற மின்வாரிய உதவி கணக்கு அதிகாரி டி நெல்லையப்பன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நிறைவு பெற்றது கனிந்த வாழ்வு. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதியில்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR

0: பார்கோடு குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை இசிஐ நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையாக உதகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, கேசினோ சந்திப்பு, காஃபி ஹவுஸ், மார்க்கெட், நகர பேருந்து நிலையம் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21 தேதி அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24 தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாடு முழுவதும் 45 மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு அதிக சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக 2 தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27 நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சித் திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், குழந்தைகள் நலன் சார்ந்த ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான மாதிரி திட்டங்களும் உருவாக்கப்படும். இந்தியாவின் எம்டி சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13 தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை 22,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30

0: மாநகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் 4000-க்கும் மேற்பட்ட மாணாக்கர் தேர்வெழுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வுகள் நடைபெறும். இதற்காக காலை 11 மணி முதல் மதியம் 1:30 வரை மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5736 மாணாக்கர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், அபுதாபி உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE, BTEC பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் June 2 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. June 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது மிதமான நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாடவும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தற்போது தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் இப்பொழுது 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில். இனி திரையிசை நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால்,
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
8: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: திரையிசையில் 1000 பூக்கள் மலரட்டும் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

நேரம் 2:25:40. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எல்லாமே என்ற ஆசாதான் திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி கற்பிப்பவர் சீதா நாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி, கிரீஷ் ஆகியோர். சுவாதி திருநாள் கீர்த்தனையை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: நமஸ்காரம்மா. இன்னைக்கு மாமவாசிரித்தங்கிற சுவாதி திருநாள் கிருதி ஆதித்தாளம் ரெண்டு கலை. இது வந்து பவப்பிரியாங்கிற ராகத்தில் இருக்குது. அவ்வளோ நிறைய நம்ம இது கேட்டது கிடையாது பவப்பிரியா ராகம். இது 44வது மேளம். அதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தோடியில் தோடியனுடைய பிரதி மத்தியம கவுண்டர் பார்ட்னு சொல்லலாம். இது சுபபந்தோராளிக்கு பக்கத்தில் வர ராகம், அதனால் அந்த ஜாடையும் இந்த ராகத்தில் இருக்கும். இது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி மேலே பண்ணியிருக்கிற பாட்டு. இப்போ நான் முதல்ல சாகித்யம் சொல்கிறேன், பல்லவியினுடைய சாகித்யம். அதை நீங்கள் எழுதிடுங்க, அப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் கிளாஸ். மாமவ ஆஷ்ரித நிர்ஜரபூருஹ

மதா மார கோடி மதாப்பா ரெண்டு தரம் பாடின உடனே இந்த மாமா வாசுரத்த லாஸ்ட் சங்கதி அதையும் இதையும் சேர்த்து பாடணும். தே மாமா அப்படி இந்த சேர்த்தி ஜூலுடைய எடுத்துக்கொண்டு வாங்க பார்க்கலாம்.

அந்த ஃபஸ்ட்டு சங்கீதத்தை திருப்பி போய் அந்த பல்லவி எண்டாக்குற சமயத்தை அந்த நீதப்பம்மா வேண்டாம், நீதப்பம்மா ஒன்லி இட்ஸ் ஃபார் யூ டு கோ பேக். தேமா அது அதுக்காக அந்த ஒரு பிரிட்ஜ் அது முடிச்சாச்சுன்னு வர சமயத்தில்

இது வந்து பார்த்தேன்னா பூர்வாங்கம் அப்படியே சுபப்பந்தூராளி மாதிரி இருக்குது, உத்தராங்கம் தோடி மாதிரி வருது. ஆனால் பாடும்போது உத்தராங்கத்தையும் பூர்வாங்கத்தையும் கலந்து பாடினா தான் இந்த ராகத்துக்கு சொரூபம் வரும்.

0: నమస్కారం అమ్మ.
1: இசை பயிற்சி கேட்டோம். கற்பித்தவர் சீதாநாராயணன் அவர்கள், மாணவியர் எஸ் வர்ஷினி, விஸ்ருதி கிரீஷ் ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 10 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 8 சென்டிமீட்டர், சோழவந்தான், சாத்தியார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆண்டிப்பட்டி, தானியமங்கலம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், மதுரை, புதுக்கோட்டை மாவட்டம் வில்லுப்பூர், பெரியப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் ஒடன்சத்திரம், மதுரை விமான நிலையம், சேலம் மாவட்டம் கங்கவல்லி, பஞ்சப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பொன்னனையார் அணை, புலிப்பட்டி, மேலூர், மேட்டுப்பட்டி, குண்டாடம், மேட்டுப்பாளையம், மயிலம்பட்டி, ஜம்புக்கூட்டப்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலவிடுத்தி, கள்ளன்றி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, பழனி, பெரம்பலூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், மேல்பவானி, திருப்பூர் தெற்கு, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, மதுரை வடக்கு, திருக்காட்டுப்பள்ளி, உசிலம்பட்டி, கோவில்பட்டி, மானாமதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேடசந்தூர், மேலணை, நத்தம், தோகைமலை, தன்றாம்பேட்டை, அமராவதி அணை, முதுகுளத்தூர், ஊத்து, காரையூர், குடுமியான்மலை, கடலாடி, மணப்பாறை, தல்லாக்குளம், தாராபுரம், பரமக்குடி, சிவகங்கை, சிட்டம்பட்டி, திருப்பத்தூர், துவாக்குடி, நாலுமுக்கு, பெண்ணுகொண்டாபுரம், அவலாஞ்சி, மடத்துக்குளம், கமுதி, கோவில்பட்டி, திருப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில்

0: தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 41.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடர்ந்து தெலுங்கானாவின் கடற்பரப்பு வரை, ஆந்திர பிரதேசத்தை கடந்து தமிழ்நாட்டை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த மழை, இடிமின்னலுடன், மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்த இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி.
1: வசந்தம் கிரியேஷன்ஸ், நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ஆனந்த் பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தரராஜன், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர். இசை சிற்பி. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் விக்ரமன். நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: இந்த காவேரி, இந்த மாசம் ஃபீஸ்.
3: பாவம், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் இந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிறதுக்காக அவன் படிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வயிற்றுல அடிச்சு பாடி சம்பாதிக்கிறான்.
4: இதுல ஒரு விசேஷம் தெரியுமா ஃபாதர்? அந்த பொண்ணு இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அக்கா பொண்ணு, முறை பொண்ணுக்காக பாவம் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்.
3: எப்படி இருக்க காவேரி, நல்லா இருக்கியா?
2: நல்லா இருக்கேன்.
3: இந்த காவேரி, பணம், இந்த மாசம் ஃபீஸ். நான் வரேன் காவேரி, உடம்பு பத்திரமா பாத்துக்கண்ணா.
5: என்ன வெண்மையோ, என்ன வெண்மையோ,
4: இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு.
5: அத சட்டை ஓனர்கிட்ட கேளு.

0: இந்த ஆம்பளைய பாரு.
1: ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே.
0: என் அம்பி, கையில வயர் போய் கூடவே துணி போய், பணம் வந்தா போதுமே, பர்ச்சேஸ் அது அமர்க்கடப்படுத்திருவியே.
2: பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான்.
0: காசு கொடுத்தா வாங்க.
2: வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற?
0: பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா.
2: நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன்.
0: மாமி, மாமி
3: என்னப்பா?
0: ஒண்ணும் இல்ல மாமி,
2: ஒண்ணும் இல்ல.
0: வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும்போதுதான் தெரியுது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன்,
2: நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல.
0: அம்மா, அம்மா.
2: மதர்.
3: என்னங்க?
0: ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது. அரிசி வாங்க மறந்துட்டோம். கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு சன்ரைஸ் கூட திருப்பி கொடுத்துருவோம்.
2: இவன் கொடுத்துருவான்.
3: ஐயோ, முதலே சொல்லிர கூடாது. எங்க வீட்லயும் கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு, இப்பதான் ஒலையில போட்டேன். இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே.
0: அப்படியா, சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க. மகராசி நல்லாயிரு, இன்னும் நாலு வீடு போகணும். என்னங்க?
4: என்னங்க?
3: என்னப்பா, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே, கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே, உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே. இந்தா, இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு, நாளைக்கு திருப்பி கொடுத்துடு.
0: இதை எப்படி வாங்குறதுன்னு? சரி, வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம்.
2: காய்கறி தாய்.
0: ஓ காட்,
5: வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழிய பாரிய சீக்கிரம். டேய் நில்லுங்கற,
2: வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம்,
0: சமாளிப்போம். வணக்கம் சார்.
5: இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, எங்கடா வாடகை?
2: நாளைக்கு தந்துடுறேன்.
5: என்ன டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன்.
0: அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க, என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான்.
5: ஏப்பா, ஏன் அனாவசியமா பேசிக்கிட்டு? மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை கொடுத்துட வேண்டியதானே? அப்படி சொல்லுங்க. பெரியவர
0: பெரிய மனுஷனா? இவன் இவன் தான் பெரிய மனுஷனா? இவன் பெரிய மனுஷனா? பிளாசா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறவன் இவன்.
5: அதானே, அவனால ஆறு மாசம் வாடகை தான் கொடுக்கல, நீ அட்வான்ஸே கொடுக்கலையா? உன்ன நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில ஒழுங்கா வாடகை வரல, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன், சொல்லிட்டேன்.
6: யோ, ரொம்ப மிரட்டாதையா? குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வரப்போது தெரியுமா?
5: ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்.
0: உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா?
2: எனக்கு தேவையில்லடா, நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்கிப்பேன். ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது. இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா. நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடி அமைஞ்சதுனா இது வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும். அப்புறம் 5-க்கும் 10-க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணாம்.
0: கவலைப்படாதடா, இன்னைக்கு கச்சேரி நல்லா தான் நடக்க போகுது, நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற, வாடா.
6: என்ன விஷயம், நம்ம கச்சேரின்னு சொன்ன, அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது.
2: வேற குரூப்பா? என்னடா இது, நீ தான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே.
0: கவலைப்படாதடா, உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரியே போய் என்னன்னு கேட்கலாம், வா.
7: ஆமா, நான் தான் ஒண்ணு புக் பண்ணேன். இல்ல, இன்னும் சொல்லல. பரிகா வருஷம் இந்த காலடியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க, இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமேனு ஒண்ணு புக் பண்ணேன். உன்ன புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண. இங்க பாரப்பா, இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா, உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுறது யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 50 ரூபாய் அட்வான்ஸ வச்சுக்க, முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். தம்பி, போறதுதான் போறேன், அந்த வெஸ்டர்ன் மியூசிக்க கேட்டுட்டே போ. நீ பாட்ட கேட்டது மாதிரியும் இருக்கும், ஏதாவது கத்துக்கிட்டது மாதிரியும் இருக்கும்.
0: என்னடா இப்படி ஆயிடுச்சு?
5: இன்னைக்கு என் கச்சேரி நினைச்சு இங்க வந்த, நான் பாடணும், ஜனங்க அதை கேட்கணும்னு எழுதிருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது. மேட வேணா, என்ன நிக்கிறதுக்கு தடையா இருக்க? மைக்கில் அட்டி என்ன பாடுறது, குரல் இருக்க. இப்ப நான் பாட போறேன், அந்த பாட்டுக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா கச்சேரி அங்க இல்ல, இங்க.

0: அப்படியே 101 ரூபா அட்வான்ஸ். அடுத்த வாரம் எங்க காலனியில் நடக்கிற ஆண்டு விழாவுக்கு நீங்க தான் பாடணும். மறந்துடாதீங்க.
1: திரு
2: யார் பந்த நேரத்துல?
3: நான் தான் சார், பக்கத்துல விசுவம்.
2: என்ன பாரு, அடுத்த வீட்டுக்காரன் 5 நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே, என்னையா விஷயம்?
3: அது வந்து ஒண்ணுமில்ல, இந்த அலாரம் டைம் பீஸ் இருக்கு பாருங்க,
2: பாக்கல
3: பாத்துருக்கணும், சின்ன முள் பெரிய முள் ரெண்டு இருக்குமே.
2: அப்படியா?
3: அப்படித்தான், அது எங்க வீட்டுல இருப்பாரு, அதான் உங்ககிட்ட டைம் கேக்கலான்னு.
2: டைம் கேக்குறதுக்கு இதுவாடா டைம், என்ன என்ன கேணையு நினைச்சியா?
4: என்னங்க, சீக்கிரமா வாங்க.
2: இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா.
3: என்னையா?
2: என்ன கூப்பிடுறாடா முண்டம்?
3: ஓஹோ,
2: கரெக்டா 11:45 சொல்லிட்ட, போயிரு.
1: இதாருன்னு தெரியலையே.
2: என்னடா என்ன சிரிச்சா? கொன்னுடுவேன். என்ன விஷயம்?
3: அது வந்து டைம் தான் சார்.
2: டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம்.
4: என்னங்க?
2: மணி 1.
3: 1 தான்ச்சா?
2: 1 ஆச்சு. இந்தாடா இது என் வாட்ச், இது என் பொண்டாட்டியோட வாட்ச், போன வாரம் மச்சா வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச், இந்த டைம் பீஸ், சோத்துல மாட்டுற கடிகாரம், என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்சுடா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன், என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா.
3: ஃபீல் பண்ணாதீங்க சார்.
2: ஃபீலிங் என்னடா ஃபீலிங், 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற?
3: இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ அப்போ
5: சொன்னா கேளியா, இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாள்யா?
3: காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. அப்ப
5: நீ என்ன உள்ள விட மாட்டேன்?
3: விட மாட்டேன்.
5: காசு கிசு கொடுத்த விடுவியா?
2: விடுவேன்.
5: எப்போ?
3: 8 மணிக்கு மேல.
5: அடிச்சு கபோதி டாக்.
6: என்ன மாமா என்னாச்சு?
5: இந்த காவேரி முதல்ல புடவை எப்படி? உன் பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு.
6: ஏன் மாமா எல்லாரும் உங்களை துரத்துறாங்க?
5: அது ஒண்ணும் இல்ல காவேரி, கச்சேரிக்கு டேஜ் கேட்டு என் அன்போடு துரத்துறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்னா கொடுத்துடலாம், ஆனா ஒரு கும்பலே துரத்துனா எப்படி கொடுக்க முடியும்? வாங்க விட்ட, அவங்க என்ன ஆசிடுவாங்க?
7: எஸ் கமீன்.
8: ஏண்டா கோயந்து, ரியல் சருக்கு டைம் ஆச்சு, என்ன புறப்பில்லையா?
7: புறட்டுக்கிட்டே இருக்கேன்.
8: என்னடா வீடு இது, அறையும் குறையுமா?
7: ஒழுங்கா கட்டிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க, பாதி கட்டிட்டு இருக்கும்போதே பேய் இருக்குன்னு வரந்தே கிளப்பி விட்டாங்க. பாவம் வீட்டுக்காரன், துண்டக்கான துணியக்கானம்னு எஸ்கேப்பு, அதுக்கப்புறம் நம்ம வீடாகி போச்சு. என்ன பண்றது?
5: எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது?
7: நான்தே.
5: மாலா, அந்த இந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துலாமா?
8: ம், பார்க்கலாம்.
5: ரெடியா? ரெடி, 1 1 2 3 4. இல்ல பாலா, அந்த டோன் வரல, ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா? அந்த டோனே கேக்கல, எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு.
8: சும்மா டோன் உள்ள டோன் உள்ள எப்படி வரும்? ரெக்கார்டிங் தேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான், ஓபன் ஏர்ல வந்து அதே மாதிரி வாசினா பஸ் ஸ்டாண்ட்ல வயித்துல அடிச்சு பாடணும்னு கிட்டார் பத்தி என்ன தெரியும்?
5: அந்த கிட்டாரை கொடு.

0: பாட்டுனா வாத்தியமும் இருக்கணும் சுதியும் இருக்கணும். வாத்தியம் இல்லாம கூட பாட்டு இருந்துடலாம், ஆனா சுதி இல்லாம இருக்க கூடாது. நான் வயிற்று அடிச்சு பாட்டு வந்தாப்பா ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு வாத்தியம் தான் இல்லாம இருந்துச்சு, ஆனா சுதி இருந்தது. உனக்கு மட்டும் தான் பேசுறீங்க, பேசிக்கிட்டு இருக்காது.
1: சாரிடா.
0: நீ கோவிந்தா கோயம்புத்தூர்ல இருந்து பாடகி வரான் சொன்னீங்க, என்னடா ஆச்சு?
2: வந்துகிட்டே இருக்கா.
0: எப்போ கச்சேரி முடிஞ்ச பிறகா?
2: ஏன்டா டென்ஷன் ஆகுறேன், நைட்டு 9 மணிக்கு தானே கச்சேரி. காலையில முதல் பஸ் கலா ஏத்தி அனுப்புறேன், நைட் 8 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவானு என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கேன்டா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொன்ன சொல்லிட்டு வரா நான் ரெண்டே ரெண்டு பேர் தான்டா. ஒன்னு சங்கர், இன்னொன்னு கோவிந்த்.
0: ஆமா, உன்னை பத்தி நீ தான் சொல்லிக்கணும்.
2: இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த 5 நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க.
0: கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா.
3: நான் அப்பவே சொன்னேன்ல,
2: நீங்க பாடகி சந்தியா தானே?
4: இல்லப்பா, நான் இப்ப பாறத நிறுத்திட்டப்பா.
5: நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா
6: என்ன கூப்பிட்டியா?
2: நீங்க தானே சந்தியா? நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க?
6: ஆமா.
2: சீக்கிரம் புறப்படுங்க.
6: எங்க?
2: என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா?
6: எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்?
2: தெரியாத மாதிரி கேப்பீங்களே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு, ஷை டைப்.
6: இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடம் எல்லாம்
2: தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா?
0: எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல.
2: உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா.
6: ஐயோ, நான் சொல்றத கேளுங்க.
2: நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பாக்கலாம். வாங்க போலாம், வாங்க. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு.
6: பாபா பிளாக்ஷிப், ஹேவ் யூ எனி வுல்? எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல்.
2: என்னமா இது? உன்ன பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா உளறியே. நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்ங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சது, மத்தவங்களுக்கு புரிய வேணா? தமிழ்ல பாடு.
3: இப்போது தமிழில் பாடுவார்கள்.
6: நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டுவா.
2: குருவே, அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது.
7: நீ என்னடா முழங்கறது? இப்ப நாங்க உன்ன முழக்கலாம் பாரு.
2: ஏன் நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற?
0: அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு?
2: பாடைக்கு உடம்புக்கு முடியலையா? அதான் வர முடியலையா, தத்திய வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, ஒன்னா நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு.
0: சனியன, என் கண்ணு மாடி நிக்காத, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு.
6: இந்தா என்ன சனியன் கிடியனு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது.
0: என்னடி பண்ணுவ?
6: அழுதுருவ.
0: மூஞ்ச பாரு, கிஞ்சி போட பம்பளி மாஸ் மாதிரி. ஏய், என்னடா இங்க சத்தம்?
2: அத்தான் நானும் கேட்டுக்கிட்டேன்.
0: ஆரம்பத்துல இருந்து இவனு இங்கதான் சார் இருக்கான்.
2: அது வேற ஒண்ணும் இல்லீங்க, குடும்ப பிரச்சனை.
0: என்னடா குடும்ப பிரச்சனை?
2: புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம்.
8: யாருகிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கானா எப்படி? பிரேம், புருஷன் பொண்டாட்டினா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம்?
2: கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே.
8: யூ மீன்?
2: எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க.
8: இவங்க கையில மோதிரம் இல்லையே.
2: இருக்கே.
8: எங்க?
2: அடகு கடையில.
8: அட பாவி.
2: அதான் சார் இவங்களுக்குள்ள பிரச்சனையே.
0: என்னடா அது, புருஷன் பொண்டாட்டி மாட்டி
2: விடுற? ஏய் சும்மாடா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி அடி அடி வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாது.
8: என்ன உங்களுக்குள்ள ரகசியம்?
2: அது ஒண்ணும் இல்லீங்க.
8: ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். இல்லங்க, உங்களை நான் நம்ம தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். போறேங்க.
6: போச்சுடா.
2: எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும்,
8: அப்ப அவர்கிட்ட போலாமா?
2: எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்ம வீட்டுக்கே போலாம்.
8: நீ ஏமா நிக்கிற? நீ வா.
6: என் பெட்டி அங்க இருக்கு,
8: சீக்கிரம் எடுத்துட்டு வந்து தொலை.
2: உன்னாலதான். சாரி சார், சாரி.
8: ஆமா, நீ யாருன்னு சொல்லவே இல்லையே.
2: அது நான் வந்து மச்சான்.
8: யாருக்கு?

0: மச்சான்னா அந்த பொண்ணுக்கு நீ அண்ணன் முறை வேணும். ஆனா ரெண்டு பேருக்கும் முகஜாடியே இல்லையே.
1: எப்படி இருக்கும்?
2: எப்படி இருக்கும்?
0: எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க?
2: அங்கே சார், அது வந்துங்க அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய
3: ஐயோ.
0: இப்ப புரிஞ்சது?
2: எனக்கு புரியலையே.
0: பரவாயில்ல, இது புரிஞ்சதுனால உங்க ப்ரொமோஷன் வெரி குட், வெரி பேட். இன்னும் ஒரு மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் வாட்ச் பண்ண போறேன்.
4: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
5: பெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க.
4: உள்ள வந்து தொலை. இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு. ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என்ன
3: ஒரே
4: ரூம். இதுல பெட்ரூம் எங்க போறது?
3: பொறு விச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆவுற? இப்ப
4: பாக்குறேன். என்ன பண்ற?
3: நல்லா கவிச்சு. இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம். ஓகே, எப்படி நம்ம ஐடியா?
4: உன் பேச்ச வச்சு உன்ன என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் இருக்கு.
3: தேங்க்யூ விச்சு.
4: பரவாயில்ல
3: விச்சு. விரிக்கிறதுக்கு பாயி தலகாணி
4: தொலைக்கிறேன்.
3: மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு.
4: மறுபடியும் பரவாயில்ல.
6: ஆமா, நீ யாரு, என்ன விவரம், எதுக்காக மெட்ராஸ் வந்த, ஒண்ணுமே சொல்லலையே.
3: வேலை தேடி வந்த விச்சு.
4: வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா?
3: இல்ல விச்சு, BSc வரைக்கும் தான் படிச்சேன். அது கூட 90% தான்.
4: அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா?
3: அப்பா அம்மா இல்ல விச்சு, அவங்க இறந்துட்டாங்க.
4: வேற யாராவது இருக்காங்களா?
3: எனக்கு யாருமே இல்ல விச்சு. விச்சு விச்சு.
4: என்ன?
3: அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? குட் நைட் விச்சு.
4: குட் மார்னிங். சேலைய காணல போயிட்டா. அப்பா
0: ஓஹோ, நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாரு கொடுத்தா? நமக்கு வாடகை வந்தா சரி.
4: ஆமா, உன்னை விடுறதுக்கு முன்னாடி போ சொன்னே, ஏன் போல?
3: சொல்லிட்டு போலன்னு
4: சொல்லிட்டல. புறப்படு.
3: சரி விச்சு, நான் புறப்படுறேன். அந்த 500 ரூபாய் பணம் கொடு.
4: 500 ரூபாவா? எதுக்கு?
3: இல்ல விச்சு, நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா, வீட்டுக்காரன் வந்தானா, அவ வாடகைய கேட்டானா, நான் உள்ள வந்து பார்த்தேனா, நீ தூங்கிட்டு இருக்க, அவ அசிங்க சிங்கமா திட்டுறா, நீ தூங்குற, நான் யோசிக்கிறேன் என்ன பண்றது. நீ கையில இருந்த 500 ரூபாவை கொடுத்துட்டேன். சீக்கிரம் பணம் கொடு விச்சு. பாமாச்சு.
7: பணம் கேனோ எதையும் கேட்க கூடாது சொல்லி வச்சுட்டேன். உன்னை யாரும் மட்டும் கொடுக்க சொன்னா? நானா கொடுக்க சொன்னேன்?
6: நானா கொடுக்க சொன்னேன்? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத, கொடுக்க தெரியாத.
7: இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா? பெருசா பேச வந்துட்டாளுங்க.
3: ஏன் நான் போய் சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே. நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன். இல்ல, இந்த இடத்த விட்டு நகர மாட்டா சொல்லிட்டேன்.
7: உனக்கு பணம் தானே வேணும்? 5 நிமிஷத்துல அமௌண்ட் வரேன். செக்கா வேணுமா கேஷா வேணுமா? நேரா பேங்க் போறேன், 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து.
2: அக்கவுண்டா?
6: பேங்க்ல.
2: பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா, பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா.
7: என்னடா கிண்டலா, எல்லாம் உன்னால தானே வந்தது. என்ன மாம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல?
2: உனக்கு இப்ப என்னடா வேணும்?
7: எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா.
2: இது எனக்கு கேட்கவே இல்ல.
7: கேட்டே ஆகணும்.
2: தேவிசுவம், அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது?
7: என்ன பண்றது?
2: என்ன பண்றது? ஐடியா? டேய், நீ என்ன பண்ற? ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பாக்க போறேன். அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 500 என்னடா, 1000ஆவே கொடுத்து அந்த கோக்குவை.
7: கோக்குவா?
2: அதான்டா, அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்க பண்ணிடலாம்.
7: எனக்கு என்னமோ சரியா படல.
2: உனக்கு என்னடா? நான் பாத்துக்கிறேன் வா.
3: என்ன பிச்சு, டீ சாப்பிட போறேன்னு சொல்லி நானும் வந்திருப்பேன்ல, நீ மட்டும் தனியா வந்துட்டிய. நான் பாத்துட்டேன்ப்பா, உனக்கு மேனஸே இல்ல. தள்ளு, ஒரு டீ போடுப்பா.
7: ஆனரே பேசலா.
3: ஸ்பெஷலே போதும்பா.

0: அந்த 500 ரூபாயை கழிச்சுக்கோ என்ன? ஹலோ, அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு.
1: ஏன் இப்படி மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா?
0: டீ கடைக்கு தானே வந்தேன், பிராந்தி கடைக்க வந்தேன்.
1: சரி, யார கேட்டு என் சட்டை லுங்கி எல்லாம் போட்டுட்டு
0: வந்த? அதுவா, என் துணியெல்லாம் தோச்சு போட்டிருந்தேன். அது காயத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அவசரத்துக்கும் சட்டை லுங்கி எல்லாம் போட்டு வந்தேன். என்ன தலைவா, பார்த்து உறிஞ்சு. நீ உறிஞ்சிட உறிஞ்சில கிளாஸே உடைஞ்சிரும் போல இருக்கு.
2: டேய் விஸ்வம், போன காரியம் சக்சஸ்டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோ தான் இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம், டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீ தான் பாடுற. இந்த பையன் யாரு?
0: நான் தான் பா.
1: ஆஹா, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா.
0: மேன் மேன், ஸ்டுடியோனா ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன். நானும் வர மேன்.
1: எதுக்கு அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது.
0: சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ.
1: இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற? சரி, வந்து தொலை.
0: தேங்க் யூ விச்.
3: ஓகே, வெ கொஞ்சம் பேன் பண்ணு. ஆர்டி சென்டர் பண்ணு பா. பேன் ரைட், பேன் ரைட். இன்னும் கொஞ்சம்.
2: வணக்கம் சார். சார், நான் சொல்லல என் ஃப்ரெண்ட்னு, அது இவன் தான் சார். டேய், டைரக்டருக்கு வணக்கம் போடுறா.
1: வணக்கம் சார்.
4: ஓ, நீங்க தானா? கேசட் கேட்டேன், உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு, நேரா ரெக்கார்டிங் தேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட
2: வச்சிடுறேன்.
0: Congrats!
2: Thank you. Thank you, sir.

0: சார், நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன்.
1: ஆமா,
0: அது இவருதான். பாட வச்சிருங்க.
1: ஓகே சார். ஆ, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ஆ, ரெடி ரெடி, டேக் ஒன், ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. ஏன் சார், உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம்? ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். டேக் டூ, ரன்னிங், ரெடி, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ.
0: எனக்கு வயிற்றுல இருக்கு, நீ சிரிக்கிற.
2: இல்ல, நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடும் சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து பேசிருக்கீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு.
0: பேசுற வேலையா?
2: வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித்ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது.
3: ஹலோ, குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங்.
3: ஐ எம் மூர்த்தி, இங்கதான் ஒர்க் பண்றேன்.
2: ஆஹா,
3: உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள மாதிரியே. வாங்களேன், என் கார்லயே டிராப் பண்றேன்.

0: இவனை பிரபலமாக்கிட்டா
1: புரியலையே.
0: அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே அந்த ஆம்பளைய பாத்திய?
2: ஆமா,
0: அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி.
2: ஓஹோ,
0: அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க.
3: சீக்கிரம் 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முகாலுக்கு போகணும்.
0: சண்முகால என்ன சார்
3: உனக்கு வர? 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாதன் சாரோட ப்ரோக்ராம் இருக்கு. 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா? சீக்கிரம் போடு.
1: விஸ்வநாதன் ஒண்ணுமே புரியலையே.
4: என்னங்க இன்னைக்கு கும்பல்? ஒரே கூட்டம்.
5: யாரோ விஸ்வநாதா அவர் நம்ம சபாவில பாடுறாருன்னு நினைச்சுட்டு ஆள் ஆளுக்கு டிக்கெட் கட்டி தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்?
4: விஸ்வநாத்
6: வணக்கம் சார், நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோக்ராம் கேக்கணும் ரொம்ப ஆடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார். இன்னங்க பணம்.
4: சாரிமா, விஸ்வநாத் ப்ரோக்ராம் எங்க சபால இல்ல, வேற ஏதாவது சபால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால் அரேஞ்ச் பண்றேன்.
6: என்ன சார் இது, விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாள் புளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார், இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி.
4: விஸ்வநாத், விஸ்வநாத், விஸ்வநாத், யார் அந்த விஸ்வநாத்?
2: அந்த விஸ்வநாத்தே நான் தான் சார்.
4: ஐயோ, நிக்கிறீங்களே, உட்காருங்கோ உட்காருங்கோ, நான் செஞ்ச பாக்கியம், உட்காருங்க. என்ன சார் இது, டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். இப்படி சிம்பிளா இருக்கல, சொல்லுங்க. அப்புறம்
2: உங்க சபால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார்.
4: உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாசம் கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கு.
2: சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன்.
4: இருங்க, இப்படி பொசுக்கு எழுந்து போட்டா எப்படி தெரியவா? எங்க சபாவை தேடி வந்திருக்கேன், ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க.
7: சார் கோச்சுக்கல, என்ன ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். ஒண்ணுமில்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும், அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறேன், கல்யாணம் கேவலமா நினைக்காதே, பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரிய வெள்ளம் வருவா, உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க.
2: இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா? எண்ணி பாரு.
6: தேவையில்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டெண்டர் அடிச்சிட போற.
6: 50 ரூபாய் குறையுது.
0: அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய?
1: ஊருக்கு போறாளே, இவன் நல்லபடியா போய் சேரணுமேனு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துறேன்.
6: 10 ரூபான்னு சொன்ன தர மாட்டேன், அதான் 50 ரூபான்னு போய் சொன்னேன்.
2: பரதேசி நாய்
1: கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஷை டைப்பு.
2: சரி சரி, சீக்கிரம் கிளம்பு.
1: எங்களுக்கு 1007 வேலை இருக்கு.
6: அது என்ன 1007 வேலை?
1: ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை.
6: நான் பொறுப்படுறேன் மேம், சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு. என்ன, நான் எங்க இருந்தோ நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வரேன் மேம்.
2: இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா.
6: நான் வரேன் விஜு, நான் வரேன் கோவிந்த். இந்த ஆம்பளைங்களை பாரு, இந்த அனாதைக்கு ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு.
1: டேய் என்னடா, ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்கி கொடுத்துட்டிய.
2: நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த கூட பரவாயில்ல, ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும்.
1: அது சரி, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, அதுக்காக இப்ப இப்படியே கச்சேரிக்கு போற?
2: என்னடா பண்றது, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும், கோட் சூட்டா போட முடியும்.
1: நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்தாப்பா.
2: எதுடா அது?
1: டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன், 10 ரூபாய் வாடகை, நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம்.
2: ஒன், டூ,

0: என்னங்க உங்கள் பாடுறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா? இவர் தான் கிடைச்சாரா? இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு.
1: என்ன என்ன பண்ண சொல்ற? அந்த சபாசாயர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு.
0: நானும் ஒண்ணு ஆசைப்பட்டேன், இல்லன்னு சொல்லல. இப்ப எனக்கு அந்தஸ்து முக்கியமா படுவோம். அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும், ஆசைப்பட்டது எல்லாம் அடையலாம். எனக்காக நீ 5 வயசுல கஷ்டப்பட்ட, 10 வயசுல கஷ்டப்பட்டங்கிறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆயுசு போற கஷ்டப்பட முடியுமா என்ன? 10 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் எங்க? 10 பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க? ஒரு பொருத்த வேண்டாம். அவர்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பெட்டி நிறைய பணம் இருக்கு. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு? சொந்தமா ஒரு டிரெஸ் வாங்க கூட வக்க இல்ல. உனக்கெல்லாம் இருக்கு லவ். போட்டுக்கே லாட்டரி அடிக்கிறவனி. பொண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து சிரிக்கும். ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து சிரிப்ப. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. சும்மா அழந்த விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு.
1: ஏதோ பிக்சர் போல.
2: அதுக்கு வேற ஆள பாரு.
1: சும்மா வாமா, ஜாலியா இருக்கலாம்.
3: வேணும். உன்ன மாதிரி ரவுடித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜுக்கு தேவையில்லை. என்ன நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நான் இவனை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். என்னமா யோசிக்கிற? எழுதி கொடுமா?
2: இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல சார். ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம். அது யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார்.
3: என்னமா இது? இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. இப்ப தேவையில்லாம அந்த பையனை திட்டிட்டேன்ல.
2: சாரி சார்.
3: சரி சரி, கிளாஸ்க்கு போங்க.
2: ஒரு நிமிஷம், நான் உண்மையை சொல்லிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன? அனாவசியமா உன் படிப்பு ஸ்பாயிலா இருக்கும்ல. காலேஜ விட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு பேர் வாங்க, லோ கிளாஸ்னு பேர் வாங்காத. எஸ், குட் மார்னிங்.
4: குட் மார்னிங் மேடம்.
2: குட் மார்னிங். தூங்க கூட விட மாட்டேங்கிறிய. ஹலோ,
3: ஆனந்த் பேசுறேன். நான் தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்லை. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே தான் இருக்க போறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி.

0: முதல்ல ஆரம்பிச்ச எங்க காதல் நிச்சயதார்த்தத்துல போய் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது. அப்பாவோட சிட்பன் கம்பெனில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க, ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு காரு சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே என் கல்யாணமோ நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும். என் கழுத்துல 3 முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே, உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பாக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே.
1: அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது. மாத்திரை எல்லாம் வாங்கலாமா, எங்க போயிருப்போகுது?
2: ஐயா வணக்கங்க.
1: வணக்கம் வணக்கம். சார் இருக்காரா?
2: உள்ள இருக்காரு, பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு.
1: அப்படியா?
2: ஆமாங்க.
1: சரி நான் பாத்து.
2: சரிங்க,
1: நீ இங்கே நில்லுமா, நான் போய் பாத்துட்டு
0: வந்துறேன்.
3: தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க?
4: சீக்கிரம் கொடுத்துருவோம்.
3: உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கிறதுக்காக கியூல காத்துட்டு இருக்காங்க.
4: என்ன விஷயம்?
1: உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
4: உள்ள வாங்க. யூ கேரியன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஜான் யூ லேட்டர். சொல்லுங்க.
1: தந்தியா கல்யாண விஷயமா
4: ஏதாவது பண உதவி செய்யணுமா? சொல்லுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?

0: என்னமாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் பேசி நிச்சயம் எல்லாம் ஆயிடுச்சு.
1: நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல?
0: முடிஞ்சது.
1: அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது.
0: மாப்பிள, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம்.
1: அன்னைக்கு சரின்னு சொன்னேன், சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க?
0: மாப்பிள, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அதை இல்லைன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள.
1: ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணியதே அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கு இருட்டுலதான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு, எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க. நீங்க போலாம்.
0: மாப்பிள, மாப்பிள சொன்ன கேளுங்க. மாப்பிள, என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க. மாப்பிள, நீங்க இல்லைன்னா உயிரியே விட்டுருவா. மாப்பிள,
1: ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டில் எவ்வளவு தொழில் இருக்கு. மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம்.
0: என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன்?
1: மாப்பிள, காலை புடிச்சு கேட்கிற மாப்பிள, என் பொண்ணை கை விட்டுறாதீங்க மாப்பிள.

0: எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அதை இல்லைன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள்ள.
1: ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணியதே அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுலதான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு, எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க. நீங்க போலாம்
0: மாப்பிள. மாப்பிள்ள சொன்ன கேளுங்க மாப்பிள. என் பொண்ணை ஏமாத்திடாதீங்க மாப்பிள. நீங்க இல்லன்னா உயிரியே விட்டுருவா மாப்பிள.
1: ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்கு. மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம்.
0: என்னடா சொன்னேன், என்ன
2: சொன்னேன் மாப்பிள? காலை புடிச்சு கேக்குற மாப்பிள, என் பொண்ண கை விட்டுறாதீங்க மாப்பிள.
1: போயா, உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில்ல போய் இலவச கல்யாணம் நடத்து போ. சண்முகம் இந்த கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளா.
0: பரவாயில்ல மாப்பிள, நானே போறேன். கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்துல வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா.
3: என்னடாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
0: ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது.
3: நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா?
0: தேவையில்லம்மா, சரியாயிரும்.
3: ரொம்ப வலிக்குதா டாடி?
0: ஒண்ணும் இல்லம்மா.
3: டாடி விடுஞ்சிருச்சு. டாடி டாடி ஏந்திரங்க, விடுஞ்சிருச்சு. ஏந்திரங்க டாடி, விடுஞ்சிருச்சு.

0: நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல, மாப்பிள்ளைய பார்க்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கினாரோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு. ஸ்வீட் பாக்கெட்டை கொடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதான் அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன். எங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட மறைச்சாரு. அவர் வருத்தப்பட கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன்.
1: நம்ம ரெண்டு பேர் கதையிலயும் ஆரம்பம்தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான்.
0: ஆனா நான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது, இதான் என் பாலிசி.
1: உன்ன ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தங்கிக்கிட்டு நீ சாதாரணமா இருக்க பாரு. உனக்கு இருக்க தைரியம் எனக்கு கூட இல்ல. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நிச்சயம் நேரம் உயிரோடவே இருக்க மாட்டேன்.
0: ஆமா மேன், நான் உயிரோடவே இருக்கேன். நான் எதுக்காக சாகணும், யாருக்காக தற்கொலை பண்ணணும்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பா? ஆனந்த் மேல உயிரே வச்சிருந்தது தப்பா? ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தையே உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தனே, அது தப்பா? இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த், அது தப்பா? சொல்லு மேன். நம்ம காதல் நிஜம், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலிங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மள தூக்கி எறிஞ்சாங்களே, அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும்? எப்ப காதல் முக்கியம் இல்ல பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு. எந்த அந்தஸ்து இல்லைன்னு நீ என்ன தூக்கி எரிஞ்சியோ அதே அந்தஸ்தோட முன்னால வாழ்ந்து காட்டுறேன் பாரு ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு. ஏன் அது உனக்கு வரக்கூடாது சொல்லு மேன். காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கறதோ தற்கொலை பண்ணிக்கிறது தானே மிச்சமா இருக்கு? நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது? நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேன், அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு உள்ள கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கோட காட்டுவோமே. நிலா நிலா ஓடி வானா, எந்த நிலாவும் ஓடி வராது. ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும், அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க. நாம நிலாவுக்கு போக வேண்டாம், ஆனா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்ந்து காட்டுவோமே. அயர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வா மேன், வாழ்க்கை வாழறதுக்கு தான் வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் என்ன மேன் யோசிக்கிற, முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது. வா மேன்.

இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்பதைக்கு நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம மூணு பேருமே அனாதைங்க. அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க. இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன், நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க, நம்ம வசந்த மாளிகைக்கு போறோம்.

0: मण्डलाखण्डलस्य निखिलसुरासुरवन्दितवराहक्षेत्र विभूषणस्य
1: வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன் நாங்கள்லாம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலும் நினைக்கிறேன்.

0: ஐயோ என்னது?
1: தேசிய ஒருமை பாடு. தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லங்கிறதுக்காக கூட கூடலாம், அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல, அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட்.
0: நான் பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வரேன், அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு.
1: ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன், இப்ப என்னடா வேலைக்கு போக போறேன்னு சொல்ற?
0: ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும்ல மேம், இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல.
1: எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க, நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற. புறப்படு.
2: உக்காருமா.
0: இவர் இந்த போட்டோல இருக்கிறவரு?
2: இவர் தாமா இந்த கம்பெனி சேர்மன், கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன், இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
0: சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம்.
2: ஏமா, என்ன காரணம்?
0: இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சார் இதுவும். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு, ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல.
1: வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்தேன், அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு.
0: என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயோ எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பெர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை வேலை வேலை.
3: இந்த பெட்டியெல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடறியா? காசு தர்றேன். என்னால தூக்க முடியலப்பா, நிறைய பெட்டி இருக்கு.
1: கொடுங்க.
3: ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அம்மா, ₹2 பணம் கொடுக்குறீங்களா? இந்த பெட்டி தூக்கிட்டு வந்த பையனை கொடுக்கணும். எதுக்குமா ₹5, ₹2 கொடுத்தா போறமா?
4: பார்த்தா பாவமா இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கிட்டோம்.
3: இந்தாப்பா
1: கொடுக்கறது நோட்டா இருந்தாலும் மனசு சில்லறையா இருக்கு. இதயத்துல சுமந்த பாரமே இல்லைன்னு ஆயிடுச்சு, கையில சுமந்த பாரம் தானே. பரவாயில்ல.
2: என்னங்க இது ஒரே அநியாயமா இருக்கு? நம்ம எல்லாம் மான மரியாதையோட வாழ வேணாமா? இதை இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல சொல்லிட்டேன்.
5: நான் மட்டும் நல்லா இருக்குது நான் சொன்னேன், நானும் அதை தான் சொல்றேன், நல்லா இல்ல.
6: சேச்சே கண்டாவி, இந்த தெருவுல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்டுல பிசினஸ் நடக்கிறதுன்னு.
2: ஒண்ணு இந்த காலனிய விட்டு நாம போகணும், இல்ல அவங்க போகணும்.
5: ஆமா, எதுக்கு வீண் பேச்சு? அத குழந்தை வரான் அவனே கேப். குழந்தை கொஞ்சம் நில்லு. அது ஒண்ணு இல்லப்பா, உன் கூட ஒரு பையனையும் பொண்ணையும் தங்க வச்சிருக்கிற, அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல. பாக்குறவங்க தப்பா பேசுறாங்க, குடி இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நீ என்ன பண்ற? பேசாம அவங்கள காலி பண்ண வச்சுட்டு.
7: அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்கா இறக்கப்படுவீங்க. அவங்க ரொம்ப பாவங்க, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவங்க.
8: ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது வெங்கட் கிருஷ்ணா.
9: சந்தியா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ ஏண்டி வேண்டிக்கிற?
10: எங்க அக்காவும் இந்த மாதிரிதான் ஒருத்தனை காதலிச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிடுச்சு. சந்தியா அக்கா கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களா அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க
9: மாட்டாங்கல்ல.

0: எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு.
1: என்ன பிரார்த்தனை?
0: நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறத வேண்டிட்டேன்.
1: மொட்டையெல்லாம் அடிக்காத, உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது.
0: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சண்டியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவருக்கு தானே.
2: போதுவாடா,
0: அவளுக்கே அடிக்கலாங்கடியா.
1: நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும். நான் திரும்புற திசை எல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும். என்ன
0: என்னடா ஒண்ணுமே பேசாம வர? எனக்கு தெரியும்டா, நந்தியா கலெக்டராக போறாளே, ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்குமே யோசிக்கிறேன். அதானே, இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க. அவங்கள யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான்னு பாப்பேன். யோசிச்சு பாடுறா.
3: அங்க என்னடா
4: வேலை?
3: சார்
5: மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சுஜித் சிங் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: எனது சந்தியா வராளா?
0: ஆமாடா, நாளைக்கே வரா. அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல, கலெக்டர் சந்தியாவா. மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது போடா.
3: சரி விடுறா, அவளுக்கு என்ன பிரச்சனையா? நாளைக்கு வந்தோம்னா அவகிட்டே கேட்டுருவோமே. ஏன் லெட்டர் போடல? சந்தியா இப்ப வந்துருவா? கண்டிப்பா வந்துருவா?
0: ஆமா இப்ப வந்துருவாடா. கலெக்டர் மாவா உங்களுக்கு தெரியுமா சார்?
6: தெரியும் மாவா. நம்ம முன்னே சந்தியா, நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சு. அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் இல்லைன்னா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா?
7: எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள வரும்னு. நல்ல பிரில்லியன்ட் கேர்ள். எப்ப பாரு படிப்பு படிப்பு படிக்குதான்.
0: காலையில அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா. அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்துருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதரா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவளை பாப்போம்.
3: சார், நான் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும்.
8: இப்பெல்லாம் யாரும் கலெக்டர் அம்மாவை பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க.
3: யோ, நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா? விஸ்வம்னு சொல்லு, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க.
8: அப்படியா? எதுக்கும் கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன்.
1: இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. போலீஸ பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்கள பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு.
9: மேடம், உங்களை பார்க்க யாரும் ஒருத்தர்.
1: சாரி, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு
9: சொல்லு. ஓகே மேடம்.
1: சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல.
8: நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன, இடத்த காலி பண்ண வேண்டியதானே? போயா, போய் வேலையை பாரு.
3: நாம வந்திருக்கோம் தெரிஞ்சோடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சொல்றா, நீ ஏன் இங்க வரணும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். நீங்க போங்க, பின்னாலே நான் வரேன்
0: அப்படின்னு சந்தியாவே சொன்னாளா?
3: இல்ல, பியூன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. அங்க பாரு சந்தியா, கை கட்டிட்டு போற பாரு. நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போறா பாரு. சிரிச்சா இல்லடா? சிரிக்கலையா? நம்ம ராசி இந்த பொண்ணுங்களை எப்படிதான், அவங்க முன்னேற வரைக்கும் நம்மள ஹீரோஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும்.
8: இங்க விஸ்வங்கிறது யாருங்க?
0: இவருதான். தெரியுமா?
3: எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா. எங்கேயாவது கண்காணாத தேசமா போயிடலான்னு பாக்குறேன்.
0: ஏண்டா?
3: நாம யாரும் நம்பணுமோ, அவங்க எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா. இத்தனை நாளா அனாதையா தானே இருந்தேன்,

0: அனாதையாவே இந்த ஊரு விட்டு போயிரண்டா.
1: நீ ஏன் அனாத? உனக்கு நான் இல்ல.
2: இந்த பார், இந்த சமாளம் வேணாம். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிய. இப்ப கலெக்டர் பொண்டாட்டியா வர போறானு அவளை கட் பண்ணிட்டியா?
3: தொடர்க்கல, சும்மா கோவப்படாத. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல, சந்தியாவை வச்சு சில காரியங்கள் சாதிக்கணும், அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபேக்டரி கட்டுறேன். பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும். புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நிறைய வளைச்சு போட்டிருக்கேன். சந்தியா நினைச்சா பட்டா ஈஸியா கிடைக்கும். மொத்தத்துல மாவட்டம் மட்டும்தான் அவகிட்ட, மத்ததெல்லாம் என்கிட்ட.
2: ஆமா, நீதான் ஏற்கனவே சந்தியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின, இப்ப மறுபடியும் எப்படி அவளை நம்ப வச்ச?
3: அதுதான் ஆனந்த், போன மாசம் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன்ல, ஏர்போர்ட் போற வழியில கார் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அடிபட்டு கிடக்குறது யாருன்னு பார்த்தா சந்தியா. அடிபட்டு கிடந்தது சாதாரண சந்தியான்னா அப்படியே விட்டு போயிருப்பேன், ஆனா கலெக்டர் ஆச்சே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். நான் இல்லைன்னா அவ பொழைச்சே இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணேன். நல்லவனா வாழறதுதான் கஷ்டம், நடிக்கிறது கூட கஷ்டம். நானும் நடிக்க ஆரம்பிச்சேன், அவளும் ஏமாற ஆரம்பிச்சா. இந்த மூணு வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க வீட்டுல எவ்வளவோ வற்புறுத்தினாங்க, ஆனா உன்ன காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காகவோ இல்ல, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான். நான் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பி மறுபடியும் ஏமாண்டா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா நாள் பார்த்தேன், கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா பத்திரிக்கை அடிச்சேன், இப்போ தாலி கட்ட போறேன்.
4: பாவி,
3: நீ ஒண்ணு கவலைப்படாத. இது இந்த சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி, அவளை வச்சு சில காரியங்கள் சாதிச்சுட்டு அவளை கட் பண்ணிடுவேன், அப்புறம் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மூணுத்துக்கு நேரமாச்சு, நான் வரேன். முடிஞ்சா ஈவினிங் ரிசர்ச் பண்ணி பா உன் சிஸ்டரோட.
4: செஞ்சு பயமாத்த பாக்குறேன் என்ன பண்ண பாடுறா
1: சொல்றியா? நீ ஏன் ஆத்திரப்படுற? சந்தியா எப்படி போனா உனக்கு என்ன? கலெக்டர் ஆனவனே நம்ம எல்லாம் மறந்துட்டு போனவதான அவ?
4: அவன் நம்மள மறந்துட்டு போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடி வாழ்க்கை கெட்டு போறத பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியுமா? என்னாலும் சரி, சந்தியா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் போறேன்.

0: நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு இன்னைக்கு தாலி கட்ட போற நேரத்துல 1000 பேருக்கு முன்னாடி ஏந்திரிச்சு வந்துட்டியே, இது என்னடி அர்த்தம்?
1: இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லன்னு அர்த்தம்.
0: ஏன் இஷ்டம் இல்ல?
1: ஏனா ஐஏஎஸ் படிச்சிருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஆஃப்டர் ஆல் பிஎஸ்சி படிச்சிருக்கிற வா ஸ்டேட்டஸ் எங்க?
2: ஏமா ஸ்டேட்டஸ் பாக்க இதுவா நேரம்? உங்க கௌரவ பிரச்சனை இல்ல, அனாவசியமா கல்யாணத்துல நிறுத்தாதீங்க.
1: அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுலதான் நிக்கணும்.
0: கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லன்னா அப்புறம் எதுக்கு நீ சம்மதிச்ச?
1: எதுக்கா அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லதா? டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச? ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ. கலெக்டர் பொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலான்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச, ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தானு. நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கியிருந்திருக்கலாம், அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை 4 பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்னை அவமானப்படுத்தணும்னுதான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச.
0: ரொம்ப சந்தோஷப்படாதடி, இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவான்?
1: அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேன்னு கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிக்கையில கொட்ட எழுத்துல செய்தி வருமே. அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன்? யார் முகத்தை முழிப்ப? எந்த பைத்தியக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க உன் அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி, அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல. அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு, எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்னை மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும்.
3: நல்லாரு நல்லாரு. Wish you all the best.
4: Thank you, sir.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தம் கிரியேஷன்ஸ் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ஆனந்த் பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தரராஜன், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர். இசை சிற்பி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: சீதா, சீதா.
2: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
1: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
2: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல?
2: போங்க ஆண்டி, ரேடியோவில் பாட்டு தான் போடுவாங்க, அதை செல்லையே கேட்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகளில் பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமாக கடந்த 90 வருஷமாக நமக்காக தந்துட்டுருக்காங்களே, அதை கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பார்ப்போம்.
2: நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.
3: வானொலிக்கு 90.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

ஆட்கொண்டார் நாடகம். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு செந்தாமரை, ஹெரான் ராமசாமி, கம்பர் டி ஜெயராமன், வி வீரம்மாள், டி எஸ் லலிதா, மன்னை ஜெயராமன், டி என் மங்களம், ஏ ராமசாமி, எஸ் சந்தானம் மற்றும் நிலைய கலைஞர்கள். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, பி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். ஆட்கொண்டார் நாடகம்.

என்ன அருமையான பாடல்! இந்த களமேக புலவன் இதுவரை கேள்விப்படாத அற்புதமான பாடல். எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் அடடடடடடட, என்ன அழகு, என்ன அழகு! ஆஹா, போகனாங்கி, சொல், நீ பாடிய இந்த பாடல்

0: அவர் திருமுருகாற்று படை பாடினார். பித்தா என்று எம்மை அழைத்தவனே அப்படியே தொடங்கி பாடு என்று சுந்தரருக்கு அனுமதி கொடுத்த போது தேவாரம் பிறந்தது. விலகலாம் என்று சிவன் எடுத்துக் கொடுக்க சேக்கிழாரும் பெரிய புராணம் படைத்தார். இப்பொழுது
1: எப்பொழுதும் அடியெடுத்து கொடுப்பவர் இப்பொழுது எடுத்து எழுத தொடங்கிவிட்டாரோ?
0: ஆமாம், எப்பொழுதும் அடியார்களுக்கு அடியெடுத்து கொடுக்கும் சிவபெருமான் இப்பொழுது அடியார் ஒருவர் அடியெடுத்து கொடுக்க அவர் ஏடெடுத்து எழுதிவிட்டார்.
1: என்ன என்ன, ஏடெடுத்து சிவபெருமான் எழுத ஒரு அடியாரா அடியெடுத்து கொடுத்தார்?
0: ஆமாம்,
1: ஆண்டவனையே எழுத வைத்த அந்த அடியார் யாரோ?
0: அவர்தான் மாணிக்க வாசகர்.
1: எண்ணும் எழுத்துமாக நின்ற பரமன், எல்லா உயிர்களின் தலையெழுத்தையும் எழுதுகின்ற இறைவன், சனற்குமாரர் உள்ளிட்ட நால்வருக்கும் ஆசானாய் நிற்கின்ற அந்த ஆண்டவன் சிவபெருமானா மாணிக்க வாசகர் சொல்ல எடுத்து எழுதினார்?
0: ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு பாடல் இல்லை, இரு பாடல் இல்லை, 658 பாடல்கள்.
1: 658 பாடல்களா?
0: ஆமாம்.
1: ஆஹா ஆஹா, மோகனாங்கி, சிவபெருமானியை எழுத வைத்த சிவனடியார் மாணிக்க வாசகரின் வரலாற்றை அறிய மிகவும் அவலாக இருக்கிறேன். ஆமா, மிக மிக அவலாக இருக்கிறேன் மோகனாங்கி. எனக்கு குருவாயா?
0: சொன்னால்தான் எனக்கும் தூக்கம் வரும்.
2: பெருமானே, தங்களை நோக்கி உலக உயிர்கள் அனைத்து உருகி நிற்கும் போது தாங்கள் உடலில் எதையோ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே.
3: பர்வத ராஜகுமாரியே, பாண்டிய நாட்டிலே ஒரு காட்சியை கண்டோம். அங்கே பார்.
2: என்ன நாதா?
3: அதோ அங்கே திரியும் வைகையை பார். அந்த வைகைக்கரையிலே பார் திருவாத ஊர்.
2: ஆமாம் ஆமாம், வீடெங்கும் இருந்து விழா நிறைந்த நாடு போலும். நாடக சாலையில் மேக முழக்கம், பாடசாலைகளில் உம்மை துதிக்கும் வேத முழக்கம், உழவு நீங்காத வயல்கள், இது எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நீங்காது நினைக்கும் மக்கள். ஆம், திருவாதவோ உம்மை மறவாத ஊர்.
3: அம்மையே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். அதோ பார், சம்புபாத சரிதரும் சிவஞானவதியும் எம்மை நோக்கி தவம் செய்வதை.
2: என்ன தவமோ, எதற்காகவோ?
3: பிள்ளை வரம் வேண்டுகின்றனர்.
2: ஐயனே, பிள்ளை வர வேண்டுகின்ற அந்த தம்பதியருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்?
3: சொல்கிறேன் கேள். அமரர், அசுரர், சித்தர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், நிருதர், சிம்புருடர், கந்தருவர், இயக்கர், விஞ்சையர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாயவாசியர், போக பூமியர் என்ற எமது 11 சீடர்கள்.
2: ஆமாம்,
3: அவர்களுக்கு யாம் கலைகளை கற்றுக் கொடுத்த போது அவர்களில் சிறந்தவரை காண விரும்பினோம். அதற்காக ஒரு சோதனை வைத்தோம். சீடர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகிருந்த திருக்குளத்திலே எங்கும் தீப்பிழம்பை வெளிப்படுத்தி அக்னி நீர் பரவச் செய்தோம்.
2: என்ன
3: தீப்பிழம்பை கண்ட எமது சீடர்கள் ஏடுகளையும் எழுத்தாணிகளையும் தாறுமாறாய் தவறவிட்டு ஓடினர். ஆனால் என் சீடர்களில் ஒருவன் மட்டும் அஞ்சி ஓடாமல், தான் நீரிலே நனைந்தாலும் திருமுறையை நனையவிடாமல் அஞ்சாமல் பாதுகாத்தான். அவன்தான் இந்த திருவாத ஊரில் தவம் இருக்கும் அந்த தம்பதியர் வயிற்றில் பிறக்கப் போகிறார்.
2: அப்படியா?
3: இதோ பிறக்கப் போகும் அக்குழந்தையின் கரு நம் கையில் இருக்கிறது. அதோ கருவறை அருமறை ஓதும் அமாத்தியர் குலத்தை சார்ந்த சிவஞானபதியின் மணிவையில் சம்புபாத சரிதருக்கு சரியான வாரிசு. இருள் சாய்க்கும் இளஞ்ஞாயிறு உதித்து விட்டது பார்வதி. சம்புபாத சரிதரே, உமது உண்மை தவத்திற்கு இதோ பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஆஹா ஆஹா, என்ன அழகான குழந்தை! இந்த சம்புபாத சரிதன் செய்த பூஜை வீண் போகவில்லை. ஆண்டவன் அருள் செய்து விட்டான். சிவஞானவதி, உன் மணிவயிறு மாணிக்கம் சுமக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆஹா ஆகா, என்னே ஆண்டவனின் கருணை! ஆஹா
0: நாதா நாதா, என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இந்த விடியற் காலையில் குழந்தை குழந்தை என்று பரவசப்பட்டீர்கள்? உறக்கத்தில் கனா ஏதும் கண்டீரோ?
4: என்ன, நான் கண்டது அனைத்தும் வெறும் கனவா? ஆண்டவா, என்ன இது?

0: சேர சோழ பல்லவ சாளுக்கிய வேந்தர் அடிமைப்பட பாண்டியன் அரிமர்த்தனன். ஆம், நாம் ஒரு குடையில் உலகாளுகின்ற நிலை தந்த எமது அமைச்சர் பெருமானே, வாரும் வாரும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் செய்ய எமக்கு நாள்தோறும் இடித்துரைக்கும் அமைச்சர் பெருமான் தென்னவன் பிரம்மராயரே, ஒருவராய் சிந்தித்து எமது புகழ் எட்டு திக்கும் தாண்டி செல்ல திட்டம் ஒன்று சொல்லும்.
1: காட்சிக்கு எளியனாய், கடும் சொல்ல நல்லனாய், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல பாண்டியமன்னா, வணங்குகிறேன். இந்த ராஜசபையில் வாதவோரனாய் காலடி எடுத்து வைத்த என்னை ஒரு சில ஆண்டுகளிலேயே தலைமை அமைச்சனாய் ஆக்கிய நீர் தென்னவன் பிரம்மராயன் என பட்டம் கொடுத்து பொற்பூவும் பொன்னழி மாலையும் கொடுத்து சிறப்பித்துள்ளீர். நன்றி மன்னா, என்றென்றும் நன்றி.
0: அமைச்சரே, யாம் செயற்கை அறிந்த கடைத்தும் உம்மால் உலகத்து இயற்கை அறிந்து செயல்பட்டதால் தானே மாமன்னனானேன். உறுதிகளை உழையிருந்து கூறிய அமைச்சரே.
1: செவிகைப்ப சொல்வருக்கும் மன்னா, இந்த ஒரு பண்பினால்தான் இந்த பாண்டி மண்டலம் உன் கவிகை கீழ் தங்கி மகிழ்கிறது.
0: அமைச்சரே, பழுதன்னும் மந்திரிகள் எம் பக்கத்தில் இருந்திருந்தால் யாம் 70 கோடி பகையை அல்லவா சந்திக்க நேர்ந்திருக்கும். சிந்தித்து சொல்லும் அமைச்சரே, இன்னும் பல பட்டங்கள் உமக்கு தகும் தகும்.
1: நீர் கொடுப்பதில் குறையில்லை, உமது குடிவோம்பலில் தடையில்லை. கைச்செங்கோல் செம்மாந்து நிற்கிறது, வளைவில்லை. தன்னழியால் நீர் உலகாள உம்மொழியைத்தான் உலகம் விரும்பும்.
0: அறநறிந்தேன் எனினும் திறனறிந்த அமைச்சர் நீர் இல்லை என்றால்
1: முறை செய்து காப்பாற்றும் மன்னவனே, நீரே இறை என்று உலகமும் வேத்தும்.
0: வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நம் மக்கள் உயர்வார்கள். குடி உயர்ந்து விட்டால் கோன் உயர்வான் என்பது மெய்மொழி. ஆனாலும் அமைச்சுயர அரசுயரும் என்பது புதுமொழி புகுத்திய தென்னவன் பிரம்மராயரே, படை பெருக்கத்திற்கு வழி சொல்லும்.
1: காலாட்படை கணக்கின்றி பெருகிவிட்டது மன்னா. நாட்டிலே போர் மூண்டால் வீட்டிற்கு ஒரே ஆள் போதுமென முரசு முழங்க வேண்டிய நிலைக்கு அது போய்விட்டது.
0: கொடியாடி வருகின்ற தேர்ப்படை
1: ஆரக்கால்கள் செய்து குவிக்க பெற்று சக்கரங்கள் உருப்பெற்று நிறுத்தி வைக்க இடமில்லாத அளவிற்கு சகடங்களின் உறுப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மன்னா.
0: அமெத்த மகிழ்ச்சி, அமெத்த மகிழ்ச்சி. பிரம்மராயரே, மத்த கஜங்கள்
1: கண்ண கபால பீஜ மதமுடைய கஜங்களும் கணக்கின்றி வளர்ந்து நிற்கின்றன. தும்பிக்கை தரையில் புரள, வால் மண்ணிலே தவழ, கொம்புகள் மேகத்தை கிழிக்க எழுந்த கிம்புரி அணிந்த யானைப்படை தேவைக்கு மேலே உள்ளது மன்னா.
0: குதிரைப்படை வீரர்கள் சாரி வருவதற்கும் தேர்களில் ஏறி வருவதற்கும் போதுமானவை உள்ளனவா அமைச்சரே?
1: தங்களை நான் காண வந்ததே அதற்குத்தான் மன்னா.
0: ஏன், குதிரைப்படை எண்ணிக்கையில் குறைந்து விட்டதா அமைச்சரே?
1: குதிரைப்படை காப்போர் சொன்ன செய்தி மன்னா, ஆற்றங்கரையிலே நிறுத்த பெற்றிருந்தவை அடித்து போக பெற்றுவிட்டன பெருவெள்ளம் வந்ததால். நோயாளி பல மாண்டன, இருப்பவற்றினும் பல வயது ஏறிய நிலை உடையன.
0: ஓ அமைச்சரே, பண்டாரத்தை திறந்து 40 கோடி பொன்னும் வழிச்செலவுக்கு 1.9 கோடி பொன்னும் ஆக மொத்தம் 49 கோடி பொன்னோடு பிரம்மராயர் தலைமையில் குதிரை வாங்கும் கூட்டம் இன்றே திருப்பெரும் துறை நோக்கி புறப்படட்டும். நான் வருகிறேன் அமைச்சரே.
1: மன்னர் மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் ஆணை, கைமேல் 49 கோடி பொன், ஒரு கட்டிலே ஒடுங்குவது பசு, இரண்டு கட்டிலேயும் அசைவது யானை, மூன்று கட்டிலேயும் முன்னும் பின்னும் நெருங்கிவிடாதது குதிரை, 4 சங்கிலியிலும் ஆடிக்கொண்டிருப்பது ஊஞ்சல், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 கட்டுப்படாமல் ஆடுகிறவன் மனிதன், வெள்ளி அம்பலத்து குத்தாடும் வள்ளலே, என்னே உன் விளையாட்டு. 5 கட்டிலேயும் அடங்காத மனிதனை கொண்டு 3 கட்டிலேயும் அடங்காத குதிரையை வாங்க வைக்கிறாய், இதனால் என்ன பயன்? இருந்தாலும் இறைவா, நீ எனக்கு ஒரு வரம் தா. பொன்னை மண்ணாக்க நான் விரும்பவில்லை, மன்னனுக்கு மண் ஆசை.

தாவும் பரிப்படையை பெருக்கி தரணி முழுக்க ஆள விரும்புகின்றான் அறிஞர் குலபாண்டியன். புழுதி கிளம்ப போர் உணர்த்தும் புறவி படைக்காக இப்பொண்ணை செலவிட்டால் பொண்ணும் புழுதியாகும். மண்ணிலிருந்து வெளிப்பட்ட பொண்ணை மறுபடியும் மண்ணாக்க மன்னன் விரும்பினாலும் என் மனம் விரும்பவில்லை. மன்னன் வேண்டியதை வாங்க இதை செலவிட மாட்டேன். இறைவா, நின்னை வேண்டி வருபவர்க்காக இதை செலவிடுவேன். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. யாரது யாரது எனக்கு முன்னால்? ஆதி சைவ குலத்தைச் சார்ந்த அர்ச்சகரே, நீரணிந்த நீர் எனக்கு நீரளித்து நிற்க வந்தீர். நல்ல சகுனம், இது நல்ல சகுனம். வேதநாயகா, ரிக் யஜு சாம அதர்வ வேதங்களை திரிபுர தகனத்திற்கு தேரேறிய போது நான்கு குதிரைகளாய் மாற்றி பூட்டியவனே, வேதம் உன்னால் குதிரையானது. உனது அடியான் குதிரை வாங்க கொடுத்த பொன்னால் வேதம் வாங்க அருள்வாய். ஆம் ஆம், குதிரை வாங்கப் போவதில்லை, நிச்சயம் குதிரை வாங்கப் போவதில்லை.

0: அமைச்சர் பெருமானே, குதிரைகள் வந்திறங்கும் கோடிக்கரை இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது?
1: ஏனப்பா, கால் வலிக்கிறதா?
0: இல்லை இல்லை, கூட்டம் கூட்டமாய் குதிரைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் கேட்டேன்.
1: அப்பா, உனக்கோ குதிரைகளை பார்க்க ஆசை, எனக்கோ? ஆமாம், இந்த தலைமை அமைச்சன் தென்னவன் பிரம்மராயனுக்கோ? வேண்டாம், உன்னிடம் அதை சொல்ல மனமில்லை.
0: எங்களை வழி நடத்தி வரும் அமைச்சர் பெருமானே, என்னவாயிற்று தங்களுக்கு?
1: என்னை வழிநடத்த, ஆமாம், என்னை வழிநடத்தக்கூடிய ஏதோ ஒன்றினை என் மனம் நாடுகின்றது. கொஞ்சம் இரு. அதோ அதோ அங்கே பார்த்தாயா? குறுந்த மரம் ஒன்று அழகாக இருக்கிறது. அதன் கீழே அமர்ந்திருக்கும் பழுத்த அம்மனிதர், இல்லை, எனது வழிகாட்டியை, இல்லை இல்லை, எனக்கு பாடம் சொல்ல வந்தவரை நான் காணப்போகிறேன்.
0: அடடா, தலைமை அமைச்சர் வந்ததை மறந்துவிட்டு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பெரியவரை நோக்கி போகிறாரே.
1: வேதம் ஒரு பக்கம், சைவ போதம் ஒரு பக்கம், புராணத்து உட்கடந்த கீதம் ஒரு பக்கம், சமய பேதம் ஓதும் ஒரு பக்கம், நாலு பக்கமும் நாதம், இன்ப நாதம். இந்த நாதனை என் மனம் நாடுவதேன்? ஓ, அருள் கூடுவதுதான். குருவா, அருள் குறவனா? குறுந்த மரத்து நிழல் மருந்து விருந்து செய்ய வந்தவனா? மருந்து கண்டேன் மருந்து. பசும்பொன்னை சுமந்து வந்த என் கண்முன் ஆணி பொன்னல்லவா அமர்ந்திருக்கிறது. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்க்கு அருளும் பொல்லாத ஆலமுண்ட கண்டனா என் கண் கண்டவன்? நெற்றி நிறைய நீர், நெஞ்சு மறைய கண்டிகை, பழுத்த சிவம், சிவப்பழம். என்ன இது? என் உடம்பு கட்டையாகிவிட்டது. உடலெங்கும் வியர்வை, உரோமக்கால்கள் குத்திட்டு நிற்கின்றன, நா தழுதழுக்கிறது, நடுக்கம் ஏற்படுகிறது, நிறம் மாறுகிறதே உடல், கண்ணீர் அருவி நினைக்க விழுகிறது. தெய்வமே, ஸ்தம்ப சுவேத ரொமஞ்ச ஸ்வரவேத வேபத ஸ்வர்ண அச்சுரு ஆகிய ஏழு நிலைகளையும் கடந்து ஒடுங்கி கிடக்கும் பிரளய நிலைக்கு வந்துவிட்டேன். சிரிப்பேன், அழுவேன், சிலம் கொள்வேன், உபகையை உவந்து உண்பேன், அதகிலகிஞ்சித நிலைக்கு உத்தேன், இகழ்வேன், ஊடுருவேன், சண்டையிடுவேன். சரியை கிரியை யோகம் ஞானம் கடந்த ஒரு புதுநிலை. இந்நாட்டுக்கும் சொந்தமான தென்னாட்டுக் கடவுளே, உன்வலைப்பட்டேன், சிக்கலம் பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனி என்ற நிலை இனி இல்லை.
2: மாணவமணியே, தென்னவன் பிரம்மராயனே, அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சனே, வாதவூர் அன்பனே, பூலோகத்திலும் உனக்கு கற்பிக்க காலம் வந்துவிட்டது. ஆம், உனக்கு 16 வகையாக

0: கற்பிக்கப் போகிறோம். தாய் மீன் தான் போட்ட முட்டையை கண்ணாலே பார்த்தாலே மீன் குஞ்சு வெளிப்பட்டு விடும். இது நயன தீட்சை. ஆமையும் தன் நிலத்தில் போட்ட முட்டையை நீரிலே சென்று நினைத்து பார்த்தால் ஆமை குஞ்சுகள் வெளிப்படும். இது மானச தீட்சை. அப்படியே 21 நாட்கள் கோழி தான் போட்ட முட்டையை அடைகாத்தாலே கோழி குஞ்சுகள் வெளிப்படும். இது ஸ்பரிச தீட்சை. குளவியானது தன்னுடைய இறகுலியை இடைவிடாது இயக்கி நின்றால் கூட்டுப்புழுவும் வெளியாகும். இது வாசக தீட்சை. இதோ செஞ்சாந்தை பூசிக்கொண்டு செங்கழு நீர் மலையை அணிந்து கொள்ளும். சிரத்தை எம் கரத்தின் கீழ் கொண்டு வா. நமசிவாய், நமசிவாய், நமசிவாய். ஐந்தெழுத்தை பதித்து விட்டோம். அன்பனே, வாதவோர் நண்பனே, தன்னவன் பிரம்மராயனே, இனி நீ மணிவாசகன், ஆ மாணிக்க வாசகன், யாம் வைக்கும் திருப்பெயர் மன்னிய சிவன் யாம் மாணிக்க வாசகன். நீ
1: கொம்பரில்லா கொடி போல அலமந்த நாயேனை உம்பர் வாழ வழி செய்த கோமளமே, ஆனை வெம்போரில் குறுந்தூரன ஐந்து புலனால் அரைப்புண்ட என்னை ஆட்கொண்ட இறைவா, நீ அணிந்த தோடு உலகை படைக்கும், நீ ஏறிய விளை பூமியை காக்கும், நீ சூடிய மதி உலகை நிர்மூலமாக்கும், நீ பூசிய பொடி அனைத்தையும் மறைக்கும். உள்ளம் கவர் கல்வனே, அருள் செய்த வள்ளலே, தேனையும் பாலையும் கண்ணலையும் தித்திக்கும் அமுதத்தையும் ஒத்த பரம்பொருளே, என் ஊனையும் என்பையும் உருக்கும் உண்மை பொருளே, வெண்மையனே பெண்மையனே எனக்கு அண்மையனே, எனக்கு நீயிடும் கட்டளை யாதோ?
0: வேலை உண்டு, ஆனால் யாம் சென்று வரும் வரை இங்கேயே காத்து.
1: கனவில் வந்த காட்சி போலல்லவா சட்டென மறைந்து போயிற்று. ஆகாயத்து அசரீரி சத்தமும் அடங்கியது போலல்லவா தோன்றுகிறது. காட்டி மறைந்த கட்டி தங்கமே, இந்த பூத உடலை எந்த தீயில் எரிப்பேன்? மலையிலிருந்து உருண்டு மாய்வேனா? நஞ்சு தோய்ந்த வாழால் நெஞ்சை கீறி முடிவேனா? அஞ்சினேன், அஞ்சினேன். இது உனது உடமை என்பதா? பிறவி பார்வையற்றவன் கையிலே மாணிக்கம் கிடைத்ததா? மதலையும் குதலையும் பேசும் சிறுமி கையில் பொற்கிண்டம் தவழ்ந்ததா? அருமையை அறியாதவனை ஆட்கொண்டீர், அடியாரோடு மறைந்து விட்டீர். கல்லாத புல்லறிவிறேன் கைப்பட்ட கனியை விட்டு விட்டேனே. எந்தையே எங்கு சென்றாய்? ஆறாறு தத்துவங்களை அறிவித்தவனே எங்கு போனாய்? அறுவகை சுவையினால் சுவைவகை ஊறும் அருவமே எங்கே மறைந்தாய்? அடியேனை இங்கு வைத்து ஆண்டவனே நீ எங்கு சென்றாய்? கன்றாய் நான் கதல காராம்பசுவாம் என் இறைவனை காணவில்லையே. அடடா, அரிமர்த்தர பாண்டியனின் ஆட்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கிறார்களே. இருக்கட்டும். யாரப்பா, வாருங்கள். ஓடிப்பாயும் குதிரைகள் ஆடி மாதத்தில் வரும் என்று பாண்டியர் பெருமானுக்கு ஓடிப்போய் சொல்லுங்கள். போங்கள், போங்கள், புறப்படுங்கள். குதிரை வேண்டுமா? குதிரை
2: அமைச்சரே, தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரை குதிரை வாங்க 49 கோடி பொன்னோடு அனுப்பி வைத்தோம். ஆடி மாதம் வருவதாக செய்தி வந்தது. ஆடி வந்துவிட்டது, குதிரைகளை காணோமே. திருமுகம் ஒன்று தந்து போய் காட்டி குதிரைகளோடு அழைத்து வாரும் என்று அனுப்பி வைத்தால் நீர் இப்படி வந்து நிற்கிறீரே.
3: மன்னா, திருமுகத்தை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயருக்கு காட்டினோம். உமது ஓலையை பரிவோடு வாங்கினார். வரிமீர் விரல் வைத்து வாசித்தார், கண்ணை மூடினார். இனி செய்வது என்னவென்று திருவாய் 3 ஒலி செய்தது. பின்னர் கோயிலை வலம் வந்தார், கொம்பிட்டு நின்றார்.
2: பிறகு என்ன நடந்தது?
3: ஆகாயத்திலிருந்து அசரீரி கேட்டது போல் இருந்தது.

0: என்னவென்று?
1: எங்களுக்கு விளங்கவில்லை மன்னா. ஆனால்
0: என்ன?
1: பிரம்மராய தலையசைத்தார். ஏடும் எடுத்தானையும் எடுத்து குதிரைகள் வரும் என எழுதி என்னிடம் கொடுத்த மன்னவரிடம் இவ்வோலையை காட்டுங்கள் என அனுப்பிவிட்டார்.
0: அது சரி. திருப்பெரும் துறையில் இப்பொழுது என்ன நடக்கிறது?
1: ஆலயம் ஒன்று அற்புதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அடியார் கூட்டமோ அன்னதானத்தில் முழுகிக் கொண்டிருக்கிறது.
0: ஆலயம் அன்னதானம்? அமைச்சரே, ஓலை செய்தி நன்றாகத்தான் இருக்கிறது. குதிரைகளோடு அமைச்சர் வந்ததும் எம்மை வந்து பார்க்க சொல்லும்.
1: நல்லது மன்னா.
2: பாண்டிய மன்னா, வணங்குகிறேன்.
0: எவ்வளவு பொன் கொண்டு சென்றீர்? எவ்வளவு குதிரைகள் வாங்கி வந்தீர் அமைச்சரே?
2: கொண்டு போன பொன்னுக்கும் அளவில்லை, கொண்டு வரப்போகும் குதிரைகளுக்கும் எண்ணிக்கை இல்லை மன்னா. குதிரைகள் வந்த பின்பு பல நாமம் பூண்ட பாண்டியனே, உனது திருநாமம் துரகபதி என புது பொறிவு பெறும்.
0: அமைச்சரே, மெத்த கழித்தோம், மெத்த கழித்தோம். இப்பணியை பாராட்டி இன்னும் பல பரிசுகளை உமக்கு அளிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும்.
2: நன்றி மன்னா, நன்றி.
0: வருகிறோம். குதிரைகள் வந்து சேரும் செய்தி விரைவில் வரட்டும். வருகிறேன்.
2: இறைவா, பொன்னை முழுதும் செலவிட்டு விட்டேன். ஆகாயத்து அசிரீரியாய் அருள் செய்தாய். கனவிலும் நனவிலும் மாறி மாறி வருகின்றாய். குதிரைகள் என்று வருமோ? உற்றார் உறவினரெல்லாம் என்னை பழிதூற்றுகின்றனர். மன்னன் சீற்றம் வெளிப்பட்டால் என மற்றவர் அச்சுறுத்துகின்றனர். மன்னே, என்னை ஆட்கொண்ட மணியே, அரசன் கொடுத்த நிதியெல்லாம் முன்னே கொண்டு பின்னே புறவி வருவதாய் உரைத்தாய். என்னே, புறவி வரும் வண்ணம் என கலங்கி நிற்கும் எனக்கு சூரியனின் ஏழு குதிரைகளை ஒத்த குதிரைகள் வரும் என அருள்வாக்கு அளித்தாய். நான் சொன்ன கெடு இல்லை, இல்லை, நீ எனக்கு சொன்ன கெடு இன்றோடு முடிகிறது. பொழுது விழிந்தால் எனது நிலை? மனைவி நிராசை, மகனும் மகளும் உயிர் தொகுதி, சுற்றமோ குற்றமில்லாத அடியார் கூட்டம். எழுவகை பிறப்பே கொல்லும் பகை என்பதை அறிந்தேன். அப்படியே இன்னும் மூன்று நாள் மன்னனிடம் அவகாசம் கேட்பேன்.

0: அடே, பார்த்தாயா? நமது தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரின் திறமையே திறமைதான்.
1: ஆமாம் ஆமாம், வலிவும் பொலிவும் மிக்க ஏராளமான இந்த குதிரைகளை பார்க்க பார்க்க எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது.
0: குதிரைகளை மட்டுமா பார்க்க தோன்றுகிறது?
1: பின்னே
0: அதோ அக்குதிரைகளை வழி நடத்தி வந்த வணிக தலைவனை பாரேன்.
1: ஆஹா,
0: அவரின் அழகும் கம்பீரமும் பார்க்கும் எவரையும் பரவசப்படுத்தி விடும் போல் இருக்கிறதே.
1: அதில் என்ன சந்தேகம்? அடே, அரசரும் அவருடன் தலைமை அமைச்சரும் வருகிறார்களே.
0: இக்குதிரைகளை பார்த்தவுடன் நமது அரசரின் முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தாயா?
1: ஆஹா, எத்தனை மகிழ்ச்சி அரசருக்கு! வா, அரசரும் தலைமை அமைச்சரும் இவ்விடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று அப்புறம் ஒதுங்கி நிற்போம்.
2: ஆஹா, அமைச்சரே, குதிரைகள் வந்து விட்டன. உம்மை போன்ற திறம் படைத்த அமைச்சர்களை யாம் இதுவரை கண்டதில்லை. இவர்தான்
3: குதிரைகளின் தலைவர்.
2: குதிரை தலைவரா? ஆஹா, குதிரை வணிக குழு தலைவரே, முடிமன்னன் நான் வணங்குகிறேன்.
4: வணக்கம்.
2: அதுவும் சிம்மாசனத்தை விட்டு சிறிது எழுந்து நிற்கின்றே.
4: பாரும்,
2: என்னவோ தெரியவில்லை, உம்மை கண்டு பரவசம் அடைகிறேன். எமது அமைச்சர் உமது நண்பர் என அறிந்து மகிழ்கிறேன். குதிரை கலையிலே உம்மை விஞ்சுகின்ற ஆட்கள் இல்லை இல்லை என நினைக்கின்றேன்.
4: பாண்டிய மன்னா, இதோ பார், மாந்தளிர் நாவும் பாம்பு படம் போன்ற மார்பும் உடைய குதிரை பாடலம், அகன்ற நெற்றி ஒரே நிறமுடைய புறமுதுகு கொண்டது கோடகம், யானை என நடை போட்டு சிங்கம் என சீறி பாய்வது இவ்வுளி, சருக்கரை போல் வெள்ளை நுரை கக்குவது வன்னி,

0: எட்டு மங்கலம் உடையது குதிரை, குங்குமப்பூ நிறத்தது பரி, ஏறிய வீரனுக்கு அடங்கி நடப்பது கந்துகம். எட்டு வயதுடைய இக்குதிரைகளை பல நாடுகளில் சேகரித்தோம். ஸ்ரீசைலம், பல்லவம், கேகயம், யவனம், மக்கம், சவ்வீரம், மராட்டியம், கான்மீரம், மாளவம், சௌராஷ்டிரம், சாலி, குருக்கேந்திரம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகிய பெயரும் உண்டு. பஞ்சகல்யாணி, அட்டமங்கலம், தெய்வமணி, ஸ்ரீவச்சம், இன்னும்
1: இவற்றின் வரவால் எனக்கு என்ன லாபம்
0: இருக்கிறது? மன்னா, வெள்ளை குதிரை வெற்றியை தரும், சிவந்த குதிரை இரவு போருக்கு ஏற்றது, பொற்புள்ளி உடைய குதிரை செல்வ வளம் சேர்க்கும். இதோ இதோ கயிறு மாறி தருகிறோம், பெற்றுக்கொள்ளும்.
1: குதிரை தலைவரே, வெள்ளை ஆடை ஒன்றை உமக்கு பரிசாக தருகிறேன்.
0: நன்றி,
1: அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வீர்.
0: எமது அப்பன் மகிழ இதை எமது முடியில் அணிகிறோம். இனி இக்குதிரைக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
1: அமைச்சரே, உமது பணியை பெரிதும் பாராட்டுகிறேன். மகிழ்கிறோம், மகிழ்கிறோம். அமைச்சரே, அளவிறந்த பொருளை கொடுத்து அழகான குதிரைகளை பெற்று வந்தீரோ?
2: மன்னா, அக்குதிரைகளுக்கு என்ன குறை?
1: நள்ளிரவிலே அவை நரியாக மாறிவிட்டன. புல்லும் கொள்ளும் உண்பதை விட்டு அரண்மனை நாகனவாய் புள்ளையும் கிள்ளைகளையும் அவை உண்டுவிட்டன. குழந்தைகளின் குரல் வளையை குதறிவிட்டன. வீட்டிலே சமைத்த உணவுகள் வீணாக சிதைக்கப்பட்டு விட்டன. பரிகள் நரிகளாகிவிட்டன. மாயம் செய்த உம்மை மன்னிப்பதற்கில்லை. எனக்கு கண்ணும் கவசமுமாக நடித்த பிரம்மராயனே, உச்சி பொழுதில் கிட்டி அடித்து கல் சுமக்கும் தண்டனையை நீர் ஏற்க வேண்டும். இப்போதே அங்கே இந்த போலி அமைச்சனை இழுத்துச் செல். மாயவித்த காரனை விட்டு விடாதீர்கள்.

நாத வடிவான இறைவா, பாதகனை ஆட்கொண்டவனே, வேத முடிவே, போத உட்பொருளே, பூரணமே, வேத குதிரையேறும் வித்தகனே, தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே, பித்தனை ஆட்கொண்டாய், சித்தம் தெளிவித்தாய், அத்தனை என்னை மன்னன் ஒறுத்து நிற்கிறான், நீ என்னை வெறுத்து நிற்கிறாய். பொறுப்பேன், என்னை அருள மறுப்பேன், இருந்து என்னை ஆண்டுகொள். இல்லை இல்லை இல்லை இல்லை, ஏற்றுக்கொள். இல்லை ஒற்றிவை, இவையெல்லாம் விடுத்து ஏன் என்னை விட்டாய்? குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர், எற்றுக்கு என்னை கொண்டீர், நீரே பழிப்பட்டீர். மீனாக நான் துடிப்பது புரியவில்லையா? தண்ணீரில் கிடந்து என்னை தரையிலே போட்டால் அழிவேன். சதுப்பு நிலம் ஓய்வு தரும், சேற்று நிலம் நிம்மதி தரும், ஆழமற்ற நீர் கொஞ்சம் உயிர் தரும், சிற்றோடை ஓய்வு தரும், பெரிய ஆறு பயமில்லா வாழ்வு தரும், ஆழ்கடலே வீடு பேறு தரும். உன் அருட்கடல் என் மீது பாயாதா? தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே, அருள் வடிவே, கண்ணீர் வடித்து கதறுகின்றே. மன்னன் தந்த பொன்னை பொன்னார் மேனியனே உனக்குத்தானே செலவிட்டேன். பரிகளன்று நரிகளை ஏவிவிட்டாய், நாடு காடாகிவிட்டது.

நல்ல அமைச்சன் என பாராட்டிய மன்னன் நயவஞ்சகன் என பட்டம் தந்து கொதிக்கும் மணலில் குப்புற நிறுத்தி இருக்கிறான். குறுந்து மரத்தடியில் குருவாய் வந்தவனே, இருந்து பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் சோதனையில் தாங்குவான் என்று உணர்ந்து பார்த்து பிறகுதான் உன் அருள் வெள்ளம் பாயுமா? இந்த உடல் உனக்கே உரியது. வாட்ட வாட்ட உருக்க உருக்க என் உள்ளொளி பெருகுமே. பேரானந்தமே, பரம்பொருளே, உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை சிக்கன பிடித்தேன். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய், நம சிவாய்.

0: அண்ணா, வைகைக்கரை உடைந்து விட்டது, வைகைக்கரை உடைந்து விட்டது.
1: ஏன் ஓலமிடுகிறாய்? வைகைக்கரை உடைந்து விட்டால் அடைக்க வேண்டியதுதானே.
0: பத்தி பத்தியாய் கபகுபுரத்தை வெள்ளம் குத்தி சாய்த்து விட்டது பண்ணா, குத்தி சாய்த்து விட்டது. தத்தி ஓட வேண்டிய நீர் தாறுமாறாய் ஓடுகிறது. நீர் உயர்ந்தால் தாவரை உயரும் என்பார்கள், ஆனால் நிலைமாறி போய்விட்டது. தாவரை கொடிகள் வேரோடு அறுந்து ஓடுகின்றன.
1: என்ன
0: கல்லாரம், கனிமுல்லை, கரும்பு சொல்லாமல் சாய்ந்து விட்டது பண்ணா, சொல்லாமல் சாய்ந்து விட்டது. குறிஞ்சி நிலத்து தேனும், முன்னை நிலத்து பாலும், மருத நிலத்து கரும்பு சாரும் நெய்து நிலத்தில் உப்போடு ஒன்றாக கலந்து விட்டது பண்ணா. மேல் வீடு கீழே விட, கீழ் வீடு நீரின் மேலே விட, ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது பண்ணா. மக்கள் யாவரும் உமது குற்றத்தை குறை கூறுகிறார்கள் பண்ணா.
1: வைகை பொங்கி பாண்டிய நாடு அழிகிறது. நீதிமுறை தவறிவிட்டான் இந்த அரிமர்த்தன பாண்டியன் என மக்கள் ஓலமிடுகிறார்கள். கடலரசன் மறுபடியும் கனன்று எழுந்து விட்டானா? வருணன் வயிற்று வலி தீர மதுரை மண்ணை விழுங்க நினைக்கின்றானா? மேகத்திற்கும் போகத்திற்கும் தலைவனான இந்திரனின் கோபமோ, வேறு என்ன தெய்வ சாபமோ? மன்னன் என்பதையும் மறக்க வைத்து எழுந்து நின்று

0: யக்ஷத்திற்கும் போகத்திற்கும் தலைவனான இந்திரனின் கோபமோ வேறு என்ன தெய்வ சாபமோ? மன்னன் என்பதையும் மறக்க வைத்து எழுந்து நின்று வணங்க வைத்த குதிரைக்காரனின் செயலோ? அமைச்சனாக வந்து அளவில்லா செல்வம் எடுத்துச் சென்று பரிகள் என்று நரிகளை நாடு முழுக்க ஓலமிட விட்ட தென்னவன் பிரம்மராயனின் சித்து வேலையோ?
1: யாரடாங்கே, வீட்டுக்கு ஆள் வேலைக்கு வரட்டும். கடலே பொங்கி வந்தாலும் கரை அடைப்போ. மதுரை நகர் மக்கள் மண் வெட்டியும் கூடையும் சுமக்கட்டும். எந்த வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை என்றால் அந்த வீட்டை இடித்து நிர்மூலமாக்குங்கள். அந்த வீட்டு மண்ணை கரையாக போடுங்கள். இது மன்னர் மன்னன் அரிமத்தன பாண்டியனின் ஆணை. தப்பினால் தப்புவோ தலை தப்பாது என தப்புகள் முழங்கட்டும். வைகைக்கரை அடைத்தே தீருவோம்.
2: மன்னா, ஆடவர் இல்லாத வீடுகளுக்கு
1: கிழவி தனித்திருந்தாலும் கூலிக்கு ஆள் வைக்க சொல்.
2: கூலி கொடுக்க வசதி இல்லாத விதவைகளுக்கு
1: விதி விலக்கில்லை. தலையை அடகு வைக்க சொல். மீண்டும் மீண்டும் விளக்கம் கேட்காதே, போ போ போ.
3: ஏய், யாரு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்? வெளியே வா.
4: யாரப்பா என்ன கூப்பிடுறது? ஆம்பளை இல்லாத வீடுப்பா இது. இரு, இதா வந்துட்டேன்.
3: வெளியே வா, வெள்ளம் வந்து விட்டது, விரைவாக வெளியே வா.
4: எப்பா, எனக்கோ தள்ளாத வயசு, வெள்ளம் வந்தா எனக்கு என்ன? துள்ளி ஓடும் காலம் எல்லாம் எனக்கு தான் முடிஞ்சு போயிட்டது. என்னப்பா என்ன வேணும்? பிட்டு வேணுமா? ஐயோ, பிட்டெல்லாம் விற்று போயிட்டுது. நாளைக்கு வர்றியாப்பா?
3: ஏய் கிழவி, வைகை ஆற்றுக்கரை உடைந்து விட்டது என்று சொன்னால் பிட்டு வேண்டுமா என்று கேட்கிறாயே.
4: என்ன சொல்ற, வைகை ஆற்றுக்கரை உடைஞ்சிட்டுதா? அதுக்கு இந்த வந்தி என்ன செய்வா?
3: ஏய் கிழவி, உனது பங்கை நீதான் அடைக்க வேண்டும், தெரியுமா?
4: ஏப்பா, எனக்கு வயசோ 80-90 ஆயிடுச்சு. வாய்ப்பல்லாம் உதிர்ந்து போச்சு. முதுகும் வளைஞ்சு கூணு விழுந்துடுச்சு. முகமெல்லாம் சுருக்கும். இருமி இருமி தூக்கமும் இல்லை, துடிப்பான பேச்சும் இல்லை. உளருது, நினைவோ தடுமாறுது. இந்த நிலையில நான் எப்படிப்பா என் பங்கு அடைப்பேன்?
3: ஏய் கிழவி, இது அரசனின் உத்தரவு. எப்படியாவது உன் பங்கை அடை, இல்லை என்றால் நீயே அந்த பள்ளத்தில் படுத்துக்கொள். எங்களுக்கு தேவை நீ எப்படியாவது உன் பங்கை அடைக்க வேண்டும் என்பதுதான். இது அரசு உத்தரவு, நினைவிருக்கட்டும்.
4: அப்பா, பாயும் படுக்கையுமா இந்த பாவி கிடக்கிறேன். முடிச்சா புட்டு சுடுவேன், முடியாட்டி முடங்கி கிடப்பேன். என்னவோ எனக்கு பங்கா பங்கு, எனக்கு பங்கு வேண்டாம், பாலும் வேண்டாம்.
3: ஏய், உன்னால் முடியாவிட்டால் கூலிக்கு ஆளை வை. புரிகிறதா?
4: கூலிக்கு ஆள், கூலிக்கு ஆள் நான் தேடணுமா? எப்பா, அரசாங்க உத்தரவுக்கார எப்பா இந்த கேள்வி? எந்த கூலிக்காரனே எங்க போய் எப்படி பிடிப்பேன்? என் பங்கை எப்படி அடைப்பேன்?
3: ஏய் கிழவி, வெள்ளம் வந்து வைகை கரை உடைந்து விட்டதால் வெளியூர்காரர்கள் பல பேர் வேலைக்கு தெரிகிறார்கள். அதில் யாராவது ஒருவர் கிடைப்பார், அவனுக்கு கூலி கொடுத்து உன் பங்கு எடை.
4: அப்பா, தள்ளாத இந்த வயசுல என்னால எங்கேயும் போய் யாரையும் பிடிக்க முடியாது. அரச உத்தரவுன்னு சொல்ற, அதான் யோசிக்கிறேன் நான். அதா அந்த ஆத்துப்படியிலேயே போய் உக்காந்துக்கிறேன். யாராவது அந்த பக்கம் ஆள் வந்தா உடனே பிடிச்சிடுறேப்பா.
3: அப்படி நீ அடைக்கவில்லை என்றால் உன்னையே தூக்கி அந்த பள்ளத்திலே போட்டு விடுவோம். ஜாக்கிரதை.
4: போதும் போதும் போதும் ஏப்பா, அரசன் சும்மா 5 அடி பாஞ்சா நீ 50 அடி பாயிறியேப்பா. நல்லா இருக்க, நல்லா இருப்பா, நல்லா இருக்க.

0: என்னை பெத்த ஆத்தாலும் அப்பனும் செத்து போனது கூட எனக்கு நினைவு இல்லை. அனாதையாக வளர்ந்து ஆறு கையையும் பிடிக்காம தனி மரமா இத்தனை காலம் இந்த மதுரை மண்ணில் உப்பையும் மண்ணையும் தின்னு வாழ்ந்துட்டேன். புட்டுக்கார கிழவி புட்டுக்கார கிழவி வந்தின்னு எட்ட தசையும் பேசிச்சு. இப்ப எனக்கு ராஜா பங்கு போட்டு கொடுத்துருக்கிறாரா? ஆறடி நிலம் போதுப்பா. ஆமா, எனக்கு ஆறடி நிலம் போதும். இல்ல மூணடி கொடுத்தாலும் முடங்கி படுத்துடுவேன். ஆமாப்பா. ஐயோ தெய்வமே, சோமசுந்தரா என்னை காப்பாத்தப்பா, காப்பாத்து. இல்ல அரசு ஆணைய நிறைவேற்ற முடியாம போனா இந்த வந்தி கிழவி குச்சிய ஊனி உச்சி வெயில்ல பச்சக்காலு கொப்பளிக்க நகர்ந்து நகர்ந்து போய் ஆத்தோட போயிடுவேன். ஆமா சோமசுந்தரா, சொக்கனாத நீ தாண்டாப்பா காப்பாத்தணும், நீ தான் காப்பாத்தணும்.
1: நீ கூப்பிட்ட குரலுக்கு அந்த சோமசுந்தரர் வரப்போகிறாரா? ஏன் வீணாக புலம்புகிறார்? எப்படியாவது உன் பங்கை அடைக்கப்பா, நான் வருகிறேன். மன்னா, எல்லோரும் அடைக்க முயற்சி செய்தாலும் ஒரு கூலியால் செய்யும் செயலால்.
2: அமைச்சரே, யார் அவன், என்ன செய்தான்?
1: வந்தி என்ற கிழவியின் பங்கை அடைக்க வந்தவன் அந்த கிழவி தந்த பெட்டை தின்றுவிட்டு தாறுமாறாக தெரிகின்றான்.
2: வந்தி?
1: ஆமண்ணா, அவளுக்கு கணவன் இல்லை, நட்பு இல்லை, உறவும் இல்லை. ஒரு ஆள் வேண்டுமென அவள் தேடிய போது எங்கோ கிடைத்த ஒருவன் தான் அவன். அவன் தான் இங்கே வந்து
2: அவன் பங்கை அடைக்கவில்லையா?
1: ஆமண்ணா, பித்தனென வெட்டுவான் மண்ணை, தலைமேல் வைப்பான், பாரம் வந்து கீழே கொட்டுவான், சும்மாடு விழ ஒரு தட்டும் தட்டுவான், சுமையறுக்கி மறுபடியும் கட்டுவான், மிக களைத்து இழைத்தது போல் கரையிலேயே படுத்து விடுவான். இப்படி அவன் செய்வதால் மற்றவர் பங்கும் அடிபடாமல் கிடக்கின்றது.
2: நீர் என்ன செய்தீர்?
1: என்னால் அவனை இழுத்து வர முடியாது. அப்பப்பா எழுந்து நிற்கின்ற தோற்றம், அதனால் உம்மை அழைத்து போகவே வந்தேன்.
2: என்ன, மண் வெட்டும் ஒரு சாதாரண மனிதனை அடக்க முடியவில்லையா? எங்கே அவன்? நட.
1: மன்னா, மன்னா, அதோ அதோ அவன்தான். மணலை குவித்து ஏறி மிதித்து எப்படி சரித்து விடுகிறான் பாருங்கள்.
2: எங்கே மறுபடியும் ஓடுகிறான்?
1: பசி போகவில்லை, இன்னும் கொஞ்சம் பிட்டுண்டு வருகிறேன் என சொல்லி அவ்வப்போது இப்படித்தான் ஓடுவான்.
2: பெரம்பெங்கே, நானே சந்திக்கிறேன் அவனை. வாங்கி
3: வந்தேன்.
2: வந்தி பங்கை அடைக்க வந்தவனே.
3: நான் தான்.
2: நீ பித்தனா இல்லை உன்மத்தனா, இந்திரஜாலம் காட்ட வந்த சித்தனா? எத்தனை, இதோ உன் முதுகில் இந்த பொற்பரம்பால் அடிக்கிறேன்.

பிட்டுக்கு மண் சுமந்த பெம்மானே, ஆதவனின் வெப்பம் என்னை தீண்டாதற்கு அணை உடைக்கும் வெள்ளத்தை பெருக்கியவனே, பிரம்படி பட்டாயா? யார் சொன்னது? அரிமர்த்தனன் முதுகிலே தழும்பு பட்டது, அவன் மனையாளின் முதுகிலே பட்டது. இந்த பூலோகத்தில், மேலோகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, விண்மீன்கள் என்று அனைத்து முதுகிலும் அல்லவா தழும்புபட்டது? நீர்வாழினங்கள், நிலத்திலே திரியும் உயிர்கள், ஆகாய பறவைகள் அனைத்து முதுகிலுமே பட்டது. கருப்பையில் உள்ள கருவிலும் கூடப்பட்டதே. மாயவன் விழிக்க, தாமரை செல்வன் யாதன வினவ, தேவர் தலைவன் உடல் ஆட, இயக்கர், சித்தர், சாரணர், முதுகுப்புண்ணை ஒருவர் மற்றவர்க்கு காட்டு.

0: காட்ட என் பொருட்டு எல்லார் முதுகிலும் தழும்பேற்றிய பரம்பொருளே, பாண்டியன் மனம் மாறிவிட்டான். தாயே வருகை என வந்திக்கு வாழ்வு கொடுத்து விட்டான். ஒரு பிடி மண்ணை அள்ளி போட்டு வெள்ளத்தை அடக்கிய அருளாளனே, உமது அருள் வெள்ளத்தில் நான் மூழ்கும் நாள் என்றோ பாண்டியன் அரிமர்த்தன் அறியாமையை மன்னிக்க மன்றாடுகிறேன். மன்றத்தில் ஆடுகின்ற மாமணியே,
1: இறைவா, சோமசுந்தரா, சொக்கேசா, மண் சுமந்து வந்த பெண் சுமந்த பாகத்தனே, என்னை ஆளவா நீ வந்தாய்? நாட்டை ஆள குதிரைகள் வந்தன. உன்னை நான் காணாமல் குதிரைகளை அல்லவா கண்டு மகிழ்ந்தேன்? மாயையால் மதி மயங்கி மாதவனை தண்டித்து விட்டேன். உனது அருளால் தான் மானிட வடிவம் தாங்கி எனக்கு தலைமை அமைச்சனாய் வந்தது என உணரவில்லையே? வேள்வி தீயில் இடுகின்ற பொருளென்று வந்தியின் பிட்டை உண்ட பரமனே, உன்னையா நான் பொன் பிரம்பால் அடித்தேன்? பார்த்தனை வில்லால் அடிக்கச் சொல்லி வேடிக்கை பார்த்தவனே, என்னை பிரம்பால் அடிக்கச் செய்து அண்ட சராச்சரங்கள் முழுக்க தண்டித்தது ஏ ஹரிமர்த்தன பாண்டியன் வரலாறு கரைபட வேண்டும் என்று எண்ணமா? 49 கோடி பொன்னை 4 கால் விலங்குகளை வாங்கி நாட்டு எல்லையை பெருக்க நினைத்து நின்ற இந்த பாண்டியனை பிறவி கடலில் திசை தெரியாமல் செல்லாமல் திருப்பி விட்ட பரம்பொருளே, பொன்னும் பொருளும் ஆலயமாய் அன்னதானமாய் இனி மாறும். சிறு தொண்டனின் பிள்ளைக்கரியும் கண்ணப்பன் மென்று பார்த்த ஊனும் வந்தி கிழவியின் பிட்டும் உண்ட மூல முதல்வனே, தாயில்லாமல் தவித்த பாண்டியனுக்கு வந்தியை தாயாக்கிவிட்ட உன் கருணையை எவ்வாறு பாராட்டுவே? இப்பாண்டிய நாட்டிலே பல நாழிகை பொழுது பாதங்களை பதித்த சிவபெருமானே, நீ குதிரைக்காரனாக வந்தபோதும் பட்டாடை உனக்கு கொடுத்த போதும் அதை நீ தலையிலே ஏற்ற போதும் பாராளும் மன்னன் நான் பரம்பொருளுக்கே கொடுக்கிறோம் என்று இந்த பாவியின் உள் மனது கூட சொல்லவில்லையே. என் மனையாள் பாண்டிய குலத்திற்கு சகநாதன் என்னும் வாரிசை சுமக்க அருள் செய்த வள்ளலே வள்ளலே, வாத ஊரார் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தில்லைக்கு போய்விட்டார். இனி உனது பாதங்களே சரணம் ஐயனே, உனது பாதங்களே சரணம் சரணம்.

0: இனி வாதிட யாரேனும் உண்டா?
1: உண்டு. மாணிக்க வாசகரே, கேள்விகளை கேட்கட்டுமா?
0: கேளுங்கள்.
1: உமது நெற்றியிலே நீர், நீர் வணங்கும் இறைவன் நெற்றியிலும் நீர், எதற்காக இது? காரணம்
0: சொல்கிறேன், கேளுங்கள். சேய்க்கு உடல்நலம் இல்லாத போது தாய்க்கே மருந்து கொடுப்பது போல, தாயாகிய இறைவன் சேயாகிய உயிர்களை காக்க தான் திருநீரு அணிகிறான்.
1: உமது கழுத்திலும் ருத்ராட்சம் இருக்கிறது. நீ வணங்கும் சிவபெருமானுக்கும் ருத்ராட்சம் அணியப்படுகிறதே, அது ஏன்?
0: ஏட்டை மாணவன் சுமக்கும் போது கற்பிக்கும் ஆசானம் கையிலே ஏடு வைத்திருப்பதில்லையா? அதுபோலத்தான் இதுவும்.
1: ஓம் என்ற மந்திரம்?
0: ஆ என்பது பரமசிவம், உ என்பது பார்வதி, இரண்டும் இணைந்து ஓங்காரமாகும். என்பது பிரணவம்.
1: சிவம் என்றால்
0: அன்பும் இன்பும் சேர்ந்தது.
1: கல்லிற்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறதே, அது ஏன்?
0: அது ஊற்றுபவனுக்கு சாந்த குணத்தை உருவாக்கும்.
1: தீபம் எதற்காக காட்டப்படுகிறது?
0: ஆதியும் அந்தமும் இலா அருட்பெரும் ஜோதியாய் இறைவன் இருப்பதை உணர்வதற்கு.
1: சூடமும் சாம்பிராணியும் கொளுத்தப்படுவது,
0: எரிந்த பிறகு எஞ்சுவது எதுவுமில்லை என்று நிலைகாட்டும்.

0: பொருள்கள் சூடமும் சாம்பிராணியும். இனி மனித பிறவி போதும் என வேண்டுவதற்காக.
1: ஆலயமணி ஒழிப்பது?
0: நாதம் எங்கள் இறைவன், நல்லோசை எங்கள் தெய்வம், ஓசையின்றி ஒன்றுமே இல்லை.
1: ஆட்டமும் பாட்டும்?
0: உயிர் இறைவனோடு கலப்பதற்கு அத்தாட்சி.
1: இறைவனே ஆடுவது?
0: அணுவுக்குள் உள்ள திரவம் ஆடுவது நின்றால் அணு அழிந்து விட்டது என்பது ஆண்டவனின் தாண்டவத்திற்கு பொருள்.
1: தீயில் விழுந்த நீர் எரிந்து மழுகிறது, ஆனால் சந்தனத்தில் விழுந்த நீர் மணக்கிறது. வேறுபாட்டிற்கு காரணம்?
0: வேறுபாட்டை ஜடப்பொருள்கள் உணர்வதில்லை.
1: ஐந்து விரல்களுக்குள் வேறுபட்ட வடிவம் ஏன்?
0: ஐந்து விரல்களும் இணைந்து செயல்படும் போதுதான் அது புரியும்.
1: அழிக்கின்ற கடவுள்தானே சிவன்.
0: மற்றொன்றை ஆக்குவதே அழிப்பதால் தான் நடைபெறும்.
1: தில்லையிலே இருக்கின்றானா?
0: இல்லை என்பவன் நா இனி எழாது.
2: ஐயா, பெருமானே, நா தடிக்க பேசியவரை நாவடங்க செய்த உமது அற்புதத்தை கண்டோம். இதோ பிறவியிலேயே பேச முடியாத இந்த பெண்ணை பேச வையுங்கள்.
0: நமசிவாய், நமசிவாய், நமசிவாய். சோழன் மகளே, மணிவாய் திறவாய், மாணிக்க வாசகன் சோமசுந்தரன் மேல் ஆணையிட்டு திருப்பெரும் துறையுரை சிவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். வாய் திறவாய்,

0: இறைவா, பிறவியிலேயே பேச முடியாத இப்பெண்ணை பேச வைத்து விட்டாய். எப்படி சொல்வேன் நீ நன்றிதனை?
1: மாணிக்கவாசகன் மடை கிடக்கு.
2: நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
1: சிவபுராணம் தலைப்பிட்டு விட்டோம். கீர்த்தி திரு அகவல் தொடங்கட்டும்.
0: பாடத் தொடங்கும் முன்பே எழுதி முடித்து விட்டீரோ?
1: முன்னமேயே நீ பாடியது எமது மனத்திலே படிந்து விட்டது. கண்ட பத்து, கேட்ட பத்து, திருக்கோத்தும்பி, பொன்னூசல், வேழப்பத்து, பிடித்த பத்து.
0: பெரியவரே, கொஞ்சம் மெதுவாகவே எழுதுங்கள்.
1: வாசகமாம் நீரை மேகமாய்ப் பொழியும் மாணிக்க வாசகனே, உனது நாக்காகிய மதகு திறக்க படிப்பவர் மனமாகிய குளம் நிறைந்து வழியட்டும். கேட்பவர் செவியாகிய மடை திறக்கட்டும். மனமாகிய வயலில் அது பாயட்டும். மாணிக்கவாசகனே, இனி நீ

0: தான் உன்னை ஆட்கொண்டது. எல்லாரும் தாமரிவார்,
1: எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார்.
2: இதுவரை ஆட்கொண்டார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு மாணிக்க வாசகர், கம்பர் டி ஜெயராமன், அரிமர்த்தன பாண்டியன், ஹெரான் ராமசுவாமி, குதிரையோட்டியாக பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலியாளாக மாணிக்க வாசகரின் குருவாக எழுத்தாளராக செந்தாமரை, காடமேக புலவர் மன்னை ஜெயராமன், மோகனாங்கி டி எஸ் லலிதா, புதிய அமைச்சர் ஏ ராமசுவாமி, வந்திக்கிழவி வி வீரம்மாள், வாதிடுவோனாக எஸ் சந்தானம், இவர்களுடன் டி என் மங்களம் மற்றும் நிலைய கலைஞர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை பாடியவர்கள் கம்பர் டி ஜெயராமன், எஸ் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன் ஆகியோர்.

பங்கேற்ற இசை கலைஞர்கள் ஆர் செங்கமலம் வீணை, பி ஹரிகுமார் மிருதங்கம். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, பி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

அடுத்தறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 5 மணி. ஆகாஷ்வாணி.

0: நேர்கள் இணைந்திருப்பது குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நமக்காக சென்னை அரும்பாக்கம் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: வானம் தூக்கும் போட்டி டம் டம் டம். இதனால் தெரியப்படுத்துவது என்னவெனில், இன்று நடக்கும் வானம் தூக்கும் போட்டியில் வெற்றி பெறுபவர்களை இந்த காட்டின் மன்னராக முடிசூட்டப்படுவார்கள் என நரி அறிவித்தது. அனைத்து விலங்குகளுக்கும் மனதிற்குள் மன்னராகும் ஆசை தோன்றியது. வானத்தை தூக்கி நிறுத்துவதா, எப்பொழுது வானம் விழுந்தது என்பதை தெரிந்து கொள்ள கொஞ்ச காலம் பின்னோக்கி செல்ல வேண்டும். அன்று ஒரு நாள் இடி மின்னலுடன் பயங்கர மழை கொட்டி தீர்த்தது. டமால் என காதை பிளக்கும் பயங்கர சத்தம் கேட்டது. விலங்குகள் அவசர அவசரமாக வெளியே எட்டி பார்த்தன. வானம் இடிந்து விழுந்திருந்தது. நல்வாய்ப்பாக யாரும் வெளியில் இல்லை. இருந்திருந்தால் உச்சந்தலையில் விழுந்திருக்கும். ஒரே கூச்சல் குழப்பம். எப்படி வானம் இடிந்து விழுந்தது என யாருக்கும் தெரியவில்லை. விழுந்த வானம் நிலத்தோடு ஒட்டி கொண்டது. நிலம் நீல நிறமாக மாறியது. கூட்டம் கூட்டமாக வெள்ளை மேகங்கள் நிலத்தில் ஊர்ந்து சென்றன. அதுவரை தலைக்கு மேல் இருந்த மேகங்கள் காலடியில் மிதிப்பட்டன. சுட்டி விலங்குகளுக்கு ஒரே கொண்டாட்டம். மேகங்களை மிதித்து ஆட்டம் போட்டன. மேகத்தின் மீது ஏறி நின்று அங்கும் இங்கும் சவாரி சென்றன. இரவானால் நட்சத்திர பூக்கள் பூத்து குழுங்கும். இருளில் பூக்கும் நட்சத்திர பூக்கள் வெளிச்சம் வந்ததும் வாடி உதிர்ந்துவிடும். இரவில் பூக்கும் நட்சத்திர பூக்களை பறித்து செல்ல மகள்களின் தலையில் அப்பா விலங்குகள் சூட்டின. பறவைகள் எல்லாம் நடந்து சென்றன. காட்டில் ஒரே ஆரவாரம். விலங்குகளுக்கு எல்லாம் அளப்பரிய மகிழ்ச்சி. குக்கு யானை கொஞ்சம் அதிகமாக ஆட்டம் போட்டது. அது ஒரு குட்டி யானை. நல்ல கருப்பாக அழகாக இருக்கும். குக்கு அதன் பாட்டி யானையை விளையாட அழைத்தது. வர மறுத்த பாட்டி யானை கவலையோடு அமர்ந்திருந்தது. நிலத்துல தான் எல்லாம் விளையும், வானத்துல ஏதும் விளையுமா என்ன? இப்படியே இருந்தா எதுவும் கிடைக்காம எல்லாரும் பசியில வாட வேண்டியிருக்குமே என பாட்டியின் கவலை உண்மையானது. விலங்குகள் கூடி பேசி வானம் தூக்கும் போட்டியை அறிவித்தன. வானம் தூக்கும் போட்டி தொடங்கியது. நீல நிற பாய் போல வானம் விரிந்து கிடந்தது.

0: ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பக்கம் இருந்து தனித்தனியாக தூக்க முயன்றன. யானை ஒரு பக்கம், புலி ஒரு பக்கம், ஒட்டகம் ஒரு பக்கம், சிங்கம் ஒரு பக்கம், காண்டாமிருகம் ஒரு பக்கம். இப்படி ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து தூக்க முயற்சி செய்தன. கொஞ்சம் தூக்குவதும் தூக்க முடியாமல் கீழே போடுவதுமாக இருந்தன. எவ்வளவு முயன்றும் யாராலும் தூக்க முடியவில்லை. வெறுத்து போய் வானத்தை தூக்குவதை கைவிட்டன. குக்கு மட்டும் சோர்ந்து போய்விடவில்லை. வானத்தை தன் தந்தத்தால் குத்தி தும்பிக்கையால் தூக்க முயன்றது. அதனால் முடியவில்லை என்றாலும் முயற்சியை கைவிடவில்லை. குக்கு கஷ்டப்படுவதை பார்த்து அதன் நண்பன் சிக்கு புலி உதவிக்கு வந்தது. அதற்கு உதவ நண்பன் அரிமா வந்தது. அதோடு அதன் நண்பர்கள் என உதவிக்கரங்கள் நீண்டன. வானம் மெல்ல மேலே செல்ல தொடங்கியது. குக்கு யானை வானத்தை தூக்கியது. வானமும் குக்கு யானையும் உயரச் சென்று கொண்டே இருந்தன. குக்கு யானையை ஒட்டகச் சிவிங்கி தூக்கியது. அதனை காண்டாமிருகம் தூக்கியது. அதனை மற்ற விலங்குகள் எல்லாம் சேர்ந்து தூக்கின. எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து ஏணி போல ஒன்றின் மேல் ஒன்று நின்று தூக்கி கொண்டிருந்தன. வானம் மீண்டும் பழையபடி தூக்கி நிறுத்தப்பட்டது. வானம் தூக்கும் போட்டியில் குக்கு யானை வெற்றி பெற்றதாக நரி அறிவித்தது. அப்போது மேடை ஏறிய குக்கு, "நான் வெற்றி பெறவில்லை, நாம் வென்றிருக்கிறோம்" என்றது. விலங்குகள் ஆடிப்பாடி கொண்டாடின.
1: வணக்கம், என் பெயர் ஆர்கனிஷ்கா. நான் 7ஆம் வகுப்பு ஆத்ரி பிரிவில் படித்து வருகின்றேன். சென்னை உயர்நிலை பள்ளி. தெரிந்து கொள்வோமா? தலைப்பு: உவே சாமிநாதர். தமிழ் அறிஞர், பதிப்பாளராக தமிழுக்கு பெருந்தொண்டாற்றியவர் உவே சாமிநாதர். தமிழ் மொழியில் அழிந்து போகும் நிலையில் இருந்த பண்டைய இலக்கியங்களை தேடி எடுத்து அச்சிட்டு பதிப்பித்தவர். இவர் தமிழ் மொழிக்கு செய்த தொண்டு அளப்பரியது. அதனால் தமிழ் தாத்தா என்றும் குறிப்பிடப்படுகிறார். அச்சுப்பதிவு மட்டுமின்றி ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்து ஏடுகளையும் சேகரித்தார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களும் இவர் முக்கியமானவர்.
2: திக்கெல்லாம் புகழோரம் திருநெல்வேலி. தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கினான். சிறிய ஊர்கள் வளர்ச்சியடைந்து நகரங்களாக மாறின. நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரையில் அமைந்திருந்தன. ஆற்றங்கரையில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அவற்றுள் ஒன்று திருநெல்வேலி. திருநெல்வேலி சீமை தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. பழந்தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களது 2வது தலைநகரமாக திருநெல்வேலி சீமை விளங்கியது. இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும், தன்பொருணை புழல் நாடு என்று சேக்கிலாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். திருநெல்வேலி சீமை மலை வளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியின் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சீமையை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலி சீமையை நீர்வளம் மிக்க பகுதியாக செய்கிறது. திருநெல்வேலி சீமையின் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவரி பயிர்களான சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி பயறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தி தமிழக

0: மாநிலத்தின் திருநெல்வேலி சீமை முதலிடம் வகிக்கின்றது. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இச்சீமையில் சிறப்பாக நடைபெறுகிறது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை எனும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்களில் கூறுகின்றன. கொற்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. மேலவீதியை அடுத்து கூழைக்கடை தெரு உள்ளது. அக்காசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்காசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்கப்புலவரான நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிக்குட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜியூப்போப், கால்டுவர், வீரமா முனிவர் போன்றோரையும் தமிழின் பால் ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி சீமை.
1: வணக்கம், என் பெயர் தா ஜனரஞ்சனி. ஊரை பற்றி அறிந்து கொள்வோமா? பன்ருட்டி, பலாப்பழம் என்றதுமே ஓர் ஊரின் பெயர் உங்கள் நினைவுக்கு வரும். சரிதான், பன்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் உள்ள நகரம்தான் பன்ருட்டி. பண் என்றால் பாடல் என்று பொருள். பண் உருட்டி அதாவது பாடல் இசைத்தல் என்று அர்த்தம். இது காலப்போக்கில் பன்ருட்டி என்றாகிவிட்டது என்று கூறுவார்கள். தமிழ்நாட்டில் எங்கு விளைந்த பலாப்பழங்களையும் விட பன்ருட்டி பலாப்பழத்திற்கு தனி சுவை உண்டு. பன்ருட்டி வழியே செல்பவர்கள் பலரும் பலாப்பழங்களை வாங்கி செல்வார்கள். பன்ருட்டியின் சிறப்புகள். பன்ருட்டி அரசு மேல்நிலை பள்ளி பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கட்டப்பட்டது. இது 100 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்தது. 63 நாயன்மார்களின் ஒருவரான அப்பர் பன்ருட்டியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாமூர் கிராமத்தில் பிறந்தவர். முந்திரி இந்த பகுதியின் சிறப்புகளில் ஒன்று. நகரத்தின் கடை தெருவை கடந்து சென்றால் முந்திரி மரங்களை பார்க்கலாம். பன்ருட்டி வழியே கெடிலம் மற்றும் தென்பெண்ணை ஆகிய ஆறுகள் பாய்கின்றன. 4 முனைச்சாலையில் உள்ள நுழைவாயிலில் சிற்பங்கள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. காந்தி பூங்காவும் இங்கு அமைந்துள்ளது.
2: எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. புலவர்கள் தமிழை கற்றுவிட்டதால் வேறு எந்த தொழிலும் செய்ய விரும்ப மாட்டார்கள். தங்களுடைய தமிழ் திறனை பாராட்டி மன்னர்கள் வள்ளல்கள் தரும் செல்வத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வார்கள். இப்படி செல்வந்தர்களை நம்பி வாழ்கின்ற நிலையிலும் கூட தங்களுடைய மான உணர்வை புலவர்கள் கைவிடவில்லை. செல்வமா மானமா என்று வரும்போது மானமே உயர்ந்தது என்று கருதினர். தங்களை ஆதரித்த அரசர்களிடம் அஞ்சாமல் தங்களுடைய உள்ளக்கருத்தை தெரிவித்தனர். இதற்கு சில உதாரணங்களை சொல்லலாம். மன்னன் இளவேலிமானை பாடி பரிசு பெற புலவர் பெருஞ்சித்திரனார் சென்றார். ஆனால் அவரை அந்த மன்னன் கண்டு கொள்ளவில்லை. எனவே வள்ளல் குமணனிடம் பெருஞ்சித்திரனார் சென்றார். அவரை பாடி யானையை பரிசாக பெற்றார். அந்த யானையை கொண்டு வந்து பரிசு தராத மன்னனின் அரண்மனையில் கட்டி வைத்தான். இளவேலி மானை நோக்கி, உன்னை விட்டால் என்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்று நினைக்காதே. என்னை போன்ற புலவர்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும். யானையை நான் உனக்கு பரிசளிக்கிறேன் என்று பாடிவிட்டு சென்றான். அதுவே புறநானூறு 162வது பாடல். கரிகால சோழன் பெருஞ்சேரலாதன் எனும் சேர மன்னனை போரில் எதிர்கொண்டார். கரிகாலனின் வேல் சேரனின் முதுகில் பட்ட

விட்டது. நெஞ்சில் ஆயுதம் பட்டு இறப்பது தான் மானம், புறமுதுகில் ஆயுதம் படுவது அவமானமாது என்பதால் அந்த சேர மன்னன் வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணாமல் இருந்து உயிரை விட்டான். இதை கண்ட புலவர் வெண்ணி குயத்தியார் கரிகால சோழனுடைய அவைக்கே சென்று, போரில் நீ வெற்றி பெற்றிருக்கலாம், நீ சிறந்து வந்தான், ஆனால் மானமே பெரிது என்று உயிரை விட்ட சேரன் உன்னை விட உயர்ந்தவன் என்று பாடினார். புறநானூறு 66. ஔவையார் ஒரு முறை அதியமானிடம் பாடல் பாடி பரிசு பெற நினைத்தாள். அதியமானோ சீக்கிரமாகவே பரிசு தந்துவிட்டால் ஔவையார் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார் என்று எண்ணி பரிசு தராமல் காலம் தாழ்த்தினார். தன்னுடைய திறமையை மன்னர் மதிக்கவில்லை என்று தவறாக புரிந்து கொண்டார் ஔவையார். வாயில் காப்பாளனிடம் ஒரு பாடல் பாடினார் புறநானூறு 206. அந்த பாடலில் எத்திசை செல்லினும் அத்திசை சோறு என்று ஒரு வரி வரும். அதாவது படித்தவர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் அறிவை கொண்டு பிழைத்து கொள்வார்கள், எனக்கு மதிப்பு தராத இந்த இடத்தை விட்டு விலகுகிறேன் என்பது. மேற்கண்ட உதாரணங்களில் இருந்து சங்க கால புலவர்கள் செல்வத்தை பெறுவதை விடவும் தங்கள் மானத்தை காத்து கொள்வதிலே கவனமாக இருந்தனர். பாரதியார் ஞானச்சேர்க்கு வேண்டும் என்று கூறியது இதைத்தான். எனவே படித்தவர்கள் கல்வி அறிவு நிரம்பியவர்கள் அந்த அறிவு மதிக்கப்படாத இடத்தில் இருக்க மாட்டார்கள்.

அண்டத்தில் மேல் நின்று ஆதவனின் பெயர் கொண்டாய், உயிர் பிண்டம் அனைத்திலும் ஆதாரமாய் நின்றாய். உன் பெயர் நெருப்பென்று உலகினில்

0: குறைந்த மக்கள் தொகை கொண்ட தீவு. பறவைகளின் தாயகமாக திகழும் கிரிம்சி தீவு ஆச்சரியங்கள் நிரம்பியதாக இருக்கிறது. இது ஐஸ்லாந்தின் வடக்கு கடற்கரையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு கோடைக்காலத்திலும் ஆயிரக்கணக்கான கடல் பறவைகள் கூடு கட்டுவதற்காக இந்த தீவிற்கு வருகின்றன. இந்த தீவில் ஐஸ்லாண்டிக் ஆடுகளும் குதிரைகளும் அதிகமாக வாழ்கின்றன. இங்கு ஆண்டு முழுவதும் நிலவும் கடுமையான உறைபனியும் மற்றும் வலுவான காற்றும் மக்களின் வாழ்க்கையை சவாலானதாக மாற்றுகிறது. ஒரு காலத்தில் அதிகமான மக்கள் வசித்த இந்த தீவில் தற்போது 20 குடும்பங்கள் மட்டுமே வாழ்கின்றன. குளிர்காலத்தில் இங்குள்ள மக்கள் வேறு இடங்களுக்கும் இடம்பெயர்கிறார்கள். மீன்பிடித்தல் இவர்களின் பிரதான தொழிலாக இருக்கிறது. மரங்கள் இல்லாவிட்டாலும் சதுப்பு நிலம், புல் மற்றும் பாசி ஆகியவை நிலத்தை செழுமையாக மாற்றுகிறது. கோடையில் பறவைகளை பார்க்கவும் ஆர்டிக் அழகை ரசிக்கவும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இங்கு வருகை தருகின்றனர். விமானம் மற்றும் படையின் மூலமாகவே இந்த தீவை அடைய முடியும்.
1: கடலோடு விளையாடு. விடிவெள்ளி நம் விளக்கு ஆயிலசா ஆயிலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஆயிலசா ஆயிலசா, அடுக்குமலை நம் தோழன் ஆயிலசா ஆயிலசா, அருமை மேகம் நமது குடை ஆயிலசா ஆயிலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஆயிலசா ஆயிலசா, விண்ணினிடி காணும் கூத்து ஆயிலசா ஆயிலசா, பாயம் புழையல் நம்மூஞ்சல் ஆயிலசா ஆயிலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஆயிலசா ஆயிலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஆயிலசா ஆயிலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஆயிலசா ஆயிலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஆயிலசா ஆயிலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஆயிலசா ஆயிலசா, முழு நிலவே கண்ணாடி ஆயிலசா ஆயிலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஆயிலசா ஆயிலசா, தொழுந்தலையும் பெருவானம் ஆயிலசா ஆயிலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஆயிலசா ஆயிலசா.
2: வரலாற்றை விவரிக்கும் ஆவண காப்பகம். கிழக்கிந்திய கம்பெனியின் சென்னை பிரிவானது மாகாண ஆவணங்களை ஒரே இடத்தில் சேர்த்து வைக்க முடிவு செய்தது. எனவே மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஆளுநர் வில்லியம் பென்டிக் பிரபு அரசாங்க நிர்வாக ஆவணங்களை பாதுகாப்பதற்கு உத்தரவிட்டார். அவருடைய பரிந்துரையின்படி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சதுக்கத்தின் வடக்கு பகுதியில் ஆவணங்களை வைப்பதற்காக ஒரு கட்டிடம் ஒதுக்கப்பட்டது. ஒரு நூற்றாண்டு கால ஆவணங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் இடப்பற்றாக்குறை காரணமாக ஆவணங்களை பாதுகாக்க தனி கட்டிடம் தேவைப்பட்டது. அப்போது உருவானதுதான் தமிழ்நாடு ஆவண காப்பகம். 1909 இருந்து எழும்பூரில் ஆவண காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இதற்கு மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்று தான் முதலில் பெயர் சூட்டப்பட்டிருந்தது. 1973 தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி என்று பெயர் மாற்றப்பட்டது. இங்கு 1640 முதல் தற்போது வெளியான அரசாணைகள் வரை உள்ள அரிய ஆவணங்களும் 2.3 லட்சம் நூல்களும் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. 1930 இருந்து ஆவணங்களை பார்வையிட ஆராய்ச்சியாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சென்னை பல்கலைக்கழகத்தால் இக்காப்பகம் வரலாற்று ஆராய்ச்சி மையமாகவும் அங்கீகரிக்கப்பட்டது. சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம் என்று தென்னிந்திய வரலாற்றை விரிவாக அறிந்து கொள்வதற்காக இந்த ஆவண காப்பகம் பயன்படுகிறது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது.
0: விஞ்ஞானிகளை போற்றுவோம். இந்திய அணுக்கரு ஆற்றல் துறைக்கும் அதன் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றியவர் அணுக்கரு அறிவியல் அறிஞர் ராஜாராமண்ணா. இவர் 1925 ஜனவரி 28 கர்நாடகா மாநிலம் தும்கூரில் பிறந்தார். சென்னை கிறித்துவ கல்லூரியில் இயற்பியல் இளநிலை அறிவியல் பட்டம் பெற்றார். பின் இங்கிலாந்து சென்று அரசர் கல்லூரியில் சேர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். அங்கு அணுக்கரு இயற்பியல், அணு உலை இயற்பியல், வடிவமைப்பு ஆகியவற்றை சிறப்பு பாடங்களாக பயின்றார். இவர் இந்திய அணுவியல் அறிஞர்,

0: ஹோமி ஜஹாங்கீர் பாபா மீது அளவு கடந்த மதிப்பு கொண்டிருந்தார். 1949 டிசம்பர் 1 இந்திய அணு ஆற்றல் துறையில் டாடா பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பணியாற்ற பாபா இவருக்கு வாய்ப்பு வழங்கினார். இங்கு அணுக்கரு பிளவு மற்றும் சிதறல் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார். நியூட்ரான், அணுக்கரு, அணுக்கரு உலை இயற்பியல் ஆகிய துறைகளில் ராமண்ணாவின் பங்கு குறிப்பிடத்தக்கது. பாபா அணு ஆய்வு மையத்தில் ஹோமி பாபாவின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுகளின் போது ராமண்ணா இளைய ஆய்வாளராக பணியாற்றினார். சிரிக்கும் புத்தர் என்னும் முதல் பொக்ரான் அணுகுண்டு சோதனை அவரது நேரடி கண்காணிப்பில் உருவானது. 1974 மே 18 ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் பாலைவனத்தில் அணுகுண்டு சோதனையை இந்தியா நிகழ்த்தி உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இவர் 1968 பத்மஸ்ரீ விருதும் 1973 பத்ம விபூஷன் விருதும் பெற்றார். பல இளம் அணுக்கரு அறிவியல் அறிஞர்களை உருவாக்குவதில் அதிக ஆர்வம் காட்டினார். அதற்காக 1975 பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சி பள்ளி ஒன்றை ஆரம்பிக்க முயற்சி எடுத்தார். இங்கு பல அறிவியல் அறிஞர்கள் உருவாக்கப்பட்டனர். இசையிலும் அதிக ஈடுபாடு கொண்ட ராமண்ணா 2004 செப்டம்பர் 24 மரணம் அடைந்தார்.
1: மயில் குறித்து அறிவோமா? நம் நாட்டின் தேசிய பறவை மயில். பார்ப்பவர் அனைவரையும் தன் அழகால் கவரும் அற்புதமான பறவை. தோகை விரித்து இது ஆடும் அழகை நேரம் செல்வதே தெரியாமல் ரசிக்கலாம். மயிலின் சிறப்புகளில் ஒன்று அதன் தோகை. மயிலின் முதுகிலிருந்து நீண்டு வளரும் சிறகுகள் ஆகும். மயிலின் ஒவ்வொரு சிறகின் நுனியிலும் கருப்பு, நீலம், பச்சை நிறங்கள் கொண்ட அழகான சிறிய வட்டம் இருக்கும். அதை கண் என்று சொல்வர். மயில் மகிழ்ச்சி அடையும் போது தன் அழகிய தோகையை விசிறி போல விரித்து ஆடும். ஆண் மயிலுக்கு தான் இந்த அழகான தோகை உண்டு. பெண் மயிலுக்கு தோகை இல்லை. மயிலின் தலையில் கருமையும் நீலப்பச்சையும் கலந்து அழகிய கொண்டை உள்ளது. மயிலின் தலையும் கழுத்தும் பளபளப்பான நீல நிறத்தில் இருக்கும். உடலில் நீலம், பச்சை, கருப்பு, இளஞ்சிவப்பு உள்ளிட்ட பல நிறங்கள் கலந்து அழகாக அமைந்திருக்கும். வண்ண மயிலை பார்த்து ரசித்திருப்போம். வெள்ளை நிறம் மட்டுமே உள்ள மயில்களும் உள்ளன. அவையும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்தியா, இலங்கை, மியான்மர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் மயில்கள் வாழ்கின்றன. எனினும் இந்தியாவில்தான் இது நன்றாக பெருகி வளர்கிறது. மயில் பறவைதான் என்றாலும் இதனால் அதிக நேரம் பறக்க முடியாது. ஆனால் வேகமாக ஓட முடியும். மயில் நீண்ட ஓசையிட்டு அகவும், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். மயிலின் அழகுக்காக உலகின் பல நாடுகளில் இதை பூங்காக்களிலும் விலங்கு காட்சி சாலைகளிலும் வளர்க்கின்றனர். பர்மா, ஜப்பான், ஜாவா ஆகிய பகுதிகளில் வாழும் ஒரு வகை மயிலுக்கு கழுத்தும் மார்பும் பளபளப்பான பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன. அடர்ந்த புதர் காடுகளிலும் மலைச்சாரல்களிலும் மயில்கள் சிறு கூட்டமாக வாழ்கின்றன. தானியங்கள், பூச்சி, பல்லி, சிறுபாம்பு ஆகியவை மயிலின் உணவு ஆகும். இரவு நேரங்களில் உயர்ந்த மரக்கிளைகளில் தங்குகின்றன. இதற்கு மிக கூரிய பார்வை உண்டு. பகைவர்கள் வருவதை தொலைவிலிருந்தே கண்டு ஓடி ஒளியும். மயிலின் தோகைக்காக வேட்டையாடுகின்றனர். அதனால் இதன் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. மயிலை கொள்வது குற்றமாகும். மயிலை பாதுகாப்பது நமது கடமையாகும்.
2: வானம் தினம் தினம் கதை சொல்லும் அழகோவியம், வண்ண கலவையின் அதிசயம், பறந்து விரிந்து கிடக்கும் பட்டு துணி, பார்க்கும் கண்களுக்கு பரவசம் முட்டும் ஆச்சரியம், பறவைகளுக்கு ஓர் பாராளுமன்றம், நிலவுக்கும் சூரியனுக்கும் விளையாட்டு மைதானம், நித்தம் நித்தம் புத்தம் புது வித்தைகளை நமக்கு காட்டி சத்தமில்லாமல் சரித்திரம் பல படைக்கும் வானமும் ஒரு அதிசயமே. முன்னேற்ற மொழிகள். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியம். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. உங்கள் பிழைகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அவை உங்களை சிறந்த மனிதராக ஆக்குகிறது. சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் வெற்றியின் மகிழ்ச்சியை உங்களால் உணர முடியும். பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான

0: காரியம் எதையும் செய்ய முடியாது.
1: ஒரு சிறிய கவிதை. மேகங்கள் கூடி மகிழ்ந்த நேரம், மேகங்கள் கூடி மகிழ்ந்த நேரம், வானவில் தோன்றி கவிதை பாடும், வானவில் தோன்றி கவிதை பாடும், வண்ணம் கொண்டும் வளைந்து நிற்கும், வண்ணம் கொண்டும் வளைந்து நிற்கும், மண்ணை முத்தமிட்டு காதல் கொள்ளும், மண்ணை முத்தமிட்டு காதல் கொள்ளும், விழிகளங்கே உறைந்து போகும், விழிகளங்கே உறைந்து போகும், மறைந்து போனால் மனம் ஏங்கும், மறைந்து போனால் மனம் ஏங்கும். நன்றி.
2: இதுவரை சென்னை அரும்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டீர்கள். மீண்டும் இணைவோம் மற்றும் ஒரு குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 5:30, ஆகாஷ்வாணி.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கும் வீரபத்ராசூரன் வதம் தெருக்கூத்து கேட்கலாம்.

மந்தமன் நிகழாத வேத முதல்வனை, உலகநாத பிரம்மனை, இளகும் எழில் ஜோதி வண்ணனை, முக்கண்ணனை, முக்காலத்திற்கு முன்னவனை, எக்காலத்திற்கும் இளையனை, என் இதயத்தில் ஒருவனை முதற்கண் ஏற்றி போற்றுகிறேன். திக்கு திணறாத வீரம் மக்கட்கு நன்மை பயக்கவென திக்கட்டும் போற்று வீர வரவினை. எக்குத்தமின்றி எனது நாடு மிக்கு துயர் சிக்கி திணறிய பகை விக்கி தளறி வீழ்ச்சி அடைந்ததில்லை வீரம் என்றாக பக்கத்தரசம் பணிவுடையதாக்கி அச்சக்கடைகளை அடியோடு நீக்கி அகன்றாழ்ந்து நீண்ட பெரும் புகழின் அருங்கோபுர கலசம்தான் எனது வீர வரலாறுகள். நெருப்பாறுகளின் சங்கமம் தான் எனது இதயம். பொறுப்பார் சிறப்பார் என உரைப்பார் எனின் குளிப்பார் குளிர் பதிப்பார் தவிர்ப்பார் ஒப்பார் இன்று உயர்வார் கரு கொண்டு மேக கோடை இடியறத கட்டளைகளும் இட்டப்பெருவாடுகளும் கை தடிகள் தான் எனது பகைவர் என இருந்தால் என் செய்யும் ஜமை வில்லும் வாழும் வேலும் ஆளும் ஆடையும் புறவியும் தான் வெற்றிகளை அளக்க அளவு கோல்கை. ஆனால் என் சிரிப்பின் நெருப்பு

0: முப்படைகளே உலகை காக்கும் என்பதை உலகம் அறியத்தாறி போகிறது. எமது பேட்டியில் நீ ஜாக்கிரதையா அல்லது ஜாக்கிரதையா?
1: அஜாக்கிரதை நீக்கி சர்வ ஜாக்கிரதையா காவல் இருக்கிறீங்க.
0: குறை என்று சொல்ல
1: முறையிட்டு பார்த்தாலும் கிடையாதுங்க.
0: 33 கோடி தேவர்கள்,
1: ஆமாங்க,
0: 48 ரிஷிகள், கிண்ணரர்,
1: ஆமா,
0: கிம்புடர், சித்தர், வித்யாதரர், அட்டரிக்கு பாலகர்கள், நவக்கிரக நாயகர்கள், கந்தர்வர்கள், அத்துணை பேர்களும் பதவியை பெற்றிருக்கிறேன். எனக்கு உத்தரத்துணையாக கற்பக விருட்சம், காமதேரு, சங்கரிதி, பதுமரிதி, ஐராவதம் முதலியவைகளை துணையாக கொண்டு நல்லாட்சி நடத்திக் கொண்டு வருகிறேன். குறை இல்லை என்று நீ முறையிட்டதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏவலனே, என்னை காண வேண்டும் என்று எவரேனும் வந்தால் அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுத்து அவைக்கு அழைத்து வர வேண்டும்.
2: அழகாக நானும் இசை பாடுவேன்.

0: விளையாடும். என்னோட பேர் அரம்பா.
1: என் பெயர் ஊர்வசி.
2: என் பெயர் மேனகா.
0: என் பெயர் தலைவர்தம்மை. சென்ற தேவபூபதி பார்க்க வேண்டும்.
3: நாராயணம் நாராயணம் சீர

நானோ அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு மூ உலகம் சென்று மும்மூர்த்திகளுடைய தரிசனத்தை பெற்றுவிட்டு தரிசனம் பெற்ற பிறகு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிடால் என்னுடைய சிரமமாகப்பட்டது ஆயிரம் சுக்கராக போக கடவுள் என்று என்னுடைய அண்ணன் தட்சன் கொடுத்த சாபம். இன்று ஒரு கழகம் கிடைக்கவில்லையே. தன்னுடைய ஞானத்தாக உற்று நோக்கி பார்ப்போம்.

0: பயணம் புறப்படுகிறேன் பொன்னுலகம்.
1: வணக்கம் சாமி.
0: யாரப்பா நீ? எங்கே இருக்கப்பட்டவன்?
1: பாதாள கோட்டில் காவல்.
0: பொன்னுலக யாழ வேண்டிய தேவேந்திரன் சபையில் இருக்கப்பட்ட காவலனா? உனது அரசனை நான் பார்க்க வேண்டும்.
2: வர வேண்டும், வர வேண்டும்.
0: தேவேந்திர பூபதியே, வாழ்க வாழ்க வாழ்க.
2: நாரத மகாமுனிவரே, தங்கள் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன்.

0: கலைவாணி மைந்தரே, தேவரத்தின் பேர்களுமே தங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம்.
1: அப்படியா?
0: வாருங்கள் வாருங்கள். மகத்தில் சி

0: அனைவரையும் சுற்றி வர வேண்டிய நாரதலகா முனிவரே,
1: தேவேந்திரா,
0: தங்கள் பொன்னடி இம்மண்ணில் படுவதற்கு தவம் தான் எத்தனை கோடித்தால் செய்தீரோ, தங்கள் தரிசனத்தை பெறுவதற்கு வருக வருக வருக ஆசனத்தில் அமருக.
1: தேவேந்திர பூபதி, அறம்பாஸ்திகள் இங்கே நாட்டி மாறுவது வழக்கம் அல்லவா?
0: ஆமாம்.
1: ஆமா, எங்கே நால்வரும் காணவில்லையே?
0: அழைத்து அறம்பாஸ்திரிகளை. வந்திருக்க வேண்டிய நாரதருக்கு கண்ணுக்கும் மனதிற்கும் விருந்தளிக்க வேண்டும்.
2: ஏற்பாடு செய்யுங்கள்.

0: சுவாமி.
1: எங்களை அழைத்த காரணம் என்ன சுவாமி?
2: வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் காலங்கள் இன்று போல் என்றும் நீடு நிலைத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அறம்பாஸ்ரீகளே, உங்களை அழைத்ததன் காரணம் என்ன தெரியுமா?
1: என்ன காரணம்?
2: நீங்கள் பூலோகம் செல்ல வேண்டும். இந்த தேவலோகத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை கோபூஜை நடப்பது வழக்கம் அல்லவா? இந்த ஆண்டு கோபூஜை சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும்.
1: அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
2: பூலோகம் சென்று அங்கு பூத்து கொள்க வேண்டிய வண்ண வண்ண மலர்களை பறித்து ஆரவாக தொடுத்துக் கொண்டு வாருங்கள். கோபூஜைக்கு புறப்பட்டு செல்லுங்கள்.
3: நாராயணம் நாராயணம். வந்த வேலை முடிந்து விட்டது. அரம்பை ஊர்வசி மேனகை துரோதமை பூலோகம் சென்றிருக்கிறார் கோபூஜைக்கு தேவையான மலர்களை பறிக்க. இப்போதே புறப்படுகிறார் நாராயணம்.

0: வேண்டும். நான் மஞ்சளை கொண்டுவிட்டால் மஞ்சளை விளைப்போர் மல்லவரா மல்வேடாவர் வில்லவரா பிளக்காடாவர் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஓடிவர பகைவர்களை அடித்து ஒடித்து தூள் தூள் ஆக்கவிருக்கு சக்தியோ வல்லவையோ கொள்ள வல்லார் எல்லா சுர வேந்தன் வீரவத்ராசுரக்கு வல்வதாக எல்லா கோட்டைக்குள் உழைத்து வரவேண்டு பிரபு என்று அழைக்க வேண்டிய ஏவலனை இதுவரை காணவில்லையே.
1: வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா.
0: ஏவலனை உள்ள அழைத்த செய்தி என்ன தெரியுமா?
1: என்ன?
0: எல்லா அசுர வேந்தன் வீரபத்ராசுரனின் வரலாறுகள் ஏராளம் ஏராளம். சொல்லா சொல்லி நடக்காது, எழுதினால் ஏடு போதாது இல்லையா?
1: ஆமா.
0: அறுப்பெரும் சிரிப்பு, ஆணவ சிரிப்பு, அகோர சிரிப்பு, வஞ்சக சிரிப்பு, புல்லகை சிரிப்பு, வெற்றி சிரிப்பு, இப்படி சிரிப்புகள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை சிரிப்புகளுக்கு மகராதி யாருக்கு கேட்டான் அசுர தலைவனைத்தான் சொல்லுவார்கள். அல்ல சிரித்து புறத்தை எரித்து காட்டினார் உக்கட் படைத்த அந்த பரமேஸ்வர. ஆனால் இப்புறத்தை மட்டுமல்ல அப்புறத்தை மட்டுமல்ல எப்புறத்தையும் சிரித்து எரித்து சாம்பலோக்கலவிற்கு திறவை கொண்டவர் இந்த வீரபத்ராசுரன்.
1: நீங்க தாங்க, நீங்க தான்.
0: நான் அரியலை ஏறி ஆட்சி செய்யும் நாள் முதல் இந்த நாள் வரை மக்களுக்கு உரையிட்டு பார்த்தாலும் குறை என்ன சொல்லுக்கு இதுவரை
1: இடமே கிடையாதுங்க.
0: இருக்க கூடாது, இருக்க விடமாட்டார் எந்த அசுர வேந்தன். மிக்க மகிழ்ச்சி.
1: செல்
0: மனைவி விமலா தேவியை நான் சந்திக்க வேண்டும். நீ சென்று மனைவியிடம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும்.
1: அகற்றுங்க.
0: புறப்படு. விமலாதேவி,
2: விமலாதேவி
0: கண்ணை கண்மணியை அசையாடும் நாடலை நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிர காலங்கள் என்னோடு வாழ வேண்டும் என்று என் உணவாரவற்றே உன்னை கண்ணே விமலாதேவி உள்ளை விரைவாக காணவத்த என்னும் செல்ல தெரியவா? கணவனுக்கு உடல் வளம் மிக இருக்க வரவளம் இல்லை. ஆகவே பரப்பெற ஆசைப்படுகிறேன். எனவே அந்த உக்கட் கொண்ட மூலாதார பொருள் அந்த சிவனுக்கு கடுத்தா செய்து வரவழு பெற்று செல்ல போகப் போகிறேன். இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை கால வந்து நான் புறப்பட்டு போய் வரட்டுவா?
2: சுவாமி, இப்போது நான் மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை தன்னம் தனியாக விட்டு தாங்கள் வரைக்கும் போக வேண்டும் அப்படி என்று உழைக்கிறீர்களே, எனக்கு உறுதுணையாக யார் சுவாமி இருப்பார்கள்?
0: அப்படியா சங்கதி? விமலாதேவி
2: சுவாமி,
0: வருத்தம் கொள்ள வேண்டாம். அடி கல்லு, நான் வரப்பெற்று வரவர உனக்காக எல்லா அறக்க இடம் காவலாக இருக்கும். நான் போய் வரட்டவா?
2: ஆகட்டும் சுவாமி, சென்று வாருங்கள்.
0: போகலாம். ஏவலனே, சிவனுக்கு தவ செய்தி வரப்பெறுவதற்கு ஆயுத்தமாகிவிட்டேன். போக வேண்டிய இடம் கைலாயம். புறப்படுங்கவா?
1: அகட்டு புறப்படுங்க.
3: Thank you.

நான் எல்லுவதற்குரிய வரப்பெற்றவன், ஐக்கிய ஏற்றவக திற படைத்தவன், ஆற்றலோடு ஆத்மிக படைத்து அல்லா

0: வீரபத்ரசூரா, நீ யாரை குறித்து இப்படிப்பட்ட கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறாயோ அதே கடவுள், நீ கோரிய கடவுள் பரமன் வந்திருக்கிறேன், விழிகளை திறந்துப்பார்
1: என்னை. நான் கோரிய கடவுள் உக்கள் ஊர்த்தி ஓலாதார பொருளா வந்திருப்பது
0: உண்மை.
1: என் விழிகளை திறந்து பார்க்கட்டுமா? எல்லா காட்சி இந்த கட்குள்ளா காட்சியை பார்ப்பதற்கு நான் அல்லவா பூர்வ ஜென்மத்தில் பாக்கிய செய்திருக்க வேண்டும். ஆண்டவா, இந்த இரவு நேரத்தை என்னை நான் வரத்து உங்களுக்கு கடும் தவ செய்த காரணம் என்ன தெரியுமா?
0: சொன்னால் தானே தெரியும் எதற்காக என்னை குறித்து வெயில் என்றும் பாராமல், குளிர் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல், பணி என்றும் பாராமல் அகோர தவம் செய்தாயே, எதற்காக?
1: ஆண்டவா, சிவசிவா, செம்மை போல் அசுரர்கள் உனக்கு தவம் இருந்து வரப்பெற்றிருக்கிறார்கள். அவர்களை போலவே உனக்கு தவம் இருந்து நானும் வரப்பெறவே இந்த தவம்.
0: வரமா? என்ன வரம்?
1: சகவர வேக உடல் சாகவரம் வேக உடை குன்றாபலம் குறையா செல்வம்.

0: கூடு விட்டு கூடு பாய வித்தை பாய சார காலகளவத்திறக்கை. இப்படிப்பட்ட அரிய பெரிய வரங்களை எனக்கு நீங்கள் வாரி வழங்க வேண்டும் இறைவா.
1: வீரபத்ரசுரா, அருமையான வரம் கேட்டிருக்கிறாய். பிறந்து விட்டவர்கள் எவரும் ஓர் நாளுக்கு இறந்தே ஆக வேண்டும். இருந்தாலும் நீ கேட்டபடியே நான் உனக்கு வரம் அருளுகிறேன், பெற்றுக்
0: கொள்வாயா? எதிர்பார்க்கவில்லை. வந்த வேலை இவ்வளவு கடிதத்தில் நடந்தேறுவற்று தன்யனான் என்கிறவா தன்யனான்.
1: வீரபத்ரசுரா, தர்மப்படி நடந்தால் இந்த வரம் உனக்கு பலிக்கும். தர்மநெறி மறந்து நீ தீமையை புரிவாயானால் என் குலத்தவரால், என் போன்ற குலத்தவரால் உனக்கு மரணம் நிச்சயம். மரணம் நிச்சயம்.
0: ஆண்டவர் காட்சி கொடுத்தார், வரங்களை கேட்டேன் வாரி தந்தார். மரணத்தை கண்டு அஞ்சுபவன் இந்த அசுர தலைவன் கிடையாது. யாரெங்கே காவல்? சிவனை கோரி அகோர தவம் இருந்து வரங்களை பெற்று விட்டால் இந்த அசுர தலைவன் வீரபத்ரசுரன். எதற்காக இந்த கடுமையான வரப்பெற்றே தெரியுமா?
2: இதற்கு
0: என்னுடைய உடற்பிறப்பு, என்னுடைய தம்பி வீர தளரதாக்கார தன் வாயவளை விரித்து என் தம்பியை கொன்றுவிட்டாளா? அந்த அறையில் ஆராயணனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிவனை கோரி வரப்பெற்றேன். நான் நினைத்தது சாதிக்கும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. புறப்பட வேண்டும். வைகுந்த வாசலை தேடி அந்த வைகுந்தம் அவனை கொன்று என் தம்பியின் கடவையை நிறைவேற்றி காட்டுகிறேன்.

இதுதான் வைகுண்டம். இங்கு நான் வைத்திருக்க வேண்டும் அந்த லட்சுமிய சமேத. எங்கிருக்கிறான் பாரடா?

0: வைகுந்தத்திலே நாராயணனாக லட்சுமி சமேதனாக காக்கும் கடவுளாக வாழ்ந்து வருகிறேன். என்னை தேடி யாரோ இறைச்சலோடு வருகிறார்களே, யாரே தெரியவில்லையே.
1: உன்னை தேடி வரவில்லை, உன்னை தேடி உன் உயிரை குடிப்பதற்கு வந்திருக்கிறான் இந்த காலை.
0: நீ ஒரு சூரன், வீரபத்ராசூரா, என் உயிரை சாகடிக்க போகிறாயா? நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக உனக்கு மினக்க வகை?
1: பரத்தாமா, யாரை விரட்டி பார்க்கிறாய் குழையும் கோடையே? எனது தம்பியை வாயவளை விரித்து குத்துவிட்ட பாவைகள் வாண்டி, அதற்காக உள்ள பழிக்கு பழி வாங்க வேண்டி என்பதற்காக உறவேறி வந்திருக்கிறேனா? காலம் உனக்கு முடிந்து விட்டது, உன் தத்துவ தகர்த்தெறியப்பட போகின்றன.
0: அதுதான் நடக்காது.
1: முடியாது என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. இந்த அசுரனின் சரித்திரத்தை
0: உயிரோடு வாழ வேண்டும் என்றால் நீ செய்த தவறு என்று என் பாவத்தை விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிடு.
1: நானாவது மரணத்தை கண்டு உன் காலில் மன்றாடி விழுவதாவது. இந்த அசுர தலைவன் வீர பத்ராசுரனை பற்றி என்ன நினைத்தாடி? இது சிங்கம், செம்மறியாடல்ல. உன் சிந்தையில் ஏறி இருக்கு கொழுப்பை அடக்கி உனது உதிரத்தை குடிக்க வந்திருக்கும் காலனடா.

0: நிற்பது உலக உண்மையத்தார் வாடா என்னோடு போருக்கு தற்போல தளமானவர்கள் உனக்கால் அப்பயப்பட வேண்டாம்.
1: இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஆர் ஆதிகேசவன் குழுவினர் வழங்கிய வீரபத்ராசூரன் வதம் தெருக்கூத்து கேட்டீர்கள்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நள்ளிரவு 11:10 வரை நமது நிலையம் ஒளிபரப்ப காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:25 திரை இசை. 6:30 மாநில செய்திகள். 6:40 மனதில் நின்றவை திரை இசை பாடல்கள். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை பகுதி 337 தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள் சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். ஓரின திலேப்பியா மீன் வளர்ப்பு முறைகள் குறித்து பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே செல்வராஜ் அவர்களோட உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. இந்நிகழ்ச்சியின் நிறைவாக வேளாண் செய்திகள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 10:00 எமது இசை நிகழ்ச்சியானது டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ரவிவாசிரி அகில் பாரத சங்கீத் சபா இந்நிகழ்ச்சியில் நீரஸ் மிஸ்ரா அவர்களோட சித்தார் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி வானொலி நிலையம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நாளை அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடரும். நேயர்களே, இதுவரை நமது நிலையம் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.

0: 3.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: Ashwani, the news read by Nishit Kumar. All preparations are in place for counting of votes for the assembly elections in four states of West Bengal, Kerala, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry to take place tomorrow. Voting for all 126 seats in Assam, 140 in Kerala and 30 seats in Puducherry was held on the 9th of April. Polling for all 234 assembly constituencies in Tamil Nadu and for the first phase in West Bengal covering 152 seats was held on the 23rd of April. Voting for the second phase in West Bengal took place on the 29th of last month for 142 constituencies. In Assam, 40 centres have been set up across all 35 districts for the counting process amid tight security. The fate of 722 candidates, including 59 women, will be decided. In West Bengal, all preparations have been made at 77 counting centres across the state with multi-layered security in place to ensure transparency. Meanwhile, the Election Commission has taken the extraordinary step of cancelling the entire voting process in the Falta Assembly constituency of South 24 Parganas district in West Bengal. Fresh polling will be held on the 21st of this month across all 285 polling stations, including auxiliary booths. Counting of votes will be held on the 24th of May. We have more from our correspondent.
5: In its statement, the commission explained that the decision followed reports of severe electoral offences and large-scale subversion of the democratic process during voting on 29th April. Observer reports highlighted serious irregularities, including tampering with electronic voting machines, intimidation of voters, and violations of polling rules. In several booths, ballot unit buttons were deliberately covered with black tape, preventing proper voting. Unauthorized individuals were also found entering polling stations and casting votes on behalf of others. Missing or inconsistent video footage further raised concerns about transparency. Sandeep Dashgupta, Akashvani News, Kolkata.
4: In Tamil Nadu, a total of 10,545 personnel are being deployed for the purpose of counting, supported by 4,624 micro-observers. In Puducherry, elaborate security and monitoring mechanisms are in place. Talking to Akashwani, Puducherry Chief Electoral Officer P. Jawahar said the entire process will be conducted in a transparent manner under the supervision of observers appointed by the Election Commission. In Kerala, senior officials reviewed the preparations at all the 140 counting centres in the state. An Indian space startup, Galaxy, today successfully launched the world's first Optosar satellite mission, Drishti, aboard SpaceX's Falcon 9 rocket from California in the United States. Weighing 190 kilograms, it is India's largest privately developed Earth observation satellite. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi lauded the successful launch of Mission Drishti satellite by Bengaluru-based space startup Galaxy. 9 people were killed in a massive fire that broke out in a 4-story building at Vivek Vihar area of Shahdara in Delhi this morning. The blaze, believed to have been triggered by an air conditioner blast, spread rapidly through the upper floors, trapping residents as smoke filled the structure. 14 fire tenders were rushed to the spot to brought the blaze under control. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief at the loss of lives in the fire incident. Prime Minister Modi also announced an ex gratia of 2 lakh rupees

மேற்கூரை இல்லாமல் வேலைப்பாடான கருங்கல் தூண்கள் மட்டும் நின்ற மண்டபத்தை அவர்கள் அடைந்தார்கள். சுற்றிலும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்கள் அந்த மண்டபத்துக்கு ஓரளவு நிழலை அளித்தன. மண்டபத்தின் மத்தியில் ஒரு மேடான பீடமும் இருந்தது. அங்கே சென்று இளவரசரும் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் அமர்ந்தார்கள். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சற்று தள்ளி நின்றார்கள். இன்னொரு பக்கத்தில் ஒரு தூணின் மறைவில் பூங்குழலி நின்று கொண்டிருந்தாள். அங்கிருந்தபடி அவள் இளவரசரையும் வந்தியத்தேவனையும் பார்க்கக்கூடியதாயிருந்தது. அந்த கூரையில்லாத மண்டபத்தைச் சுற்றிலும் வீரர்கள் வியூகம் வகுத்தது போல இரண்டு வரிசையாக நின்றார்கள். இன்னும் சற்று தூரத்தில் குதிரைகளும் யானையும் நிறுத்தப்பட்டிருந்தன. இளவரசர் பார்த்திபேந்திரனை பார்த்து, என் தமையனாரும் பாட்டனாரும் என்ன செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள்? கேட்க ஆவலாயிருக்கிறேன் என்றார். இளவரசே, சோழராஜ்யம் பெரிய அபாயத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. இது தங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமையா, சக்கரவர்த்தி நெடுநாளாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அபாயம் அது மட்டுமல்ல, சாம்ராஜ்யத்துக்கே பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பெரிய அதிகாரங்களில் உள்ளவர்கள் துரோகிகளாகிவிட்டார்கள். சக்கரவர்த்திக்கும் பட்டத்து இளவரசருக்கும் தங்களுக்கும் விரோதமாக சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். தங்கள் தமையனாருக்கு பட்டமில்லை என்று சொல்லிவிட்டு சிவபக்தி வேஷதாரியான ருத்ராட்ச பூனை மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும் இரட்டைக்குடை ராஜாளியாரும் மழவாடி மழவரையரும் மற்றும் இவர்களைப் போன்ற வேறு பல துரோகிகளும் இந்த கூட்டு சதியில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி பற்றி நாம் சிறிதும் கவலைப்பட வேண்டியதில்லை. வடதிசை சைன்யமும் தென்திசை சைன்யமும் நம் வசத்தில் இருக்கின்றன. திருக்கோவலூர் மிலாடுடையாரும் கொடும்பாளூர் பெரிய வேளாரும் நம் பக்கம் இருக்கிறார்கள். இவர்களுடைய உதவிகளை கொண்டும் சைன்யத்தின் துணை கொண்டும் துரோகிகளின் சதியை ஒரு நொடியில் சின்னாபின்னப்படுத்தி விடலாம். ஆனால் எதிரிகளுக்கு அதிக காலம் இடம் கொடுத்து விடக்கூடாது. துரோகிகளின் சூழ்ச்சியை முளையிலேயே கிள்ளியிருந்து விட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருப்பதை முன்னிட்டு தங்களை உடனே காஞ்சிக்கு அழைத்து வரும்படியாக தங்கள் தமையனாரும் பாட்டனாரும் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நீங்கள் சகோதரர்கள் இருவரும் பிரிந்திருக்கலாகாது என்றும் ஒரே இடத்தில் இருப்பது மிக அவசியம் என்றும் தங்கள் பாட்டனார் கருதுகிறார். இன்னும் தங்கள் தமையனாரின் உள்ளத்தில் இருப்பதையும் சொல்லிவிட விரும்புகிறேன். அவருக்கு ஒரே இடத்தில் இருந்து ராஜ்யம் ஆளுவதில் விருப்பமில்லை. கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் கப்பலேறி செல்ல வேண்டும் என்றும் அந்த நாடுகளையெல்லாம் வென்று சோழர் புலிக்கொடியை பறக்கவிட வேண்டும் என்றும் அவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். வடநாட்டு படையெடுப்புக்கு

0: பழுவேட்டரையர்கள் முட்டுக்கட்டை போட்டதிலிருந்து அவருடைய போர் வெறி 10 மடங்கு ஆகியிருக்கிறது. ஆகையால் தாங்கள் காஞ்சி வந்து சேர்ந்ததும் தஞ்சைக்கு படையெடுத்துச் சென்று சதிகாரர்களை எல்லாம் அதம் செய்து ஒழித்துவிட்டு சோழ சிம்மாசனத்தில் தங்களை அமர்த்தி முடிசூட்டிவிட்டு இத்தனை நேரம் கவனத்துடன் மரியாதையுடன் கேட்டு வந்த இளவரசர் இப்போது தம் செவிகளை கையினால் மூடிக்கொண்டு, "வேண்டாம், வேண்டாம், அத்தகைய விபரீத வார்த்தைகளை சொல்லாதீர்கள். சோழ சிம்மாசனத்துக்கும் எனக்கும் வெகு தூரம்" என்றார். "தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் சொல்லவில்லை. அது தங்களுடைய தமையனார் இஷ்டம், தங்கள் இஷ்டம். நீங்கள் சகோதரர்கள் விவாதித்து தீர்த்து கொள்ள வேண்டியது. ஆனால் சதிகாரர்களை ஒழிப்பதில் 2 பேரும் ஒன்றுபட வேண்டியது அவசியம். உடனே தாங்கள் காஞ்சிக்கு புறப்பட்டு வாருங்கள். பழுவேட்டரையர்களையும் சம்புவரையர்களையும் பூண்டோடு அழிப்போம். சிவபக்தி வேஷதாரியான மதுராந்தகனை சிவலோகத்துக்கே அனுப்பி வைப்போம். பிறகு தாங்களும் தங்கள் தமையனாரும் யோசித்து உசிதம் போல முடிவு செய்யுங்கள்" என்றான் பார்த்திபேந்திரன். "ஐயா, எல்லாம் நாமே முடிவு செய்ய வேண்டியதுதானா? என் தந்தை சக்கரவர்த்தி, அவருடைய விருப்பம் என்னதென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒருவேளை தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? என் தமையனாருக்கு தந்தையிடமிருந்து ஏதேனும் அந்தரங்க செய்தி வந்ததா?"
1: "இளவரசே, இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம். முடிமறைப்பதில் பயனில்லை. தங்கள் தந்தையின் விருப்பத்தை இந்த சமயம் அறிந்து கொள்வது இயலாத காரியம். சக்கரவர்த்தி இப்போது சுதந்திர புருஷராயில்லை. பழுவேட்டரையர்களின் சிறையில் இருக்கிறார். அவர்களுடைய அனுமதியின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வது எங்கனம்? தந்தையை காஞ்சிக்கு வரச் சொல்வதற்காக தங்கள் தமையனார் பெருமுயற்சி செய்தார். காஞ்சியில் பொன் மாளிகை கட்டினார். சக்கரவர்த்தி விஜயம் செய்து கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு அனுப்பினார். ஆனால் சக்கரவர்த்தியிடமிருந்து மறுவோலை வரவில்லை. என் தந்தை நோய்வாய்ப்பட்டிருப்பது, நடக்க முடியாதவராயிருப்பதும் தெரிந்த விஷயம்தானே?"
0: "இளவரசே, தங்கள் தந்தை 3 உலகங்களின் சக்கரவர்த்தி. காஞ்சிக்கு காலால் நடந்து வர வேண்டுமா? யானைகள் குதிரைகள் இல்லையா? வண்டி வாகனங்கள் இல்லையா? தங்க ரதங்களும் முத்து சிவிகைகளும் இல்லையா? தலையால் சுமந்து கொண்டு வருவதற்கு முடிசூடிய சிற்றரசர்கள் 1000-10000 பேர் போட்டி போட்டுக் கொண்டு வரமாட்டார்களா?"
1: "காரணம் அதுவன்று. பழுவேட்டரையர்களின் துரோகம்தான் காரணம். தஞ்சை அரண்மனை இப்போது சக்கரவர்த்தியின் சிறையாக மாறிவிட்டது."
0: "இளவரசே, தங்கள் தந்தையின் உயிரை காப்பாற்ற விரும்பினால் உடனே புறப்பட்டு வாருங்கள்." இந்த வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தை கலக்கிவிட்டன என்பது நன்றாக தெரிந்தது. அவருடைய களை பொருந்திய முகத்தில் முதன் முதலாக கவலைக்குறி தென்பட்டது. இளவரசர் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு சேனாதிபதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார்.
2: "தளபதி, தங்களுடைய யோசனை என்ன?"
0: "சில நாளைக்கு முன்பு முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்திருந்தார். அவர் என் தந்தையின் மதிப்புக்கும் அந்தரங்க அபிமானத்துக்கும் உரியவர். அவர் என்னை இலங்கையிலேயே சில காலம் இருக்கும்படி யோசனை சொன்னார்.
2: தாங்களும் அதை ஆமோதித்தீர்கள்."
0: "இங்கே சண்டை ஒன்றும் நடக்கவில்லையே. நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சமாதானம் சொன்னீர்கள். முதன் மந்திரி இதோ நிற்கும் வைஷ்ணவரிடம் அதே யோசனையை திரும்பச் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என் தமக்கை இளைய பிராட்டியிடம் எனக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு என்பது தங்களுக்கு தெரியும். அவரிட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேன். இலங்கைக்கு அவர் வரச் சொல்லித்தான் வந்தேன். இளைய பிராட்டி இதோ இந்த வானர்குலத்து வீரனிடம் ஓலை அனுப்பியிருக்கிறார். ஒரு விதத்தில் என் தமக்கையின் செய்தியும் பார்த்திபேந்திரர் கூறியதை ஒட்டியிருந்தது. ஆனால் உடனே புறப்பட்டு பழையாறைக்கு வரும்படி எழுதி அனுப்பியிருக்கிறார். என் தமையனாரோ காஞ்சிக்கு வரும்படி இவரிடம் கூறி அனுப்பியுள்ளார்."
2: "சேனாதிபதி, தங்களுடைய கருத்து என்ன?" என்றார்.
3: "இளவரசே, இன்று காலை வரையில் தாங்கள் இந்த இலங்கை தீவிலேயே இருக்க வேண்டும் என்ற கருத்துடனேயே நான் இருந்தேன். நேற்றிரவு கூட இவருடன் நெடுநேரம் விவாதித்துக் கொண்டிருந்தேன். இவர் வெகுநேரம் வாதித்தும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று அதிகாலையில் அதோ நிற்கிறாளே, அந்த பெண் வந்து ஒரு செய்தி சொன்னாள். அதை கேட்டது என் கருத்தை மாற்றிக்கொண்டேன். தாங்கள் உடனே காஞ்சிக்கு போக வேண்டியது அவசியம் என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது."
0: என்றார் இலங்கை சேனாதிபதி. தூண் மறைவிலே நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது இளவரசர் தம் பார்வையை செலுத்தினார்.
2: "அபிமன்யுவை நாலாபுரமும் பகைவர்கள் தாக்கிக் கொன்றதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை நாலாபுரமிருந்து வரும் செய்திகளை தாக்கிக் கொன்றுவிடும் போலிருக்கிறதே" என்று இளவரசர் சொல்லிக் கொண்டார்.
0: "அந்த பெண் என்னதான் செய்தி கொண்டு வந்திருக்கிறாள்?" என்றார்.
3: "அவளே சொல்லட்டும்"
0: என்றார் பெரிய வேளார். பூங்குழலி தயங்கி தயங்கி நடந்து வந்தாள். இளவரசர் முன்னால் வந்து நின்றாள். 4 பக்கமும் திரும்பி பார்த்தாள். சேனாதிபதியை பார்த்தாள்.

0: பார்த்திபேந்திரனை பார்த்தாள். சற்று தூரத்தில் நின்ற வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் பார்த்தாள். இளவரசர் முகத்தை மட்டும் அவளால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை.
1: பெண்ணே, சொல் சீக்கிரம் என்றார் சேனாதிபதி.
0: பூங்குழலி ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் ஒன்றும் வரவில்லை.
2: ஆஹா,
0: இந்த உலகமே ஊமை மயமாகிவிட்டது போல காண்கிறது என்றார் அருள்மொழிவர்மர். அவ்வளவுதான். பூங்குழலி தன் கண்ணிமைகளை உயர்த்தி ஒரு தடவை, ஒரு கணத்திலும் சிறிய நேரம் இளவரசரை நோக்கினாள். அதற்குள் அந்த கண்களில் கண்ணீர் ததும்பி வழிய ஆரம்பித்து விட்டது. உடனே அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள். ஓடிப்போய் தூரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்களுக்கிடையில் மறைந்தாள். எல்லாரும் வியப்புடன் அதை பார்த்து கொண்டு நின்றார்கள். வந்தியத்தேவன் முன்வந்து,
1: ஐயா, இவள் முன்னொரு தடவை இப்படித்தான் ஓடினாள், நான் தொடர்ந்து போய் பிடித்து கொண்டு வருகிறேன் என்றான்.
0: அப்படியே செய். ஆனால் அதற்குள் அவள் கொண்டு வந்த செய்தி என்ன என்பதை சேனாதிபதி சொல்லட்டும் என்றார் இளவரசர். அதற்கு சேனாதிபதி,
1: அதை இரண்டே வார்த்தைகளில் சொல்லிவிடலாம் இளவரசே. தங்களை சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் இரண்டு பெரிய மரக்கலங்களையும் அவை நிறைய போர் வீரர்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று கால்வாயில் புகுந்து மறைவான இடத்தில் வந்து நிற்கின்றன என்றார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வாளுக்கு வாள், சமமான லாகவத்துடன் போரிட்டேர்னு அருள்மொழிவர்மர் பாராட்டினார். இளவரசருக்கு சரியான துணைவன் நீனு கொடும்பாளூர் பெரிய வேளார் பாராட்டினார். இதனால எல்லாம் சலுகை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சமமா அமராமல் சற்று தள்ளி திருமலையப்பனுடன் நிற்கிறான் வந்தியத்தேவன். பொறாமையால கருவிக்கிட்டு இருந்த பார்த்திபேந்திரனுக்கு இது கொஞ்சம் திருப்தியை தந்திருக்கும். அவன் பேச்சில் இருந்த இருமாப்பு துணியை கேட்டோம். கூட்டுச்சதியில சேர்ந்திருக்கிற துரோகிகளின் முயற்சி பத்தி நாம கொஞ்சமும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு நொடியில சதியை சின்ன பின்னப்படுத்திடலாம். சின்ன பின்னம்ங்கிற தொடருக்கு விளக்கம் பார்த்துட்டு மேலே போகலாம். சின்ன வெட்டுதல், பின்ன துண்டாக்குதல், சின்ன பின்னப்படுத்துதல், வெட்டி சிதைத்தல். மேற்கூரை இல்லாம தூண்கள் மட்டுமே நிற்கிற மண்டபத்தில் கொஞ்சம் மேடான இடத்துல பெரிய வேளாருக்கும் அருள்மொழிவர்மருக்கும் இணையா அமர்ந்திருக்கிற பார்த்திபேந்திரன் பேச்சில் பிறழ்வையும் கவனிக்கிறோம். பாட்டனார் மலையமான், அருள்மொழி இங்க வந்த பிறகு உன் சகோதரியையும் இங்கே தருவிச்சிடலாம். அப்புறம் நமக்கு ஒரு கவலையும் இல்லை. இளைய பிராட்டி சொல்றபடி நாம் கேட்டு நடந்து வந்தா போதும்னு சொன்னார். ஆதித்த கரிகாலன், அருள்மொழி இங்க வந்த பிறகு பாட்டனும் பேரனும் யோசிச்சு என்ன வேணுமோ செய்து கொள்ளட்டும்னு சொன்னான். இந்த பல்லவனும் சதிகாரர்களை ஒழிச்சு கட்டிட்டு சோழ சிம்மாசனத்தில் தங்களை அமர்த்தி முடிசூட்டிட்டுன்னு சொன்னதை கேட்டு அருள்மொழிவர்மர் அதிர்ச்சி அடைந்ததை பார்த்தோம். நமக்கே இந்த பேச்சில் இருக்கிற வக்கரம் கோணல் வியப்பையும் அதிர்ச்சியையும் தருது. ரொம்ப நாசூக்காக கேட்குறார் அருள்மொழிவர்மர். ஐயா, எல்லாம் நாமே முடிவு செய்ய வேண்டியதுதானா? சக்கரவர்த்தியின் விருப்பத்தை தெரிஞ்சிக்க வேணாமா? இதுக்கப்புறம் அந்த பல்லவன் சொற்களை அளந்து பேசினதையும் கவனிச்சோம். இலங்கை தீவின் வடக்கு பகுதியையும் மத்திய பகுதியையும் இணைக்கிற இடம் யானை இரவு. வடக்கு தெற்காக ஓடும் தொண்டைமானாறு இந்த யானை இரவுக்கு வடமேற்கே இருக்குது. அருள்மொழிவர்மரை சிறப்படுத்தி கொண்டு போக ரெண்டு கப்பல்கள் இங்கேதான் மறைவா நிற்கிறதா பூங்குழலி சொன்னதாக பெரிய வேளார் சொல்றார். சிறைப்படுத்துறதா? அதுவும் அருள்மொழிவர்மரையா? அங்க இருந்தவங்கள பதறாத ஒரே ஆள் ஆழ்வார்க்கடியானாகத்தான் இருக்கணும். இந்த செய்தி உண்மையோ பொய்யோ, பொன்னியின் செல்வரை ரகசியமா பழையாறைக்கு அழைச்சிக்கிட்டு போயிடணும். வந்தியத்தேவன் பூங்குழலிய பிடிக்க ஆயத்தமா இருப்பதுக்கு இதுதான் காரணமா?
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
5: வானொலிக்கு 90
6: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும், அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும், இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள்

0: என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளினி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில் கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
1: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், கடல் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் சித் ஸ்ரீராம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணிச்சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
2: அதாவது பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருவொற்றியூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2nd வளையம் அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி

0: அதை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மூன்றாவது வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலில் இருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவியாளர் தலைமையில் இரண்டு இடங்களையும் சேர்த்து 387 மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 அளவில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
1: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது.

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு

0: கோட்டை திரைப்படத்தில் தேவா பாடிய பாடல் கேட்கலாம்.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி.

0: காந்திஜி மேற்கொண்ட ஐந்தாவது பெரிய போராட்டமான வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தால் தான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததா தாயே? அது அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதா?
1: இல்லை மகனே, எல்லா போராட்டங்களையும் அடக்கியது போல வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தையும் ஆங்கிலேய அரசு நசுக்கித்தான் விட்டது. ஆனால் அதன் பின்னணியும் அப்போதைய காலச்சூழலும் ஆங்கிலேய அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது. ஜப்பான் இந்தியாவின் கதவை தட்டி கொண்டிருந்த அந்த நேரம் சுபாஷ் சந்திர போஸ் பெர்லினில் இருந்தான். அங்கிருந்தபடியே வானொலி மூலம் பிரிட்டனுக்கு எதிராக கிளர்ந்து எழுமாறு இந்தியர்களை தூண்டினான். பிரிட்டனுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள சுபாஷ் நினைத்தான். ஜப்பானுடன் இந்திய மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். ஜப்பானின் வரவு மூலமே பிரிட்டிஷாரிடம் இருந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும் என்று வீர உரை நிகழ்த்தினான். அவனது வீர வார்த்தைகள் இந்திய மக்களிடையே ஜப்பான் ஆதரவு எண்ணத்தை ஏற்படுத்தியது. ஜப்பான் அடைந்த வெற்றிகள் இந்திய மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இந்திய மக்களின் இந்த மனநிலை காங்கிரஸ் தலைவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. ஜப்பானிய ஆக்கிரமிப்பையும் ஆதிக்கத்தையும் அவர்கள் விரும்பவில்லை. ஒருபுறம் ஜப்பானின் ஆக்கிரமிப்பு அபாயம், மறுபுறம் பிரிட்டனின் இயலாமைத்தனம். ஒரு முடிவுக்கு வர முடியாமல் காங்கிரஸ் தலைவர்கள் தவித்தார்கள். போரின் விளைவை கணிக்க முடியாததால் எந்த பக்கம் சாய்வது என்று தங்களுக்குள் விவாதங்களை நடத்தினார்கள். ஆனால் பலரும் இந்த இரண்டு ஏகாதிபத்தியங்களையும் விரும்பவில்லை. சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானின் ஆதரவாளனாக இருந்தான். ஜவஹர்லால் நேரு பிரிட்டனுடன் சமரச பேச்சை நடத்துவதில் குறியாக இருந்தான். ராஜகோபாலாச்சாரியோ தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினான். காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஒத்துப்போகாமல் பிரிட்டனுடன் உடன்பாட்டுக்கு வருவது சாத்தியமற்றது என்று அவன் கருதினான். அனைவரும் காந்தியின் முடிவை ஆவலுடன் எதிர்நோக்கினார்கள். காந்தியோ வேறு விதத்தில் இந்த சூழ்நிலையை கணித்தான். இந்தியா மீது ஜப்பான் படையெடுத்தால் சிங்கப்பூர், மலேயா, பர்மா இவற்றில் செய்தது போல பிரிட்டன் எதிர்ப்பு இன்றி பணிந்துவிடும். அப்போது ஜப்பானின் இராணுவ ஆதிக்கம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை விட மோசமாக இருக்கும். ஆனால் பிரிட்டன் இந்தியாவை விட்டு வெளியேறினால் ஜப்பான் இந்தியாவை தாக்குவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே இந்தியாவை விட்டு பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்று ஹரிஜன் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினான். காந்தி முன்வைத்த வெள்ளையனே வெளியேறு போராட்ட உத்தியை 1942 ஆகஸ்ட் 7-8 தேதிகளில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி அங்கீகரித்தது. அந்த கூட்டத்தில் காந்தி போர் முழக்கம் செய்தான். நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். செய் அல்லது செத்து மடி, டு ஆர் டை என்பதே அந்த மந்திரம். ஒன்று, நாம் இந்தியாவை விடுவிக்க வேண்டும், அல்லது அந்த முயற்சியில் உயிர் துறக்க வேண்டும். மீண்டும் அடிமை நிலை நீடிப்பதை பார்ப்பதற்கு நாம் உயிர் வாழக்கூடாது என்று முழங்கினான். ஆனால் இந்த மாநாட்டை குறித்து அறிந்த மறுநாள் அதிகாலையிலேயே ஆங்கிலேய அரசு தீவிரமாக களத்தில் இறங்கியது. காந்தியும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள்.

ஒரே வாரத்தில் நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் பிரமுகர்கள் அனைவரையும் அரசு கைது செய்தது. காங்கிரஸ் கமிட்டி, செயற்குழு, மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என்று அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் அலுவலகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. காங்கிரசின் நிதி அனைத்தையும் அரசு கைப்பற்றி கொண்டது. வெளியீடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. கடைகள், ஹோட்டல்கள் ஆகியவை மூடுவதை தடை செய்தது அரசு. காங்கிரஸ் தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை குறித்து செய்திகள் எதுவும் வெளியிடக்கூடாது என பத்திரிகைகள் தடை செய்யப்பட்டன. மாநிலத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய அதிகாரம் மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கப்பட்டது. இப்படி உடனடி நடவடிக்கைகளால் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடக்கத்திலேயே நசுக்கி விடுவது என்று ஆங்கிலேய அரசு தீவிரமாக களத்தில் இறங்கியது. ஆனால் இப்படிப்பட்ட மின்னல் வேக அடக்குமுறையை காந்தியும் காங்கிரசும் எதிர்பார்க்கவில்லை. வெளிநாட்டு வானொலிகள் மூலம் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டதையும் அடக்குமுறைக்கு ஆளானதையும் கேட்டு மக்கள் கொதித்தெழுந்தார்கள். நெறிப்படுத்த தலைவர்கள் இல்லை, என்ன செய்வது என்ற திட்டமிடல் ஏதுமின்றி மக்களும் தாங்களாகவே கிளர்ச்சியில் இறங்கினார்கள். மக்கள் தங்களுக்கு தெரிந்த முறைகளிலெல்லாம் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். பரவலாக பொதுக்கூட்டங்கள் நடந்தன. வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினார்கள். தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். மாணவர்கள் கல்விக் கூடங்களை புறக்கணித்தார்கள். விவசாயிகள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கிளர்ச்சியை தொடங்கினார்கள். அரசாங்க ஊழியர்கள் பலர் தங்கள் பதவிகளை துறந்தார்கள். கள்ளுக்கடை, அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் அனைத்தும் மறியல் செய்யப்பட்டன. உப்பு வரி சட்டம் மீறப்பட்டது. போராட்டங்களில் பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொது அடைப்பு என நாடே அல்லோகல்லோலப்பட்டது. அரசாங்கம் ஈவிரக்கமின்றி அடக்குமுறையை அதிகரித்தது. இதனால் கோபமடைந்த மக்கள் வன்முறை செயல்களில் இறங்கினார்கள்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை, பூம்புகார் மற்றும் சீர்காழி

0: ஆகிய மூன்று தொகுதிகளை கொண்ட மாவட்டத்தில் மொத்தம் 735,135 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதற்காக 951 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் 54 மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. பூம்புகார் தொகுதியில் 13 வேட்பாளர்களும், சீர்காழி தொகுதியில் 10 வேட்பாளர்களும், மயிலாடுதுறை தொகுதியில் 20 வேட்பாளர்களும் போட்டியிட்டனர். தேர்தலுக்காக 1504 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 1140 கட்டுப்பாட்டு எந்திரங்கள் மற்றும் 1235 விவிபேட் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு பணியில் 216 துணை ராணுவத்தினர், வெளி மாநிலத்தைச் சேர்ந்த 256 ஊர்காவல் படையினர் உட்பட 1668 போலீசார் ஈடுபட்டனர். மேலும் 4564 தேர்தல் பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டனர். இறுதியில் சீர்காழி தொகுதியில் 82.44%, மயிலாடுதுறை தொகுதியில் 79.67% மற்றும் பூம்புகார் தொகுதியில் 84.09% வாக்குகள் பதிவாகின. மொத்தம் மாவட்டத்தில் 82.14% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்திய பள்ளி கல்வி விளையாட்டு ஆணையம் சார்பாக 69வது தேசிய அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டியானது கோவா மாநிலத்தில் உள்ள மிதான்மர் கடற்கரையில் நடைபெற்றது. இதில் தமிழக அணி சார்பாக சீர்காழி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவி ராகவி 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பு மாணவர் விஸ்வா 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 2 தங்கப்பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளவர்களை அனைவரும் வெகுவாக பாராட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குன்னம் கிராமத்தில் ஐயனார் கோவில் குளத்தை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்படுத்தி வந்துள்ளனர். அப்பொழுது முதலை இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அச்சுறுத்தி வந்த முதலையை மீட்க சீர்காழி வனச்சரக அலுவலர் அயூப்கான் தலைமையில் வனவர், வனக்காப்பாளர் சுமார் 7 அடி நீளம் கொண்ட 50 கிலோ எடை கொண்ட முதலையை மீட்டு வனத்துறையினர் அணக்கரை பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை சமாளிக்க வெப்ப ஆலை மேலாண்மை மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானவை என அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ற நீர்ப்பாசன மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். காலை அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே பாசனம் செய்ய வேண்டும். பயிர்களின் வெப்பத்தை குறைக்க நிழல் வலை மற்றும் ஊடாக்கு முறைகளை பயன்படுத்தலாம். மேலும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பகல் நேரத்தில் தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். குறைந்த நீர் தேவையுள்ள கம்பு, ராகி, சிறுதானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் போன்ற பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் நீர் பயன்பாட்டை குறைக்கலாம். விதைப்பு காலத்தை மாற்றி அமைப்பதும் வெப்ப தாக்கத்தை குறைக்க உதவும். மா, எலுமிச்சை, கொய்யா மற்றும் காய்கறி பயிர்களுக்கு அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் நீர் தெளிப்பதன் மூலம் மலர் உதிர்வை தடுக்கலாம். களை கட்டுப்பாட்டை மேற்கொண்டு மூடாக்கு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் விரையும் குறைக்கப்படும். மேலும் அதிக வறட்சி நிலை காணப்படும் போது பொட்டாசியம் குளோரைடு கரைசல் தெளிப்பது பயிர்களை பாதுகாக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் மட்டுமே சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுமாறு மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் விளையாட்டு விடுதிகளில் 2026-27 ஆண்டிற்கான செயற்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 7, 8, 9 மற்றும் 11 வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் www.sdat.tn.gov.in இணையதளம் மூலம் May 3 மாலை 6 வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் May 7 மாணவர்களுக்கும் May 8 மாணவியர்களுக்கும் மயிலாடுதுறை சாய் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. மேலும் தகவல்களுக்கு 9514000777 மற்றும் 7401703459 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த

0: சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீத்தம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்பட படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
1: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25 நொடி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் பண்ணச்செய்தி. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் தேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பிறகு கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருந்தால் தவறாமல் ஒட்டுண்ணியில் மருந்தளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். விவசாய பெருமக்களே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள் கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மக்கிய தென்னை நார்கழிவின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இது மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மை தன்மையை அதிகப்படுத்தும். களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக ஆக்கும். மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தும். நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். மக்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துகிறது. அமோனியமயமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலை நிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரின் செயல்திறனால் அதிகரிக்கும். இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டேருக்கு 5 டன் அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடிவுரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மக்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
4: ஒரே அனல் காத்தா வீசுது.
5: வெயில் காலத்துல அனல் காத்து வீசாம தென்றல் காத்தா வீசும்.
4: கிண்டல் பண்ணாத கையில நானே களப்பிடுங்க முடியாம நிக்கிறேன்.
5: அதுக்கு நீ வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வயலுக்கு போயிருக்கணும். நீ தாமதமா எழுந்துபிட்டு இப்ப சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க.
4: சரி சரி, சாயங்காலம் வெயில் இறங்க

0: போனதும் போயிடுறேன். சரியா?
1: போனா சரிதான்.
0: அது இருக்கட்டும். நீ மீன் குட்டை தயார் பண்ணி வச்சியே, மீன் வாங்கி விட்டுட்டியா?
1: இன்னும் இல்லை செண்பகம். என்ன மீன் விடுறதுன்னு குழப்பமா இருக்கு.
0: இதுல என்ன குழப்பம்? எது நல்ல லாபம் கிடைக்குதோ அதை போட்டுற வேண்டியது தானே.
1: அது மாதிரி நிறைய மீன் இருக்கே, ஆனா நமக்கு சரியா வரத பார்த்து தானே போட முடியும்.
0: அதுவும் சரிதான். நிறைய மீன் ரகம் இருக்கிறதுனால நமக்கு குழப்பம் வர்றது இயல்புதான். இந்த ஜிலேபி மீனை போட்டு பாரு, நல்ல ருசியா இருக்கும்ல. முந்தா நேத்து கூட நான் சாப்பிட்டேன்.
1: நீ சாப்பிட்டு ருசி பார்த்ததுக்கெல்லாம் அதை வளர்க்க முடியாது செண்பகம். அதை பற்றின விவரம் தெரிஞ்சாதான் லாபம் பார்க்க முடியும். உனக்கு தெரியுமா அதை பற்றி ஏதாவது?
0: எனக்கு குழம்பு வைக்கிறது மட்டும்தான் தெரியும், வளர்க்கலாம் தெரியாது.
1: அப்ப எப்படி இந்த மீனை வளர்க்க சொல்ற?
0: இதை பற்றின விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. நீனு
1: அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே, உனக்கு தெரிஞ்சா சொல்ல.
0: மீன் குட்டை போடுறதுன்னா அதை பற்றின விவரம் தெரிஞ்சவங்க நாலு பேரை தொடர்பில் வச்சிருக்க வேண்டாமா நீனு? சரி பரவாயில்ல, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்.
1: ரொம்ப நல்லது செண்பகம். இங்கே யாரு என்ன விவரம் சொல்ல போகிறாங்க?
0: ஓரின திலேப்பியா மீன் வளர்ப்பு முறைகள் பற்றி பொன்னேரி மீன்வளக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே செல்வராஜ் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: பொதுவாக பெர்சிஃபார்ம்ஸ் மற்றும் சிச்சிலிடே குடும்பத்தை சேர்ந்த சுமார் 100 வகையான மீன்கள் கூட்டாக திலாப்பியாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மீன் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் இம்மீன்கள் ஓரியோக்ரோமிஸ் சரத்தோடன் மற்றும் திலாப்பியா வகைகளை சேர்ந்தவை. திலாப்பியாக்கள் உலகளவில் மிகவும் பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்ட மீன்களில் ஒன்றாகும். இவற்றின் வேகமான வளர்ச்சி மற்றும் சுவையில் கோழியை போன்ற குணங்கள் உள்ளதால் இம்மீன்கள் பொதுவாக நீர்வால் கோழி என்று அழைக்க காரணமாக உள்ளது. உலகில் கெண்டை மீன்களுக்கு பிறகு இரண்டாவது மிக முக்கியமான வளர்ப்பு மீன் திலாப்பியாகும். திலாப்பியா உற்பத்தி சுமார் 2008 2.9 மில்லியன் டன்கள் முதல் 2018 6.2 மில்லியன் டன்கள் வரை உள்ளது. சீனா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் திலாப்பியா மீன்களை அதிகமாக உற்பத்தி செய்கின்றன. நைல் திலாப்பியா ஓரியோக்ரோமிஸ் நிலோட்டிகஸ், மொசாம்பிக் திலாப்பியா ஓரியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ், நீல திலாப்பியா ஓரியோக்ரோமிஸ் ஆரியஸ் மற்றும் ரெட் பிரஸ்ட் திலாப்பியா திலாப்பியா ரெண்டாலி ஆகியவை வணிக ரீதியாக வளர்க்கப்படும் முக்கியமான இனங்கள் ஆகும். திலாப்பியாக்களின் பூர்வீகம். திலாப்பியாக்கள் ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு மத்திய தரைக்கடல் நாடுகளே பூர்வீகமாக கொண்டவை. பொதுவாக நைல் திலாப்பியா, நைல் நதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏரிகளான விக்டோரியா ஏரி, ஆல்பர்ட் ஏரி, யோகா ஏரி, ரூடால் போன்ற பூர்வீகமாக கொண்டது. மொசாம்பிக் திலாப்பியா ஜாம்பியா, ஜிம்பாபே மற்றும் மொசாம்பிக் ஆகிய நாடுகளில் உள்ள ஜாம்பேசி நதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சரியா ஏரி, கபோரா பாசலா ஏரி போன்றவற்றை பூர்வீகமாக கொண்டது. திலாப்பியா மற்றும் சரத்தோடன் வகையை சேர்ந்த இனங்கள் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள சாட் ஏரி மற்றும் போல்டா ஏரி போன்றவற்றை பூர்வீகமாக கொண்டது. நைல் திலாப்பியா மற்றும் மொசாம்பிக் திலாப்பியா. மொசாம்பிக் திலாப்பியா மற்றும் நைல் திலாப்பியா இவற்றின் முக்கிய வேறுபாடு அவற்றின் மேல் உள்ள கருகிற வரிகள் ஆகும். நைல் திலாப்பியா உடலில் கருகிற வரிகளை கொண்டிருக்கும். இனப்பெருக்கம். தாய்வழி வாய் அடைக்காக்கும் முறை. ஓரியோக்ரோமிஸ் இனத்தை சேர்ந்த நைல் திலாப்பியா, மொசாம்பிக் திலாப்பியா மற்றும் ப்ளூ திலாப்பியா ஆகியவற்றில் பெண் மீன்கள் முட்டைகளை அடைக்காக்கின்றன. இம்முறையில் பெண் மீன் மண்குழி கூட்டில் முட்டையிடுகிறது. ஆனால் கருத்தரித்த பிறகு பெண் மீன் கருவுற்ற முட்டைகளை வாய்க்குள் உறிஞ்சி குஞ்சு பொறிக்கும் வரை 12-14 நாட்கள் 200 முட்டைகளை வரை அடைக்காக்கும். தந்தை வழி வாய் அடைக்காக்கும் முறை. சரத்தோடன் மெலனத்தோடன் இனத்தில் பெண் கூட்டை விட்டு வெளியேறும் போது ஆண் மீன் வாய்வழி அடைக்காக்கின்றது. இரு பெற்றோர் வாய் அடைக்காக்கும் முறை. சரத்தோடன் கலியேஸ் இனத்தில் ஆண் மற்றும் பெண் இரண்டு முட்டைகளை அடைக்காத்து குஞ்சு பொறித்த பிறகு குஞ்சுகளை பாதுகாக்கின்றன. நைல் திலாப்பியாவின் மேம்படுத்தப்பட்ட விகாரங்கள் வகைகள். கிஃப்ட் வகை. வேர்ல்ட் ஃபிஷ் சென்டர் பிலிப்பைன்ஸ் மலேசியா இவ்வகை காட்டு நைல் திலாப்பியாவில் இருந்து உருவாக்கியுள்ளது. சித்திரலட வகை. நாம்சாய் பண்ணைகள் தாய்லாந்து சித்திரலட 1 மற்றும் சித்திரலட 2 வகைகளை உருவாக்கியது. கிஃபு வகை. ஷாங்காய் மீன்வள பல்கலைக்கழகம் சீனா 11வது தலைமுறை கிஃப்ட் வகையிலிருந்து இதை உருவாக்கியது. அப்பாசா வகை. வேர்ல்ட் ஃபிஷ் சென்டர் எகிப்து பூர்வீக நைல் திலாப்பியாவிலிருந்து இவற்றை உருவாக்கியது. கிஃப்ட் திலாப்பியா. மரபணு ரீதியாக மேம்படுத்தப்பட்ட பண்ணை திலாப்பியா இந்தியாவில் மீன் வளர்ப்பிற்கான முக்கியமான இனங்களில் ஒன்றாகும். இது வேகமாக வளரும் திறனை கொண்டிருப்பதால் மிகவும் விருப்பமான மற்றும் மீன் வளர்ப்பில் உகந்தவாகவும் மாறியுள்ளது. பொதுவாக வெப்பநிலை இதன் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக இருப்பதால் வெப்பமண்டல இடங்களில் வளர்ப்பதற்கு இந்த மீன் மிகவும் பொருத்தமானது உள்ளது. இந்த மீன் ஒரு சிறந்த

இனப்பெருக்கம் செய்யும் மீன் மற்றும் பல ஆராய்ச்சி நிறுவனங்களின் தொடர்ச்சியான முயற்சிகள் ஒற்றை பாலின அனைத்து ஆண் வளர்ப்பு மோனோசெக்ஸ் ஆல்மில் கல்ச்சர் உற்பத்திக்கு வழிவகுக்கின்றன. தற்போது நம் நாட்டில் கிஃப்ட் வெற்றிகரமாக உற்பத்தி செய்யப்பட்ட வளர்க்கப்படுகிறது. இந்த இனம் 50-80 கிராம் அளவுள்ள மீன்களிலிருந்து 600-900 கிராம் அளவை அடைய 6 மாதங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கின்றன. நைல் திலப்பியா ஓரிக்ரோமிஸ் நைலோட்டிகஸ் 8 வெவ்வேறு தலைமுறை தேர்வு மூலம் சர்வதேச வாழ்க்கை நீர்வாழ் வள மேலாண்மை மையம் இக்லாரம் கிஃப்ட் வகை உருவாக்கியது. இந்தியாவில் கிஃப்ட் திலேப்பியா குஞ்சு மற்றும் இளம் உயிரி விநியோகம் கிஃப்ட் திலேப்பியா தற்போது ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடாவில் உள்ள ராஜீவ்காந்தி மீன்வளர்ப்பு மையத்தில் தேர்ந்தெடுத்தப்பட்ட முறையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. மேலும் கேரளாவின் கொச்சியில் உள்ள வளர்ப்படத்தில் திலேப்பியா பல இன மீன்வளர்ப்பு வளாகத்தில் கிஃப்ட் திலேப்பியாவை ஆர்ஜிசியை உற்பத்தி செய்கிறது. தற்போது டிஎன்ஜிஎஃப்யூ வளங்குண்டா நீருயிரி வளர்ப்பு கிருஷ்ணகிரி பாரூர் மையத்தில் திலேப்பியா மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆண் மீன்களில் பெருப்பற்று பாப்பிலா கூர்மையாக இருக்கும். மேலும் அது ஒரு பொதுவான சிறுநீர் பிறப்பிற்கு திறப்பை கொண்டிருக்கும். பெண் மீன்களில் இது தட்டையாகவும் வட்டமாகவும் இருக்கும். மேலும் கிடைமட்ட பிளவு போன்ற பிறப்பருப்பு திறப்பை கொண்டிருக்கும். கிஃப்ட் திலேப்பியா வளர்ப்பு அமைப்புகள் குளங்கள் பாண்ட் கூண்டுகள் கேஜ் தொட்டிகள் டேங்க் அனைத்து ஆண் கிஃப்ட் திலேப்பியா இளம் உயிரி உற்பத்தி அதிக வளர்ச்சி விகிதத்தை அடைவதற்கும் குளங்களில் கட்டுப்பாட்டப்பட்ட இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கும் ஆண் திலேப்பியா குஞ்சுகளை மட்டுமே உற்பத்தி செய்யும். பாலின மாற்ற முறை மிகவும் பொதுவான மற்றும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுட்பமாகும். இந்த முறையில் பிற்பரப்புகள் வேறுபடுத்தப்பட்ட முடியாததால் 14 மில்லிமீட்டர் நீளத்திற்கும் குறைவான குஞ்சுகள் பாலின மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மாற்றத்திற்கு இனப்பெருக்கத்தில் உற்பத்தி செய்யப்படும் 3-7 நாள் வயதுடைய குஞ்சுகள் சேகரிக்கப்பட்டு 3.2 மில்லிமீட்டர் வலை மூலமாக பிரிக்கப்படுகின்றன. பொதுவாக மீன் குஞ்சுகளுக்கு 40% புரதம் கொண்ட தரமான தீவனம் அளிக்கப்பட வேண்டும். அத்தீவனம் தயாரிக்கும் போது ஆண் பாலின ஹார்மோன் 17α மெத்தல் டெஸ்டோஸ்டெரான் 50-60 மில்லிகிராம் 1 கிலோ தீனிக்கு கலக்கப்பட வேண்டும். திலேப்பியா வளர்ப்பின் நன்மைகள் அனைத்து உண்ணி உணப்புகள் பழக்கம் பாலியல் இருவகைத்தன்மை ஒத்திசைவற்ற இனப்பெருக்கம் வெப்பமண்டலத்தில் ஆண்டு முழுவதும் முட்டையிடுதல் கையாளுதல் மற்றும் கையாளுதலுக்கு சகிப்புத்தன்மை. ஒற்றரை பாலின ஆண் திலேப்பியா வளர்ப்பு முறைகள் பண்ணையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு வழி ஒற்றரை பாலின அல்லது குறிப்பாக அனைத்து ஆண் திலேப்பியா விரலிகளை வளர்ப்புக்கு பயன்படுத்துவதற்கும் ஆண் திலேப்பியாக்கள் தனியாக வளர்க்கப்படும் போது பெண்களை விட வேகமாக பெரியதாகவும் வளர்க்கின்றன. கைமுறை பாலின நிர்ணயம் வளர்ப்பு குளங்களில் இருப்பு வைப்பதற்கு முன் ஆண் மற்றும் பெண் திலேப்பியா விரலிகளை காட்சி ரீதியாக அடையாளம் கண்டு கைமுறையாக பிரிப்பதை இது உள்ளடக்கியது. இந்த முறையின் வெற்றி ஆண் திலேப்பியாக்களை பெண் திலேப்பியாக்களிடமிருந்து துல்லியமாக வேறுபடுத்தி அரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பண்ணை தொழிலாளர்களின் திறனை பொறுத்து இந்த முறை மிகவும் கடினமானது மற்றும் காலவிரயமானது. ஹார்மோன் சிகிச்சை மூலம் பாலின மாற்றம் பெண் திலேப்பியா குஞ்சுகளில் பாலின மாற்றத்தை தூண்டுவதற்கு புதிதாக பொறித்த திலேப்பியா குஞ்சுகளை 17α மெத்தல் டெஸ்டோஸ்டெரான் என்ற செயற்கை ஹார்மோன் கொண்ட உணவை 4-5 வாரங்களுக்கு வழங்குவதை இந்த முறை உள்ளடக்கியது. ஹார்மோன் 1 கிலோ தீவனத்திற்கு 10-60 மில்லிகிராம் ஹார்மோன் என்ற விகிதத்தில் உணவு கலக்கப்படுகிறது. ஒரு முறை அனைத்து மீன்களும் ஆண் மீன்களாக மாறி பிறகு வளர்ப்பு குளங்களில் இனப்பெருக்கம் நடைபெறாது. இந்த முறையை பயன்படுத்தி அனைத்து ஆண் திலேப்பியாக்களையும் பெறுவதில் 90-100%

0: மாறி பிறகு வளர்ப்பு குளங்களில் இனப்பெருக்கம் நடைபெறாது. இந்த முறையை பயன்படுத்தி அனைத்து ஆண் தெளிப்பியாக்களையும் பெறுவதில் 90%-100% வெற்றி விகிதம் உள்ளது. செயற்கை அல்லாத வேதிப்பொருள்களை பயன்படுத்தி பாலின மாற்றுதல். ஒரு கரிமம் முதலிலிருந்து ஒரு பைட்டோ ஆண்ட்ரோஜன் தெலப்பியா மீன் குஞ்சுகளில் பாலின மாற்றத்தை தூண்டுவதற்கு திறம்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்தும் முறை என்னவென்றால், சாறு 95% எத்தனால் கலந்து கரைக்கப்படுகிறது. பின்னர் அந்த கரைசல் ஒரு வாரம் அப்படியே வைக்கப்பட்டு திளப்பிய மீன் குஞ்சுகளை தீவனத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. பாலின மாற்றத்தை தூண்டுவதற்கு பைன் மகர்ந்த பொடி கலந்த தீவனம் மீன் குஞ்சுகளுக்கு 28 நாட்களுக்கு வழங்கப்படும். மத்திய லூசன் மாநில பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் பீகோல் பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பாளர் பண்ணையில் சரிபார்க்கப்பட்ட அடிப்படையில் இந்த சிகிச்சையானது 87%-95% வரையிலான ஆண் மீன் குஞ்சுகளை உருவாக்கும் என அறியப்படுகிறது. கலப்பினமாக்குதல். இந்த முறையானது வெவ்வேறு வகையான திளைப்பிய மீன்களை இனச்சேர்க்கை செய்வதன் மூலம் அனைத்து ஆண் கலப்பினங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை உள்ளடக்கியது. வெவ்வேறு இனங்களின் தூய மரபணு வகைகளை பெறுவது கடினம் என்பதால் இந்த முறைக்கு வணிக ரீதியான பயன்பாடு குறைவாகவே உள்ளது. சீரான முடிவுகளை பெற மீன் வகையின் தூய்மை தன்மை அவசியம். அடுத்ததாக, மரபணு ரீதியான ஆண் திளைப்பியா அல்லது வைவை சூப்பர் ஆண் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் 1980களின் பிற்பகுதியில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது. பெரிய அளவில் அனைத்து ஆண் நைல் திளைப்பிய மீன் குஞ்சு விருப்ப மீன்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த கூட்டுப்பணி செயல்படுத்தப்பட்டது. தொடர்ச்சியான மரபணு கையாளுதல், பெண்மையாக்குதல் மற்றும் புதிய வைவை ஆண்கள் உற்பத்தி செய்வதற்கான சந்ததி சோதனை ஆகியவை இம்முறையில் அடங்கும். மரபணு ரீதியாக ஆண் வைவை மரபணுகள் சாதாரண எக்ஸ்எக்ஸ் பெண்களுடன் இனச்சேர்க்கை செய்யும் போது அனைத்து ஆண் எக்ஸ்வை சந்ததிகளை உருவாக்க முடியும். இந்த முறையில் சராசரியாக 96.5% ஆண் மீன்கள் என்ற வெற்றி விகிதம் உள்ளது.
1: ஓரின திலேப்பியா மீன் வளர்ப்பு முறைகள் பற்றி பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே செல்வராஜ் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: தெளிவா புரிஞ்சுது செண்பகம். இந்த தகவலை வச்சுக்கிட்டு நான் தைரியமா திலேப்பியா மீன் வளர்க்க போறேன்.
1: நல்லது கயல், வேற எந்த சந்தேகம் வந்தாலும் அவங்கள நீ தொடர்பு கொள்ளலாம். அப்படியே மீன் எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோ.
2: ஆமா, நீ கலப்பிடுங்க போறேன்னு சொன்னியே, இன்னும் போலையா?
1: பாத்தியா, அப்படியே பேச்ச மாத்திட்டியே.
2: நான் சும்மா விளையாடின செண்பகம், மீன் தானே கொடுத்துட்டா போச்சு.
3: வானொலிக்கு 90.
4: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
5: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்கே சேர்ந்தேன். சாம கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு தபல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது, நல்லகாலம் பிறக்குது. அம்மா தாய் மாறி மகவாயு மணிவந்திர சேகரிய ஆய் உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகவாயு வாக்கு, இது ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு, இது. இப்படி வந்து அது போயிட்டு இருக்கும். அந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் அந்த வீட்டில் வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.

அடுத்து வருவது வேளாண் செய்திகள். பயிர்களை தாக்கும் கரையான்களும் மேலாண்மையும். நமது நாட்டில் கரையான்கள் பல ஆண்டுகளாகவே பயிர்களை தாக்கக்கூடிய மிக முக்கியமான பூச்சி இனமாக இருந்து வருகின்றது. இந்தியாவில் இதுவரை 190 வகையான கரையான்கள் பல வகை பயிர்கள் மற்றும் மரங்களை தாக்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. கரையான்கள் பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுகின்றன. கரையான் ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சியடைந்த சமூக வாழ்பூச்சி இனம் ஆகும். கரையான்கள் வசிப்பதற்கு புற்று அல்லது கூட்டினை தாமே சொந்தமாக மண்ணின் மேற்பரப்பு

அல்லது நிலத்தின் அடியில் அல்லது காய்ந்த கட்டைகளில் கட்டிக்கொள்கின்றன. ஒரு கரையான் குடும்பத்தில் ஒரு ராஜா, ஒரு ராணி, 90 முதல் 95% பணி செய்யும் கரையான்கள், 5 முதல் 6% போர் வீரர் மற்றும் 2 முதல் 3% இளம் நிலை கரையான்களும் இருக்கும். ராணி கரையான் ஒரு நாளுக்கு 30,000 முட்டைகள் வரை இடும். 50 முதல் 60 நாட்களில் முட்டையிலிருந்து இளம் கரையான்கள் வெளிவர துவங்கும். பணி செய்யும் மற்றும் போர் வீரர் கரையான்கள் ஓராண்டிற்குள் முதிர்ச்சியடைந்து 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வாழும். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தின் பொழுது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க கரையான்கள் சிறகுகளுடன் வெளிவந்து பறக்கும். பிறகு கீழே விழுந்தவுடன் சிறகுகளை உதிர்த்துவிட்டு அந்த இடத்தில் புதிய புற்றினை கட்ட ஆரம்பிக்கும். பெண் இனப்பெருக்க கரையான்கள் முட்டையிடுவதனால் கரையான்கள் கூட்டமாக பெருக ஆரம்பிக்கும். கரையான்களின் வயிற்று பகுதியில் பல்வேறு வகையான நுண்ணுயிரிகள், அதாவது பாக்டீரியா மற்றும் புரோட்டோசுவான்கள் வாழ்கின்றன. இந்த நுண்ணுயிரிகளும் கரையான்களும் ஒன்றுக்கொன்று பயனுள்ள வகையில் சார்ந்து வாழ்கின்றன. கரையான்கள் பெரும்பாலும் மரம் மற்றும் மரத்திலான பொருட்களை உண்ணுகின்றன. மரத்தில் உள்ள செலுலோஸ் என்னும் சர்க்கரையை இந்த நுண்ணுயிரிகள் செலுலேஸ் என்னும் நொதியினை சுரந்து செரிக்க செய்கின்றன. ஆனால் மரத்தின் செலுலோஸை செரிக்கும் பண்பு மற்ற பூச்சிகளை விட கரையான்களுக்கு இருப்பது சிறப்புத்தன்மை ஆகும். மைக்ரோ டெர்மைட்டினே என்னும் சிறு குடும்பத்தில் உள்ள கரையான்களின் புற்றுகளில் டெர்மைட்டோமைசிஸ் எனப்படும் பூஞ்சைகள் வளர்கின்றன. கரையான் புற்றினுள் நிலவும் மிதமான தட்பவெப்பநிலை பூஞ்சை வளர்வதற்கு ஏற்றதாக அமைகிறது. முதிர்ந்த பூஞ்சைகளை இளம்பருவ கரையான்கள் உணவாக உட்கொள்கின்றன. தானிய பயிர்கள், அதாவது நெல், கோதுமை, பார்லி, சிறுதானியங்கள், சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், பயர் வகைகள், நிலக்கடலை, பருத்தி, தேயிலை, காபி, தென்னை, பனை, முந்திரி, கிழங்குகள், மா, எலுமிச்சை, சப்போட்டா, கொய்யா மற்றும் திராட்சை ஆகிய வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கரையான்கள் தாக்குகின்றன. மைக்ரோடெர்மஸ், ஹெட்ரோடெர்மஸ் இண்டிகோலா மற்றும் ஓடான்டோடெர்மஸ் ஒபிசஸ் ஆகியவை நெற்பயிரை தாக்கும் முக்கிய கரையான்கள் ஆகும். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறுவடை கரையான்கள் நெற்பயிரை தாக்கும். இவை பயிரின் ஆரம்ப நிலையில் நெல் நாற்றுகளை வெட்டி எடுத்து சென்றுவிடும். பயிர் முதிர்ந்த நிலையில் நெற்கதிரை வெட்டி சேதத்தை விளைவிக்கும். மைக்ரோடெர்மஸ் ஒபிசி கோதுமையை தாக்கும் முக்கிய கரையான் ஆகும். இது வேர்களை தின்றுவிடுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாவதுடன் நடுத்தண்டு பகுதி அழுகி பயிர் இறக்க நேரிடும். பருத்தியை பல வகை கரையான்கள் வேர் மற்றும் தண்டு பகுதியை தாக்குகின்றன. வறண்ட பகுதிகளில் அறுவடை கரையான்கள், அதாவது ஹோடோடெர்மஸ் பருத்தி இலையை சேதப்படுத்துகின்றன. மைக்ரோடெர்மஸ் ஒபிசி மற்றும் ஓடன்டோடெர்மஸ் ஒபிசஸ் மக்காச்சோளத்தை தாக்கும் கரையான்களாகும். அதனால் 30% பயிர் சேதம் அடைகின்றது. ஓடான்டோடெர்மஸ் ஒபிசஸ் மற்றும் மைக்ரோடெர்மஸ் ஒபிசி ஆகியவை துவரை தாக்கும் கரையான்களாகும். ஓடான்ட்ரோடெர்மஸ் ஒபிசஸ் துவரையின் வேர், தண்டு ஆகியவற்றில் சேதம் விளைவிக்கும். மைக்ரோடெர்மஸ் ஒபிசி வேர்களை தாக்குவதனால் தண்டின் அடிப்பகுதி வெடித்து காணப்படும். துவரையில் கரையான்கள் மழைக்காலத்திற்கு பிறகு கோடைக்காலம் முழுவதும் அதிக சேதம் விளைவிக்கும். மைக்ரோடெர்மஸ் மற்றும் ஓடான்டோடெர்மஸ் ஆகியவை கடலையை தாக்கும் கரையான்களாகும். கடலையின் வேர்பகுதி மற்றும் கடலை பருப்பினை துளைத்து சாப்பிடுவதுடன் அதனால் ஏற்படும் வெற்றிடத்தை மண்ணை கொண்டு நிரப்பும். தென்னையின் இளம் நாற்றுகள் மற்றும் வளர்ந்த மரங்களை கரையான்கள் தாக்குகின்றன. தென்னை நாற்றங்காலில் ஓடான்டோடெர்மஸ் ஒபிசஸ் அதிக சேதத்தை விளைவிக்கும். கரும்பு பயிரை மைக்ரோடெர்மஸ் மற்றும் ஓடான்டோடெர்மஸ் ஆகிய கரையான்கள் தாக்குகின்றன. கரும்பின் வளர்ச்சி பருவத்தில் 3 நிலைகளில் கரையான்கள் தாக்கும். கரும்பு நட்ட பிறகு கரணைகளை கரையான்கள் தாக்கும். கரும்பு அறுவடை நேரத்தில் கரையான்கள் தண்டினை துளைப்பதுடன் அதனுள் மண்ணை கொண்டு நிரப்பியிருக்கும். எலிகள் மற்றும் குருத்து புழுக்களின் தாக்குதலால் கரும்பின் கடினமான பகுதி உடைந்து மெதுவான உள்பகுதி வெளியில் தெரியும் பொழுதும் கரையான்கள் தாக்கும். மிக ஆழமாக உழுவதனால் மேற்பரப்பிற்கு வரும் கரையான்களை அதன் இயற்கை எதிரிகள் பிடித்து உண்ணும். கரையான் புற்றை முற்றிலுமாக அழித்து ராணி கரையானை நீக்குவது கரையான்களை கட்டுப்படுத்தும் சிறந்த முறையாகும். பயிர் சுழற்சி முறையினாலும் கரையான்களை கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேம்பு எண்ணெய் 3% கொண்டு கரையானை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். குளோரான் ட்ரானிலி புரோல் 18.5% SC பூச்சிக்கொல்லியினை 1 லிட்டர் நீருக்கு 0.5 மில்லி என்ற அளவில் தெளிப்பதனால் தென்னை, கரும்பு, நெல் ஆகிய பயிர்களில் கரையான்களை கட்டுப்படுத்தலாம். கரும்பு சக்கை, வைக்கோல் அல்லது சாணத்தில் பூச்சிகளின் வளர்ச்சிதை மாற்ற மருந்துகள் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தினை இமிடா குளோப்ரிட் 17.8% SL கலந்து வைத்து கரையான்களை கவர்ந்து அழிக்கலாம். உயிரியல் முறை கட்டுப்பாட்டில் ஸ்டெய்னர் நெமா கார்போகேப்சே மற்றும் ஹெட்ரோர் ஹாப்டிடஸ் பாக்டீரியோபோரா ஆகிய நூற்புழுக்கள் சிறந்தவைகளாகும். கரையான்களின் வாழ்க்கை சரித்திரத்தை நன்கு அறிந்து

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகின் முதலாவது ஆப்டோசார் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்த புத்தொழில் நிறுவனமான கேலக்ஸி ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும், மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர, தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 110,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி, இது தொடர்பாக மனு ஒன்றும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். அஇஅதிமுக சார்பிலும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை, வாக்கு எண்ணும் மையங்களில் போலி பத்திரிகையாளர்கள் நுழையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், ரயில்வேயில் பணியிட குறைப்பையும் கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி

புஷ்கான் உள்பட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தொடங்கி 31 வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

一个人。

நேரம் இரவு 8:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரைகானம் நிகழ்ச்சியில் நாம் ரசிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல்

நேரம் இரவு 8:20 42 துளிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 ரவிவாசிரிய அகில் பாரத சங்கீத சபாவில் நீரஜ் மிஸ்ரா அவர்களுடைய சித்தார் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி வானொலி நிலையம். எமது இசை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

ஸ்கூல்ல படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமாறின வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல்.

0: like you. It may be there, but I don't care.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு எமது இசை நிகழ்ச்சியான ரவிவாசிரிய அகில் பாரத சங்கீத சபாவில் நீரஜ் மிஸ்ரா அவர்களின் சித்தார்த் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி வாரணாசி வானொலி நிலையம். எமது இசை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இடைவிடாது ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல்

0: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த திரைக்கானம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்னும் சில நொடிகளில் இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9.

0: ஒழித்த குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, செல்வ மகள் திரைப்படத்திற்காக.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி திரைக்காணத்தில் தொடர்ந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடியுள்ள பாடல் உயிரா மானமா.

0: திரைக்கணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. ஒலித்த குரல்கள் மீண்டும் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: பார்த்து நமக்கேண்டி.
1: பி சுசீலாவின் குரலில் தில்லானா மோகனம்பாள் திரைப்பட பாடல்.
2: தரகடதாம்

திரைக்கானத்தில் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் புன்னகை திரைப்படத்திற்காக.

0: விம்பியில் வந்து பிறக்கடனானா விரும்பி பூமியில் வந்து பிறக்கவில் நீங்க எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் செய்வேன் சொல்லுங்க நீங்க நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன.
1: திரைக்கானத்தில் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த திரைக்காணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 11:00. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது நிலையம் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்போம் நேயர்களே.

நாளை காலை 5:45 மங்கள இசையுடன் நமது நிகழ்ச்சிகள் தொடங்கும். முதலாவதாக நாளொரு குரல் 252 கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 அறிவிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு சென்னை அஞ்சல், 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காய்கறி பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பருத்தி ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் விமலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணிக்கு புத்தம் புது காலை நாளும் அறிவோம், சுற்றுச்சூழல் காப்போம். எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி. 7:10 தமிழமுதம் வழங்க

0: அவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. கண்ணாடி அணிவதின் முக்கியத்துவமும் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் வழங்கும் ஆலோசனையின் முதல் பகுதி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 8:00 செய்திச் சுருக்கம், 8:02 புத்தம் புது காலை, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 8:30 புத்தம் புது காலை தொடர்ச்சி, 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம். சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா, படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 9:00 அரங்கிசை ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்களின் வயலின், ஆர் ரமேஷ் அவர்களுடன் மிருதங்கம். 10:00 செய்தி சுருக்கம், காலை 10:00 முதல் பிற்பகல் 1:45 வரை தொடர்ச்சியாக மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மணிக்கு ஒரு முறை செய்தி சுருக்கம் கேட்கலாம். ஒன்று மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 திரைகாணம், 2:40 ஹிந்தி பாட பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன், மாணவர் துவானி அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம். மாலை ஒளிபரப்பு 5:27 குரளமுதம் 252 தொடங்கும். 5:30 NCERT தேசிய விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:25 திரை இசை, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:45 மனதில் நின்றவை திரை இசை பாடல்கள். 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டுத் தொடரின் 338 பாகம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் செல்வின் ஜெபராஜ் அவர்கள் சென்னை அஞ்சலாக. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் எண்ணெய் வித்து பயிர்கள் நீர் மற்றும் களை மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவர்கள் தரும் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 அச்சாணி ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கே ஆர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 8:20 திரைகாணம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 9:30 இசை பேருரை. நுர்ஷிம்மா பிரபாவம் வழங்குபவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களோட மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம். அதனைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடங்கும். இதுவரை நாளை நமது நிலையம் வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Is Akashwani. The news read by Abhineet Shukla.
2: All preparations are in place for counting of votes for the assembly elections in 4 states, West Bengal, Kerala, Tamil Nadu, Assam and the Union Territory of Puducherry, to be held tomorrow. The counting will begin at 8 in the morning. Counting of postal ballots will be taken up first, and counting of electronic voting machines will start at 8:30 a.m. Early trends are expected to emerge by noon. Election Commission has put in place robust security arrangements for smooth counting at 4 states and 1 union territory. Voting for all 126 seats in Assam, 140 in Kerala and 30 seats in Puducherry was held on the 9th of April. Polling for all 234 assembly constituencies in Tamil Nadu and for the first phase in West Bengal covering 152 seats was held on the 23rd of April. Voting for the second phase in West Bengal took place on the 29th of last month for 142 constituencies. In West Bengal, counting will take place across 77 centres. More from our correspondent.
3: After an intense campaign and record voter participation, all eyes are now on tomorrow's verdict, which will decide who governs West Bengal for the next 5 years.